கை சார்ந்த ஆராய்ச்சிகளை மேம்படுத்துவதில் தொடர்ந்து கவனம் செலுத்தும் என்று மலேசிய வேளாண் ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கழகம் மார்டி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. நாட்டின் உணவு உத்தரவாதத்தை வலுப்படுத்தும் வகையில் அந்நடவடிக்கை உள்ளதாக மார்டி தலைமை இயக்குனர் டாக்டர் மொஹமட் ஜபாவி அப்துல் கனி கூறினார். இந்தியாவில் இளையோர் தலைமையிலான போராட்டங்களில் உள்நாட்டு காவல்துறையினர் வரம்புக்கு மீறிய பலத்தை பயன்படுத்தியதாக அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சரை பதவியிலிருந்து விலக வித்திட்ட அந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக மின் அதிர்ச்சி கருவிகளும் பேலட் துப்பாக்கிகளும் பயன்படுத்தப்பட்டதாக அது கூறியது. யுக்ரைனின் 35வது சுதந்திர நாளை முன்னிட்டு பிரிட்டன் புதிய பிரதமராக கடந்த மாதம் பதவியேற்ற ஆண்டி பெர்னம் தமது முதல் அதிகாரப்படி பயணமாக கியேவுக்கு செல்கிறார். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைனுக்கு வலுவான ஆதரவு வழங்கப்படும் என பெர்னம் உறுதியளித்துள்ளார். நிறைவாக இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து. செயின்ட் ஜேம்ஸ் பார்க் அரங்கில் நியூ காசல் யுனைடெடுக்கும் லிவர்பூலுக்கும் இடையிலான ஆட்டம் 2-2 என்ற கோல்களில் சமநிலையில் முடிவுற்றது. ஆண்டனி எலங்க ஆட்டத்தின் 5வது நிமிடத்தில் நியூ காசலுக்கான முதல் கோலை புகுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க எல்லோருக்கும் இனிய வணக்கம். மணி 8:07 திங்கக்கிழமை இன்றைக்கு 24 August 2026. இன்னும் 6 நாள் மிருடேகா தேசிய தினம், அதுக்கப்புறம் புதிய மாதம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை புதிய மாதத்துக்குள்ள நுழைய போறோம்.
1: இது என்னன்னா நாளைக்கு விடுமுறை அப்படின்றதுனால இன்றைக்கு சில பேர் கூடுதலா விடுமுறை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு.
0: ஏன் இன்னைக்கு விடுமுறை வரல
1: சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்கு. அடுத்த வாரமும் அப்படிதான், ஏன்னா வார 20 நாட்கள் ஒட்டி தேசிய தினம் வர்றதுனால அடுத்த வாரமும் கொஞ்சம் விடுமுறையா இருக்கு. அதனால விடுமுறை பத்தி இன்னைக்கு எப்படி பேசாம
0: எப்படி முடியும்? கார்கள் எல்லாம் வெளியில எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இங்க உங்களுக்கு தெரியல,
1: ஆமா
0: கூட்டம் அதிகமா இருக்கா, இல்ல சில பேர் என்ன வீட்டுல போர்வைக்குள்ள இன்னும் எடுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்களா?
1: சில பேர் ரொம்ப அதான் சொல்லுவாங்க, கராரா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த விடுமுறை எப்ப விடுமுறை வருது, எத்தனை நாள் எடுக்க போறோம், இந்த மாதிரி விஷயம் ரொம்ப சரியா இருப்பாங்க.
0: ஓ
1: இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாதா?
0: இல்ல சொல்லுங்க சொல்லுங்க.
1: என்ன கேட்டா நீங்க ரொம்ப சரியா இருப்பீங்க,
0: துல்லியமா இருப்பேன். விடுமுறை இல்ல அப்படி இல்லையே மோகன், நான் எப்போது பொதுநலம் பொதுமக்களுடைய விருப்பம் வானொலி பேசணும் அதுக்கு தான முன்னுரிமை.
1: யார் இப்ப நீங்க விடுமுறைக்கு போறது இல்ல,
0: நான் ரொம்ப
1: விட்டா இன்னைக்கு
0: எடுத்துருப்பீங்க என்ன எடுத்துருக்க. அப்ப அதனால நான் ஒரு உண்மையை சொல்றேன், இன்னைக்கு வந்து எனக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருந்தது, இருந்தாலும் நான் வேலைக்கு வந்திருக்கேன்.
1: ஆமா பெரிய அன்சாங்கினோட உங்களுக்கும் சேர்ந்து ஒரு அவார்ட் கொடுத்துடலாம், ஒரு விருது கொடுத்துடலாம். சரி, அந்த மாதிரி உங்களை சுத்தி உங்க வேலை இடத்துல யாராவது வந்து ரொம்ப சரியா இருப்பாங்க, இந்த விடுமுறை எல்லாம் வந்துட்டா ஐயோ அவங்கள வந்து நம்ம இது பண்ணவே முடியும், ஒரு கட்டுப்படுத்த முடியாது, விடுமுறை எடுத்தே ஆகணும்னு அடம்பிடிப்பாங்க, அந்த மாதிரி நபர்கள் பத்தி தான் பேச.
0: தப்பா என்ன நீங்க வந்து பிரதிபலிச்சு, அடம் பிடிக்கிறதெல்லாம் நான் இல்ல. அதாவது விடுமுறை எப்பப்ப வருதுன்றத சரியா குறிச்சு வச்சிருப்பேன், இவர் மறந்திருப்பாரு. நான் சொல்லுவேன், மோகன் அடுத்த வாரம் பொது விடுமுறை வருது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லுவேன். நீ விடுமுறை இப்ப எடுத்துக்கலாமே அப்படின்றதெல்லாம் சொல்லுவேன். அதுலயுமே நம்ம சரியா சொல்லணும், என்ன தப்பா பிரதிபலிச்சிடாதீங்க.
1: ஆமரம் ரொம்ப தப்பால தேவி. சரி சொல்லுங்க, இந்த மாதிரி கதைகளை சொல்லுங்க. 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இன்றைக்கு நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோங்க. அங்க இந்த விடுமுறை எடுக்கிறதுல ரொம்ப சரியா இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும் போது இந்த காலக்கட்டத்துல நம்ம கண்டிப்பா பேசிதான் ஆகணும்.
1: என்னன்னா சில பேர் பாத்தீங்கன்னா அந்த நாள் காட்டிய முன்கூட்டியை பார்த்து வைப்பாங்க.
0: ஆமா, அந்த மாதிரி வைக்கும் போது கொஞ்சம் முன்கூட்டியே வந்து அதை சரிப்படுத்திடலாம், திட்டங்கள் போடுறது அப்படின்றது நல்லது தானே அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா ஒரு சிலர் அப்படிலாம் இல்ல, கடைசி நேரத்துல கொஞ்சம் அதை பத்தி முடிவு பண்றதுதான் கொஞ்சம் நேரத்துல இருந்து மாட்டுவாங்க. அந்த மாதிரி கதைகள் இருந்தா தாராளமா நீங்களும் வந்து அழைத்து பேசலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இன்றைக்கு விடுமுறை மாதிரி தான் இருக்க, நாளைக்கு தான் விடுமுறை, கொஞ்சம் அந்த தள்ளுவல் இருக்கு அதிகமா.
1: சரி, இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு செல்வி வந்திருக்காங்க. செல்வி கிட்ட இந்த பதவி கதையை பத்தி கொஞ்சம் கேட்போம். வேலையா விடுமுறை இன்னைக்கு? எடுத்திருக்க வேண்டியதானே, நாளைக்கு ஒரு பொது விடுமுறை இருக்கு.
0: ஓ, அந்த முந்தினவங்க பத்தி தான் நீங்க பேச போறீங்க. ஏன், என்ன செய்யறாங்க?
2: அடுத்த வருஷம் கேலண்டர்ல எந்தெந்த பப்ளிக் ஹாலிடே வந்து வீக்கெண்டோட ஒட்டி வருதோ அது எல்லாத்தையும் மார்க்
1: பண்ணிக்கிறது.
2: எல்லா ஹாலிடேவும் அவங்க புக் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு முன்னுக்கு.
1: அவங்களுக்கு முன்னுக்கு நீங்க பண்ண வேண்டியதானே செல்வி.
2: நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வராது, சரி ஓகே பரவாயில்ல நம்ம அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொன்னா முடியாது. அது எப்படியும் பிளான் பண்ணிடுவாங்க. நம்ம அப்ப சரி ஓகே லீவ் வருது அடுத்த மாசம், நம்ம லீவ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்ல நான் லீவ் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு அவங்க வந்துருவாங்க. கொண்டு
1: இருப்பீங்க,
2: அது எனக்கு ரொம்ப ரொம்ப அன்ஈஸியா இருக்கும். சில நேரத்துல
1: என்ன கேட்டா அவங்க ரொம்ப துல்லியமா டக்குன்னு வேலை செய்யறாங்க.
2: என்ன
1: பத்தி சொல்றாரு நீங்க? எனக்காக ஏதோ ஒரு வார்த்தை கூட பேசலையே செல்வி.
0: உங்களை பத்தி சொல்ல, சில பேர் பொதுவா தான்
2: சொன்னேன். கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் அப்படியே
1: விழிப்புணர்வு கொடுப்ப மோகன்டா, இந்த மாதிரிதான் வேற எதுவும் இல்ல செல்வி. சரி, இப்ப
2: அந்த நம்ம தோழி வந்து எப்பயுமே அப்படிதான், அவங்க வந்து நம்மளுக்கு முன்னுக்கு வந்து அவங்க நீ எடுக்கணும்னு முடிவு எடுத்துருவாங்க. எப்படியும் நம்மளால
1: திங்கள் செவ்வாயா எப்படியாவது முயற்சி பண்ணுங்க. அப்படி விடுமுறை வேணும்னா
2: கண்டிப்பா
1: அடுத்த வருஷத்துல நீங்க அடுத்த வருஷத்தோட நாள் காட்டிய பார்த்து குறிப்பிடுறீங்க. நன்றி செல்வி.
2: வணக்கம், நன்றி.
0: அந்த மாதிரி நீங்களும் அழைத்து சொல்லலாம், ரொம்ப சரியா இருப்பாங்க. இந்த விடுமுறையில எப்போ இப்போ வருது, என்னென்ன கிழமையில வருது அப்படின்னு அந்த மாதிரி நபர்களை பத்தி பேசுங்க.
1: இதயமுருளி படத்துக்காக பாடல வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: baby girl. முதல்ல ஒருத்தவங்க பேசினாங்க இல்லையா, அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க கூட வேலை செய்யற ஒருத்தவங்க அடுத்த வருஷம் எங்கெல்லாம் விடுமுறை எடுக்கலான்ற அளவுக்கு யோசிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. ஆமா, விடுமுறை எப்ப வருது எப்ப கிடைக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய வேலையில சில வேலைகள்லாம் இருக்கு தெய்வீகன். விடுமுறை அப்படின்றது யோசிக்கதான் முடியுமே தவிர எடுக்க முடியுமான்னு தெரியல. அவங்க நினைச்ச நேரம்லாம் அவங்களுக்கு விடுமுறை கிடைக்காது, அதுவும் குறிப்பிட்ட காலங்கள். இப்போ இந்த வெயில் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, இப்போ இந்த தீச்சம்பவங்கள்லாம் அதிகமா ஏற்படுது. அப்படிலாம் ஏற்படும் போது இந்த பூம்பா தீயணைப்பு மீட்பு படையில இருக்கிறவங்களுக்குலாம் விடுமுறை எல்லாம் நினைச்ச மாதிரி கிடைக்காது. மருத்துவ துறையில சார்ந்தவங்க, அப்புறம் நம்ம மாதிரி இருக்கக்கூடிய ஊடக துறையில இருக்கிற ஊடகவியலாளர்களுக்கு இவங்கெல்லாம் விடுமுறை அப்படின்றது இரண்டாவது பட்சம் தான், வேலைதான் முதல்ல. அந்த மாதிரி நாதன் இருக்கிறாரு, கோப்பைங்கில இருக்கக்கூடிய தீயணைப்பு மீட்பு படை நிலையத்துடைய பொறுப்பாளராகவும் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேப்போம். நண்பரே வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கிறேன், எப்படி இருக்கீங்க நீங்க?
0: நல்லா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு வேலையா விடுமுறையா எப்படி?
1: நம்மளுக்கு எப்பயுமே வேலைதான், நம்மளுக்கு
2: எப்போதுமே வேலைதான். நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் விடுமுறை எடுக்க முடியுமா?
1: நம்மளுக்கு இந்த ஈக்கோ மூசியம் சொல்லுவாங்க, நம்மளுக்கு இந்த மூசியம் மாறாவுனா மேமா நம்ம லீவ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ வந்து நீ புக்கா பண்ணிடுவாங்க.
0: வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த காற்று தூய்மை கேடு ஏற்பட்ட சூழல், அப்புறம் அங்கங்க தீ பிடிக்கிற சம்பவங்கள் இதெல்லாம் நடக்குது. அப்ப இந்த காலகட்டம் எல்லாம் நீங்க வந்து வேலைக்கு வந்து விடுமுறை இஷ்டத்துக்கு எல்லாம் எடுக்க முடியாது?
1: முடியாது. இதுக்கு இந்தமாரி காலகட்டம் நம்ம வந்து வேலை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஆள் பத்தா கூட இருக்கும், நிறைய கேஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி டைம்ல இருந்து கண்டிப்பா நம்மள இருந்து நீவ் வந்து நம்ம குறைச்சிருவாங்க நம்மளே.
2: இப்ப பொதுவா இப்போ மலேசியர்கள் பொதுவா எல்லாருமே நம்ம யோசிப்போம் எப்ப பொது விடுமுறை வருது விடுமுறை வருது அப்படின்னு. இப்ப உங்களுக்கு உங்க வேலை நீங்க செய்யணும், அது உங்க கடமை, உங்களுக்கு அது பரிச்சயமான விஷயமா இருக்கும். இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எப்படி, ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா விடுமுறையில இருப்பாங்க, ஆனா எங்கேயாவது வெளியே போக நினைக்கும் போது நீங்க இருக்க மாட்டீங்க.
0: பள்ளி விடுமுறை, ஆமா, எங்கேயாவது கூட்டிட்டு போகணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க?
1: அது ஸ்டார்டிங்ல தான் நம்மளுக்கு ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா வந்து அவங்க நம்மளுக்கு மிஸ் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, கம்யூனிகேஷன் அது கொஞ்சம் ஸ்டார்டிங் கஷ்டமா இருக்கும்.
0: சரி,
1: அதுக்கப்புறம் தானாவே அவங்களே பழகிடுவாங்க.
2: எப்படி அவங்க தனியா போய்க்குவாங்களா எப்படி?
1: சாரி,
2: தனியா போய்க்குவாங்களா எப்படி சுத்தி பாக்குறது அந்த மாதிரிலாம்?
1: சம்டைம் வந்து நம்மளுக்கு நினைவு கிடைக்கலன்னா நம்ம வழி இல்ல, நம்ம வந்து தனியா போய் அவங்க தனியா போய்க்குவாங்க. சோ அது வந்து நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம வேலை அந்த மாதிரி, அது முக்கியமா இந்த மாதிரி அந்த சீசன் டைம் சொல்லுவாங்களா, பஞ்சே டைம், பஞ்சே முஸ்லிம் பிராயன் முஸ்லிம் கமரா சொல்லுவாங்க. இந்த வெயில் காலம் இந்த மூணு முஸ்லீம் வந்து மேம்பா நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நினைவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த டைம்ல அப்படின்னு.
0: சரி, வேலைக்கு போகும்போது இதெல்லாம் தெரிஞ்சுதான் போனீங்களா எப்படி?
1: வேலைக்கு உள்ள மூடுறப்ப அவளே தெரியல,
2: உங்களை மாதிரி ஆட்கள் வந்து விடுமுறை இல்லாம வேலை செய்றீங்க, எந்த அளவுக்கு பெருமையா நாட்டுக்காக உழைக்கிறீங்க சொல்லுங்க ஹேமா.
1: இந்த டைம் இந்த தேசிய நம்ம வந்து பொம்பா வந்து பாதி பேர் வந்து நன்றி சொல்லுவாங்க. அந்த சீன் வந்து படத்துல பாத்துருப்போம்,
0: நிலையம் இருக்கு இல்லையா, தீயணைப்பு மீட்பு படை நிலையத்துக்கு பொதுமக்கள் வரலாம். அது வந்து ஒரு காட்சி எல்லாம் ரொம்ப அழகா வச்சு பொதுமக்கள் வந்து இந்த தேசிய தின காலகட்டத்துல வர சொல்லிருக்காங்க. அப்படிதான்
1: முக்கியமான கோப்பி மக்கள் நம்ம பேரா மக்கள் எல்லாமே வந்து நம்ம இந்த டைம்ல பொம்பா முனுக்கி நம்ம வந்து ஒரு நம்ம வந்து பாராம்பாரம் கிட்ட சும்மா ஒரு டீ உண்டாவை கட்டிருக்கோம்.
2: நம்ம பாக்கலாம்
1: போட்டோ பிடிக்கலாம், அங்கேயே
0: பொம்பா இருக்கு, கடமையை சரியா செய்யுங்க. தேசிய தின வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்க கூட வேலை செய்யற எல்லாருக்கும். நன்றி. அதான் நம்மளாம் விடுமுறையை பத்தி பேசிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் விடுமுறை நினைக்க முடியாது, அதுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைச்சாத மட்டும்தான் அவங்க வந்து செய்ய முடியும், அனுமதி கிடைக்கணும்ல.
2: ஆமா, இந்த மாதிரி விடுமுறை இல்லாமல் உழைப்பவர்களுக்காக வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: வாங்க பேசுவோம், என்ன விடுமுறையில ரொம்ப துல்லியமா இருப்பவங்க யாரு, நீங்களா? கதைகள் கேட்க காத்துட்டு இருக்கோம். இது வணக்கம் இன்னும்

0: பேராசிரியர் முனைவர் மு ராசேந்திரன்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சூரிய உதயம் பார்க்கணும்னா இந்த இடத்துக்கு தான் போகணும், அவ்வளவு நல்லா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு கவின் தன்னுடைய நண்பனோட போனாரு. அவர் அங்க போனது வந்து சூரிய உதயத்தை பாக்கிறதுக்கு இல்ல, அதை ஒரு படம் எடுக்கணும். அப்ப அவர் என்ன செய்யறாருனாக்கா திரும்பி நின்று நண்பர்கிட்ட சொல்றாரு, அந்த சூரிய உதயம் என்னுடைய முதுகுல அப்படியே அழகா தோல் மேல வர்ற மாதிரி இருக்கிறப்ப எடுத்துரு அப்படின்னு. அப்படி ரெண்டு பேருமே அப்படி இப்படின்னு போராடி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அவருக்கு அதுல ஒரு திருப்தி. உடனே அவர் என்ன செய்யறாரு, அந்த படத்தை வந்து பதிவிட்டுறாரு. போட்டு பதிவிட்டுட்டு ஆங்கிலத்துல கீழே வந்து லீவிங் த மோமெண்ட் அப்படின்னு எழுதி கொடுக்கிறாரு. அந்த பதிவிட்ட சில நிமிடங்கள்லயே வந்து அதுல வந்து அந்த லைக்ஸ்னு சொல்லுவோம்ல, பிடித்திருக்குன்றது போல அந்த லைக்ஸ் போடுவாங்கல்ல, அது வந்து 27வது 64வது திடீர்னு 100க்கு மேல போகுது. கவினுடைய முகம் வந்து அப்படியே மலர்ந்து சொல்றாரு, 100 தாண்டிடுச்சுடா. அவன் திரையை பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் பக்கத்துல பார்த்தா ஒரு வயசானவர் உட்காந்து சூரிய உதயத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இவன் சூரிய உதயத்தை பாக்கல, இவன் வந்து லைக்ஸ பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொண்டாந்துச்சு அவர் எழுந்திரிச்சு புறப்படுறாரு. அதுக்கு முன்னால பாக்குறான் அவனுடைய அந்த லைக்ஸ் ஆனது 186 போயிடுச்சு. அப்ப முதியவர் எழுந்து போறப்ப அவர் கேக்குறான், அங்கல் நீங்க ஒரு படம் எடுத்துக்கிறீங்களா, அழகா இருக்கும் அப்படின்னு கேக்குறான். முதியவர் பரவாயில்ல தம்பி வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இவன் என்ன செய்யறான், இல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம்ல அப்படின்றான். அவர் ஒரு தடவை பார்த்துட்டு அதை தான் பாத்துக்கிட்டு இருந்தேனே, அவர் நடந்து சென்றார். கவின் மீண்டும் கைபேசியை பார்த்தா 241 போயிடுச்சு. மகிழ்ச்சி, அப்படியே மகிழ்ச்சி. நண்பன் சொன்னா, டே 200க்கு மேல போயிடுச்சுடா. நண்பன் சூரியன் இருந்த திசை பார்த்தான், பிறகு கவினை பார்த்தான். சரி நீ பாத்தியாப்பா அப்படின்னோடனே கவின் வந்து அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டான். 242 அவன் மெதுவாக தலையிலும் இருந்தான். சூரியன் அதுக்குள்ளால அது உதிச்சு மேல போயிடுச்சு. அதை அவன் வந்து தவற விட்டுட்டான். இந்த முறை அவன் அதனை பார்க்க தவறிவிட்டான் என்பதை அவன் உணர்ந்தான்.

0: சாமி படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல். 8:36 ஆயிருச்சு. வணக்கம், மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நேயர்கள்ட்ட கேட்டிருந்தவங்க இந்த விடுமுறையில ரொம்ப சரியா இருக்கிற நபர் உங்களை சுத்தி யாராவது இருக்காங்களான்னு
2: கேட்டிருந்தோம்.
0: மோகனா இருக்கிறாரு இங்க, சொல்லுங்க.
2: அப்படியா?
0: மோகனா அமைஞ்சிருச்சு பாருங்க.
2: விடுமுறை
0: ரெண்டு பேரும் காற்று வாங்க போனேன். அப்படியா?
1: சுத்தி பாக்கவா?

0: புது கட்டடம் கட்டிருக்காங்க.
1: பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு, இரட்டை கோபுரம் இருக்கு, ஒற்றை கோபுரம் இருக்கு, எந்த கோபுரம் இல்ல, எல்லாத்தையும் இருக்கு, எல்லாத்துலயும் ஏறுங்க. இன்னைக்கு
2: அங்காச அப்படி இருக்கு. எப்ப மீண்டும் எப்ப திரும்பியும் போவீங்க சொந்த ஊருக்கு?
0: என்ன மோகனா
1: கிட்ட பாய் சொல்லுங்க.
2: பாய் மோகனா, பாய் மோகன்,
1: நல்லா பேசுறீங்க மோகனா, ரொம்ப நன்றி. உங்களுக்காக ஒரு பாடல், இப்ப ரெண்டு தேர்வு இருக்கு. எனக்கு இந்த ரெண்டு தேர்வுல எது வந்து ஒளியேற்றதுன்னு தெரியலையே.
2: அப்படியா, சொல்ல முடியுமா அது என்னன்னு?
1: சொல்ல முடியும். ஒன்னு வந்து அதுல இந்த வரி வரும், வீசி போன புயலில் உன் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டாம்பூச்சி அப்புறம் எந்த காதல் சொல்ல அப்படின்ட்டு இதயம் கையில் இல்லைன்னு. அடுத்த பாடல் வந்து தை தைனு ஆடிக்கிட்டு உன்னோட நானும் வரேன் அப்படின்னு அப்படி போடு. அதுல எது வந்தா நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க.
2: ஏன் நான் சொல்லணும்?
1: சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பாட்டு மெல்லினமைவா இல்ல அப்படி போடா?
2: சரி உங்களுக்கு எது வேற, ஒன்னா ரெண்டா?
1: நான் கேக்க விரும்பல. அடுத்து
2: ஏன்னா பாட்டு வாங்குறதுக்கா? இந்த பாருங்க,
1: பாட்டுதான், பாட்டு வாங்குறதுக்கு இல்ல, அது நேயர்களுக்காக.
2: கண்டிப்பா இந்த பாட்டு சந்தோஷப்படுவாங்க.
1: நீங்க பாட்டு வாங்கணும்னா பாட்டு கடைக்கு கூப்பிடுங்க, 7 மணிக்கு
2: கூப்பிடுறோம்.

0: என்ன வெயில, என்ன வெயில். கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல. விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
1: வருது
2: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ சும்மா தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
3: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டிகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
4: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
5: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
4: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
5: ருக்கு நகாரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
4: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
5: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல்,
5: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
4: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
5: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
4: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: அஸ்வினி நடராஜன் சரண் தேவ் பாடிய பாடல் உள்ளூர் பாடல் அது முதல்ல கேட்டுட்டு வந்தீங்க. மணி இப்ப 8:50 ஆயிருச்சு. இன்னைக்கு கேட்டிருந்தோம் இல்லையா, நாளைக்கு மௌலிடு ரசூல், அதை முன்னிட்டு வந்து பொது விடுமுறை. இன்றைக்கு வேலைக்கு போறது எப்படிங்க இருக்குது, அதுக்கு உதாரணமா ரெண்டு பேர் வேற வந்து விடுமுறை எடுத்திருக்கோம் இன்றைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
1: பொதுவாகவே இந்த மாதிரி விடுமுறையை திட்டம் போடுறது அப்படின்றது ரொம்ப சரியான ஒரு முடிவு தான்.
0: சரி,
1: சில ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, வருடத்திற்கு ஒரு 7 முறையாவது நீங்க வந்து விடுமுறைக்கு போகணும், சுற்றுலாக்கு போங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க.
0: 7 முறை முகன் அப்படியே மாச கணக்குல எடுத்தாலும் 7 மாசம் போகணுமே, விடுமுறை கிடைக்குமா நமக்கு?
1: விடுமுறை கிடைக்குமா? அதான் சின்ன சுற்றுலாவது இருக்கலாம், ஒரு நாள் 2 நாள் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி திட்டங்கள் போடும் போதுதான் நமக்கு சரியா இருக்கும் இல்லையா? அதுதான்
0: அதுதான் பொதுமக்களும் விரும்புறாங்க. அதனாலதான் சில நாட்டுல பாத்தீங்கன்னா 5 நாட்கள் இருக்கக்கூடிய வேலை நாட்கள் வந்து 4 நாட்களாக மாறுகின்றது. அது மாறுவதற்கான காரணம் என்னன்னா, வேலையிலே ரொம்ப நேரம் செலவு பண்றாங்க. இந்த 5 நாட்களும் பாத்தீங்கன்னா அதிகமாகவே உழைக்கிறாங்க. அது 4 நாள் போதும், அப்ப நீங்க நல்லா வச்சு வேலையெல்லாம் வாங்கிருக்க, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் விடுமுறை கொடுத்துருக்க அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை சில நாடுகள்ல எடுத்திருக்காங்க. ஆனா அந்தந்த நாட்டுடைய சூழலுக்கு பொறுத்து இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு இதையும் நம்ம பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு.
1: அதனால முடிந்த வரைக்கும் விடுமுறையா இருக்கும் பட்சத்துல அதை திட்டமிட்டு செயல்படும் போது அது சிறப்பா இருக்க முடியும். ஏன்னா கிடைக்கிற ஒரு நாளையும் நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணும்.
0: ஆனா
1: விடுமுறை கிடைச்சதே
0: பெரிய கவலை என்னன்னா, வெள்ளிக்கிழமை எட்டி பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: ஓ,
0: ஆனா அந்த வெள்ளிக்கிழமை வந்து பிறகு டக்குன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து
1: விட்டு பிடிங்க.

0: நம் செல்லங்களுக்காக ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை 9:15
1: மலாய்க்காரர்கள் சீனர்கள் நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு
2: பறக்க விடுவோம் மலேசியராய் பெருமை கொள்வோம்.
0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன இல்லங்க?
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: தென் தாய்லாந்து வன்முறை. கிளந்தானுக்குள் பயங்கரவாதிகளோ கெரில்லா படையினரோ நுழையவில்லை. பொது இடங்கள், தனியார் உயர்கல்வி கழகங்களில் வரையறுக்கப்பட்ட இணைய சேவைகள் விரிவுபடுத்தப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நாடு முழுவதும் உள்ள முதியோர், உடற்பேறு குறைந்தோர் உட்பட கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர் நலனை மேம்படுத்த சமூக நலத்துறை JKM இவ்வாண்டு ஜூன் மாதம் வரை 728.5 மில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு முதியோர் உதவி திட்டம் மற்றும் உடற்பேறு குறைந்தோர் BWE, கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கான பராமரிப்பு திட்டம் BPT ஆகியவற்றின் மூலம் வழங்கப்பட்டதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்து ஸ்ரீ நன்ஷி சுக்ரி கூறியுள்ளார். 119.5 மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்தி நாடு முழுவதும் மொத்தம் 42,036 பேர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் சில பகுதிகளில் புகை மூட்டம் நிலவும் வேளை ஆஸ்மா, மேல் சுவாச குழாய் தொற்று, ஏற்றி உள்ளிட்ட உடல்நல சிக்கல்கள் அதிகரித்துள்ளதை சுகாதார அமைச்சு கண்டறிந்துள்ளது. இவ்வாண்டின் 32-33 தொற்று நோயியல் வாரத்தில் நாட்டில் ஆஸ்மா நேர்வுகள் 259 விழுக்காடு அதிகரித்துள்ளன. மேலும் ஏற்றி தொற்று 124 விழுக்காடு அதிகரித்துள்ளதை அமைச்சர் டத்து ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமட் சுட்டிக்காட்டினார். அதே காலகட்டத்தில் ஏற்றி 1637 3674 பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தென் தாய்லாந்தின் யாலா, பட்டானி, நராத்திவார் எல்லை வட்டாரங்களில் நிகழ்ந்த வன்முறைகளில் மலேசியர் எவரும் பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியிடப்படவில்லை என வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. அங்குள்ள நிலைமை அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள மலேசியர்கள் தங்களது விவரங்களை இற்றைப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் அங்குள்ள மலேசியர்கள் உள்ளூர் செயலாக்க அதிகாரிகள் வழங்கும் வழிகாட்டிகளை முறையாக பின்பற்றி செயல்படுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்காலிக ஊரடங்கு உத்தரவை செயல்படுத்துவது உட்பட உள்ளூர் பாதுகாப்பு படைகள் கண்காணிப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இதனிடையே தென் தாய்லாந்தின் 3 மாவட்டங்களை உட்படுத்தி நிகழ்ந்த வன்முறை தாக்குதல்களை தொடர்ந்து கிளந்தானுக்குள் பயங்கரவாதிகளோ கெரில்லா படையினரோ நுழைய இதுவரை முயற்சிக்கவில்லை என்று பொது நடவடிக்கை குழு PGA உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலேசிய தாய்லாந்து எல்லையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் எல்லைப்பகுதியில் ஊடுருவல் முயற்சிகளை தடுக்க முன்களப் பணியாளர்கள் முழு விழிப்புடன் இருப்பதாக அதன் தளபதி SSC அஹ்மத் ரஜி ஹுசேன் கூறினார். இவ்வாண்டு அக்டோபரில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள 2027 வரவு செலவு திட்டம் வேளாண் கால்நடை வளர்ப்புத்துறை சார்ந்த ஆராய்ச்சிகளை மேம்படுத்துவதில் தொடர்ந்து கவனம் செலுத்தும் என்று மலேசிய வேளாண் ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கழகம் RD நம்பிக்கை தெரிவித்தது. நாட்டின் உணவு உத்தரவாதத்தை வலுப்படுத்தும் வகையில் அந்நடவடிக்கை உள்ளதாக மார்டியின் தலைமை இயக்குநர் டத்து மொமர் ஜபாவி அப்துல் கனி கூறினார். 13 மலேசிய திட்டத்தின் மூலம் மார்டி நெற்பயிர், தேங்காய், வெங்காயம், சோள உற்பத்தி உட்பட கால்நடை துறையிலும் அடுத்த ஆண்டு கூடுதல் கவனம் செலுத்தும் என்றவர் குறிப்பிட்டார். பொது இடங்கள், தனியார் உயர்கல்விக் கழகங்களில் வரையறுக்கப்பட்ட இணைய சேவைகளை விரிவுபடுத்த மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC சிலாங்கூர் அரசாங்கத்துடன் ஒத்துழைக்க உள்ளது. தவறான தகவல்கள் பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் சிலாங்கூர் முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் மேற்கொள்ளப்பட்ட முன்னோடி திட்டத்தின் ஆக்ககர விளைவை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில இஸ்லாமிய விவகார புத்தாக்க பண்பாட்டு செயற்குழு தலைவர் டாக்டர் மொமர் ஃபமிங்கா கூறினார். இவ்வாண்டு ஜூன் வரை 35,073 இணைய மோசடி சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 9,51.7 மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: சிங்கப்பூர் ஆசியான் அமைப்பின் நிலைத்தன்மையையும் ஒற்றுமையையும் வலுப்படுத்தவும் வட்டாரத்தை மிகவும் பயனுள்ள பொது சந்தையாக மாற்றவும் தனது முழு முயற்சியையும் மேற்கொள்ள உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் லாரன்ஸ் வாங் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு ஆசியான் தலைமை பொறுப்பை சிங்கப்பூர் ஏற்க உள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதலால் ஏற்பட்டுள்ள சவாலான உலகச் சூழலை கையாள அனைத்து தரப்பினர் உடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதையும் அந்த குடியரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றார் அவர். இந்தியாவில் இளையோர் தலைமையிலான போராட்டங்களில் உள்நாட்டு காவல்துறையினர் வரம்புக்கு மீறிய பலத்தை பயன்படுத்தியதாக அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சரை பதவியிலிருந்து விலக வித்திட்ட அந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக மின் அதிர்ச்சி கருவிகளும் பேலட் துப்பாக்கிகளும் பயன்படுத்தப்பட்டதாக அது கூறியது. கலவரத்தில் மட்டுமே படைபலம் உபயோகிக்கப்பட்டது என்ற காவல்துறையின் கூற்றுக்கு அந்த உரிமைக்குழுவின் அறிக்கை முரண்படுகிறது. யுக்ரைன் 35வது சுதந்திர நாளையொட்டி பிரிட்டன் புதிய பிரதமராக கடந்த மாதம் பதவியேற்ற ஆண்டி பர்னம் கியேவுக்கு தனது முதல் அதிகாரப்படி பயணம் மேற்கொள்கிறார். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைனுக்கு வலுவான ஆதரவு வழங்கப்படும் என பர்னம் உறுதியளித்துள்ளார். உள்நாட்டு தற்காப்பு நிறுவனம் MBDA நாட்டின் நீண்ட தூரம் பாயும் ஏவுகணைகள் தொடர்பான வரையறுக்கப்பட்ட தகவலை யுக்ரைனிடம் பகிர அவர் இணக்கம் தெரிவித்துள்ளார். 2023 தற்காப்பு நோக்கத்திற்காக யுக்ரைனுக்கு நீண்ட தூரம் பாயும் ஏவுகணைகளை பரிசளித்த முதல் நாடு பிரிட்டன். இஸ்ரேலின் அண்மைய தாக்குதலை தொடர்ந்து நெருக்கடியை குறைப்பது தொடர்பில் சிரியா இஸ்ரேலுடன் பேச்சு நடத்தியுள்ளது. அத்துடன் இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையிலான பதற்றத்தில் சிரியா பாதிப்படையாமல் இருப்பது பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. அமெரிக்கா தலைமையில் ஜோர்டானில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் சிரியா வெளியுறவு அமைச்சர் தலைமையிலான இராணுவ உளவுத்துறைகளும் கலந்து கொண்டதாக உள்ளூர் ஊடகம் சனா தெரிவித்தது. விளையாட்டு 2026 ஸ்ரீகாண்டி மர்டேகா கிண்ண கார்பந்து போட்டி. 16 வயதுக்குட்பட்ட தேசிய மகளிர் அணி ஜோர்டானை 4-0 என்ற கோல் எண்ணிக்கையில் வீழ்த்தி 3 நிலையில் வெற்றி பெற்றது. எதிரணி சொந்த கோல் அடித்ததை தொடர்ந்து மிலேயின் டிகிரஸின் கோல் வேட்டை 2 நிமிடத்திலேயே தொடங்கியது. அடுத்த 40வது நிமிடத்தில் லிம்யோ 2 கோலை புகுத்தினார். தொடர்ந்து 50வது நிமிடத்தில் வழங்கப்பட்ட பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி தேசிய அணி தலைவர் கேஷா அடலினா 3வது கோலை போட்டார். 94வது நிமிடத்தில் இசபிலா சஃபியா 4வது கோலை அடித்து மலேசிய அணியின் வேட்டையை நிறைவுக்கு கொண்டு வந்தார். நிறைவாக இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. செயின்ட் ஜேம்ஸ் பார்க்கில் அரங்கில் நியூகாசல் யுனைடெடுக்கும் லிவர்பூலுக்கும் இடையிலான ஆட்டம் 2-2 என்ற கோல்களில் சமநிலையில் முடிவுற்றது. ஆண்டனி எலங்கா ஆட்டத்தின் 5வது நிமிடத்தில் நியூகாசலுக்கான முதல் கோலை புகுத்தினார். 55வது நிமிடத்தில் கோடி கக்போ லிவர்பூலின் முதல் கோலை அடித்து ஆட்டத்தை சமப்படுத்தினார். அடுத்த 2 நிமிடத்தில் ஜோ விலோ நியூ காசலுக்கான 2வது கோலை அடித்தார். ஆட்டத்தின் நிறைவில் வழங்கப்பட்ட பெனால்டி மூலம் கோல் அடித்து டொமினிக் ஜோ போசாய் லிவர்பூலை தோல்வியிலிருந்து காப்பாற்றினார். தென் தாய்லாந்து வன்முறை. கிளந்தானுக்குள் பயங்கரவாதிகளோ கெரில்லா படையினரோ நுழையவில்லை. பொது இடங்கள், தனியார் உயர்கல்விக் கழகங்களில் வரையறுக்கப்பட்ட இணைய சேவைகள் விரிவுபடுத்தப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். மீனல் கேட்டுட்டு இருக்கீங்க. 9:14 ஆயிருச்சு. முதல்ல நம்ம கிரணமும் மலேசியா பாட்டு கேட்டுட்டு வந்தோம். சில பாடல்கள்லாம் கேட்கும் போது மனசு அப்படியே ரொம்ப என்ன சொல்லுவாங்க,
1: நெகிழ்ச்சி
0: நெகிழ்ச்சியான தருணம், ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இந்த மாதம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தேசிய தினத்தை முன்னிட்டு இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். தேசிய தினத்தன்று அடுத்த வாரம் திங்கக்கிழமை நாள் முழுக்க நம்ம வந்து மலேசிய பாடல்களை கேட்க போறோம். உண்மையிலே இதை அறிமுகப்படுத்தியது மின்னல் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமையாக இருக்கிறது.
1: இதுல என்னன்னா, இந்த கிரணமும் மலேசிய ஜாலர் கபிலாங் பாடலாம் இப்போ ஒரு காணொலியெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க.
0: இன்னும்
1: சில கதைகள் பேசலாம் காலை 10 மணி வரைக்கும்.
0: வாங்க, உங்களுக்காக நம்ம உனக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் செண்டுமல்லி காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது வணக்கம் மின்னல்.

0: செண்டுமல்லி அனந்து கல்யாணி நாயர் பாடியிருந்த பாடல் அது. 9:24 மகா விவசாய கண்காட்சி, ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கண்காட்சி. அது கண்காட்சி அப்படின்றதோட ரசிக்கிற ஒரு இடம், நிறைய யோசிக்க வைக்கிற ஒரு இடமும் கூட.
1: அதே மாதிரி இந்த வருடமும் இந்த மகா கண்காட்சி அப்படின்றது வரக்கூடிய வியாழக்கிழமை, அதாவது August 28 தொடங்கி 6 செப்டம்பர் வரைக்கும் நடக்க போகுது. தெய்வீகன் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மேப்ஸ் சரிடாங் ஸ்லாங் ஓல் நடக்குது. 10:00 தொடங்கி 10:00 வரைக்கும் நீங்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க போனீங்கன்னா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, விவசாயம் சார்ந்த அத்தனை விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப கடந்த வருடம் நான் போயிருந்தேன். இப்போ வெங்காயம் நம்ம வீட்டுல ஒவ்வொரு நாளும் நம்ம பயன்படுத்துறோம், ஆனா அதோடைய சாகுபடி எப்படி இருக்கும், அது மாதிரி துல்லியமா அது எப்படி வளரும், அது எப்படி வந்து பயிரிடுவாங்க, இந்த மாதிரி துல்லியமான நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இந்த மாதிரி நிறைய விவசாயம் சார்ந்தெல்லாம் பார்க்க முடியும்.
0: அது மட்டும் இல்லைங்க, இந்த விவசாயத்தையும் தாண்டி இப்ப இந்த பூக்கள் இருக்கட்டும், அது சார்ந்து இப்ப பூக்கள் மல்லிகைப்பூ தோட்டம் போட்டு வச்சிருக்கீங்க.
1: ஆமா,
0: அதுல நீங்க சின்னதா ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை பெரிய அளவுல எப்படி கொண்டுட்டு போகலாம், எப்படி இந்த பூச்சில இருந்து அதை தற்காக்கிறது, அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து குரங்கு தொல்லை இருக்கும்,
1: ஆமா,
0: அதுல இருந்து எப்படி பாதுகாக்கிறது, இந்த மாதிரி எல்லா யுக்திகளையும் சொல்லி கொடுக்கக்கூடிய இடம். சில பேருக்கு மண் ஒரு பிரச்சனையா இருக்கும், ஏன் எங்க வீட்டுல செடி நல்லா வர மாட்டேது, காய்கறி நல்லா வர மாட்டேது அப்படின்னு யோசிப்பாங்க. ஓ, உரம் பத்திலையோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப எந்த மண்ணுக்கு எந்த உரம், எப்படி உங்க வியாபாரத்தை வந்து நீங்க இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போகலாம். அதை தாண்டி பழங்கள், உள்நாட்டுல விளையக்கூடிய அத்தனை விளைச்சல்களையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இந்த மகா கண்காட்சி. பெரும்பாலும் நம்ம இதெல்லாம் தவிர்த்துருவோம், கூட்டமா இருக்கும், நெரிசலா இருக்கும், என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க, அங்க உங்களுக்காக பக்கி சேவைகள் இருக்கும். இன்னொன்னு கூட்டம் தானேங்க, நம்ம வெளியில கூட்டத்துக்கு போனா நம்ம எப்படி எதிர்கொண்டுட்டு போய் ஆகணுமோ அப்படிதான். நமக்கு அந்த பழத்தை ருசிக்கணும் அப்படின்னா அந்த பழத்தை தேடி போய் தான் ஆகணும்.
1: சொல்ற சொல்லுக்கு மகா கண்காட்சி இன்னைக்கே தொடங்கல, இதை விட்டு நான் போயிருவேன்ற மாதிரி இருக்கு.
0: எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 15 வருஷமா அந்த மகா கண்காட்சி கூட்டம் தான் இருக்கும். அந்த பகி சேவைகள் வச்சிருப்பாங்க, தூரமா நிறுத்த வேண்டிய முறைகள்லாம் இருக்கும். அதனாலதான் என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா, சனி ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து அதுக்கு முன்னதாகவே போயிருங்கன்னு சொல்லிதான் இந்த வார நாட்கள்ல இதை வந்து தொடங்குறாங்க.
1: அதனால வரக்கூடிய August 28 தொடங்க போகுது. இந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம்.
0: வெள்ளிக்கிழமை வாய்ப்பு இருந்தா போக முயற்சி பண்ணுங்க. மிருடிகா வரைக்கும் இது வந்து இருக்க போகுது. உங்களை மகால சந்திக்கிறதுக்கு நாங்க பெரிய எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கோம்.
1: இணைந்திருங்கள்.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாது மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலவர்க்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம். ஜாலூர்க்கு மிலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம். முதல்ல அவங்க பேசியிருந்தாங்க இல்லையா, மலேசியர் அப்படின்றதுல ஒரு தனித்துவம். எங்க போனாலும் மலேசியர் அப்படின்னா நம்முடைய அந்த பண்பு நலன்களை பற்றி எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க. அந்த மாதிரி மலேசிய கொடியை ஜாலூர்க்கு மிலாங்கை உலகறிய செய்தவர்களில் ஒருவர் தான் நாட்டுடைய முன்னாள் ஹாக்கி விளையாட்டாளரும் முன்னாள் ஹாக்கி அணியுடைய பயிற்சியாளருமாகிய சர்ஜித் சிங் அவர்கள். தன்னுடைய 63rd வயதில் நேற்று இறைவனடி சேர்ந்தார் அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது.
2: ஹாக்கி விளையாட்டில் தனக்கான முத்திரை பதித்த ஒருவராகவும் திகழ்கின்றார் இவர். வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒலி

0: ஒலிம்பிக் போட்டியில வந்து களம் கண்டிருக்காரு. 1984 லாஸ் ஏஞ்சலஸிலும், பிறகு பார்சிலோனாவில் நடந்த 1992 ஒலிம்பிக் போட்டியில வந்து நம் நாட்டை பிரதிநிதித்து இவர் வந்து விளையாடி இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விளையாட்டாளர்கள் மற்ற நாடுகளுக்கு சென்று விளையாடும் போது அவர்களுக்கு பக்கபலமா இருந்த மற்றும் ஒரு விளையாட்டு வீரர் இவர் தான் கண்டிப்பா.
1: ஏசியன் கேம்ஸ் 1982 நம்ம நாடு வெண்கல பதக்கம் வென்றது ஹாக்கிக்கு. இவர் வந்து அந்த வெண்கல பதக்கம் பெறுவதற்கு ஒரு பெரிய மையப்புள்ளியாக இருந்திருக்கிறாரு. பெய்ஜிங் 1990 நடந்த போட்டியிலுமே வெண்கல பதக்கம், அதுக்கு இவர் ஒரு பெரிய காரணம். 2007 வரைக்கும் தேசிய ஹாக்கி அணியுடைய பயிற்சியாளராக இருந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் 2024 மார்ச்லிருந்து மார்ச் 2026 வரைக்கும் இவர் தேசிய அணியுடைய பயிற்சியாளராக இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: பொதுவாகவே நாட்டின் பெருமையை உலகறிய செய்வது அப்படின்றது விளையாட்டாளர்களை நம்ம சொல்லுவோம், ஏதாவது ஒரு சாதனையை நம்ம சொல்லலாம். எத்தனை முறை இவங்க அடைந்த வெற்றி நம் நாட்டின் தேசிய கொடியை வந்து வேற நாட்டில் மிளிர செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு நம் நாட்டின் அடையாளமாகவும் இவங்க இருக்காங்க.
1: சர்ஜித் சிங் உங்கள் புகழ் வாழும் அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஹாக்கி விளையாட்டாளர்கள் கூட அவருக்கு அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நாட்டை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத்துறைக்கு ஒரு பேரிழப்பு. அவருடைய புகழ் என்றும் இருக்கட்டும். அவருடைய சேவைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது உங்கள் மின்னல் FM.

0: கேட்டு இருக்கீங்க இன்றைய வணக்கம் மின்னல்ல. அடுத்து வரும் விளம்பர நிகழ்ச்சியை நமக்காக கொண்டு வருகின்றார்கள் ஹிமாலயா வெல்னஸ். அதிலிருந்து இன்றைக்கு அவங்களுடைய உயர் அதிகாரி குமரன் சந்திரசேகரன் வந்திருக்காரு. ஹிமாலயா வெல்னஸ் பத்தி தான் பேச போறோம்.
1: வணக்கம் குமரன், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் மோகன், வணக்கம் தேவிகன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல.
2: சூப்பரா இருக்கும்.
0: முதல் தான் தொலைக்காட்சியில் உங்களை பார்த்தோம். சரி, ஹிமாலயா வெல்னஸ் ஹிமாலயாவுடைய திட்டம் பற்றி போன வாரம் கூட நம்ம வந்து பேசியிருந்தோம். நீங்க அந்த நிகழ்ச்சி பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்போ புலாவ் கேரியில நடந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஸ்மார்ட் அஸ்பிராசி மலேசியா 2026 தொடக்க நிகழ்ச்சிக்கு பிறகு இன்றைக்கு இது மலாக்கில நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பத்தி பேசுவோம். மலாக்கில எத்தனை மணிக்கு நடக்குது, எங்க நடக்குது சொல்லுங்க.
2: மலாக்கில் வந்து மன்னாரே தாமிங் சாரி இன்னைக்கு பூத் ஹிமாலயா பூத் இருக்கு. இது வந்து ஆர்டிஎம்ஓட ப்ரோக்ராம்ல நாங்க ஒரு பூத்து செட் பண்ணிருக்கோம். 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கண்டிப்பா நீங்க நம்மளோட பூத்துக்கு வரலாம். இந்த பூத்துல பாத்தீங்கன்னா நாங்க பல வகையான ஆக்டிவிட்டீஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கேம்ஸ் இருக்கு, இது என்னது ஹெல்த் செக்அப் இருக்கு, ஃப்ரீ ஹெல்த் செக்அப். அதுல வந்து நம்ம வந்து நம்மளோட குளுக்கோஸ் லெவல், பிளட் பிரஷர் இதெல்லாம் செக் பண்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்டும் எங்கள்கிட்ட இருக்கு, ஹிமாலயா ப்ராடக்ட். அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு எங்களோட டீம் அங்க இருப்பாங்க. அதுக்கு தவிர்த்து நம்மளோட போட்டோ பூட் அப்படின்னு ஒரு இருக்கு, அங்க நீங்க போட்டோ எடுத்து நம்ம சோசியல் மீடியால ஷேர் பண்ணலாம். ஹிமாலயா வெல்னஸ் மலேசியா இன்ஸ்டாகிராம்லயும் சரி ஃபேஸ்புக்லயும் நீங்க ஷேர் பண்ணலாம். அதுக்கு தவிர்த்து நாங்க வந்து வாட்சன்ஸ் வவுச்சர் கொடுக்குறோம். வர மக்களுக்கு எல்லாத்துக்கும் வாட்சன்ஸ் வவுச்சர். ஸோ நீங்க வந்து நியரஸ்ட் வாட்சன்ஸ்ல போய் நாங்க எங்களோட ப்ராடக்ட் வாங்கலாம். ஃபைனலி வந்து ஃப்ரீ ஹிமாலயா ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஒரு 1000 பேருக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும்.
0: ஓ சரி, எத்தனை மணிக்கு வந்துடணும் அவங்க?
2: 2 மணிலேருந்து 6 மணிக்கு வந்துடணும்.
0: இந்த 4 மணி நேரம் தமிங் சாரியில வந்து இருப்பாங்க. நீங்க வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து பங்கெடுக்கணும் அப்படின்றது தான் மலாக்க சுற்றுவட்டார மக்கள் கிட்ட கேட்கிற வேண்டுகோள். முதல்ல கால பேசிட்டு இருந்தோம், விடுமுறை காலமா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சுத்தி பாக்குற இடத்துக்குலாம் போவாங்க. ஒருவேளை மலாக்கல இருந்தீங்கன்னா நீங்க இந்த பொருட்களை போய் பெற்றுக்கொள்ளலாம்.
1: மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நேற்றைய தினம் புலாக்கரி போயிருந்தீங்க, இன்றைக்கு மலாக்காவுக்கு போறீங்க. இது எப்படி, இந்த இது ஒரு பயணமாவே இருக்க போதா, என்ன மாதிரி எடுக்க போகுது இந்த ஒரு திட்டம்?
2: சோ இது பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டிஎம் தான் நம்மளோட மெயின் மீடியா பார்ட்னர். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஜலஜா ரமாடான் சொல்லி நம்ம இந்தியன் முஸ்லீம் நேர்கள் கொடுக்க பேசியிருந்தேன் மின்னல் எஃப்எம்ல. இந்த பயணம் வந்து இந்த வருடத்துல இருந்து ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து சமங்கார் அஸ்பிராசி மிருடேக்காலையும் நாங்க தொடர்றோம். இதே வந்து அடுத்த வருஷத்துக்கும் தொடர்றது பிளான் இருக்கு. அதை தவிர்த்து ஆர்டிஎம் தவிர்த்து சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் நம்ம பேசியிருந்தோம் போன வெள்ளிக்கிழமை 21 ஆகஸ்ட் அன்று பேசியிருந்தோம். 31 வேப்ப மரம் நட்டிருந்தோம். அது வந்து 31 ஆகஸ்ட் அந்த 31 டேட்டுக்காக 31 மரம் நட்டிருந்தோம். நம்ம யூனிவர்சிட்டி புத்திரா மலேசியா ஏடு பார்க்ல நட்டிருந்தோம். இதே இது வந்து 2வது மரம் நடுற நிகழ்ச்சி எங்களுக்கு எங்களுக்கு எங்களோட 2வது. 3வது பாத்தீங்கன்னா நாங்க மக்களுக்கு வந்து ஏன்னா 20 வருஷமா எங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கிறனால நான் எங்களால முடிஞ்சதை திருப்பி வந்து எப்படி கொடுக்கறோம்னா இந்த ஃப்ரீ ஹெல்த் செக்அப்பும் சாம்பிள்ஸ் ப்ராடக்ட் சாம்பிள்ஸும் வந்து திருப்பி மக்களுக்கு கொடுக்கறோம். ஏன்னா எங்களோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இயற்கை மூலமா விளையாட்டு சார்ந்த ப்ராடக்ட் மட்டும் தான். அதுக்கு பியாயின் வந்து சயின்ஸ், இதுல பெரிய ஒரு R&D டிபார்ட்மெண்ட் டீமே இருக்காங்க. எங்களோட பிராண்ட் ஒரு 100 வருஷமா உலக ரீதியா இருக்கு. 1930ல இருந்து மலையா இருக்கு. இன்னும் 4 வருதுல வந்து 100 வருஷம் மலேசியால வந்து 20 வருஷமா இருக்கும்.
0: சரி, இப்போ ஹிமாலயா அப்படின்னாலே வேப்பிலை நீம் வந்து உங்களுக்கு தொடர்புடையது, ரொம்ப சிறப்புடையது. ஏன் இந்த நீம் அப்படின்றதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க இந்த ஹிமாலயா?
2: நம்ம இந்தியர்களா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேப்ப மரம் ஒண்ணு நம்ம வீட்டு வாசல்ல
1: இருந்தாலும்
2: அது வந்து இந்தியர்கள் மட்டும் இல்ல. நீம் வேப்பம் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எங்களோட முக்கியமான பொருட்கள்ல வந்து நீம் வந்து ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்கறது. அது ஒரு ஐகோனிக்கான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். முகம் பராமரிப்பு ப்ராடக்ட்லயும் சரி, நம்ம பாடி வாஷ்லயும் சரி, சப்ளிமெண்ட்லயும் சரி, இதுல 3 கேட்டகரியிலயும் பாத்தீங்கன்னா எங்களோட நீம் ப்ராடக்ட் வந்து நீம் பொருட்கள் இருக்கு. இதுதான் எங்களோட டாப் செல்லிங் ஃபாஸ்ட் மூவிங் எஸ்கியூ பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எங்களோட டாப் செல்லிங் ப்ராடக்ட். அது தவிர்த்து பாத்தீங்கன்னா நீம் ஒரு வேப்ப மரமா பாத்தீங்கன்னா வேப்ப மரத்துக்கு தன்மை வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்சர்ப் பண்ற தன்மை வந்து ரொம்ப அதிகம். அதே சமயத்துல ஆக்சிஜன் திருப்பி கொடுக்கறது தன்மையும் அதிகம். அதனாலதான் நம்ம இந்திய வீட்டுல பாத்தீங்கன்னா வாசல்ல ஒரு வேப்ப மரம் இருந்தா அந்த காற்று ரொம்ப நல்லது. அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க, பட் அதுல சயின்ஸ் பிஹைண்ட் அந்த மரத்துக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. ஸோ இதை நாங்க வந்து தொடர்ந்து இந்த வேப்ப மரம் நடுறதும் சரி, ஏன்னா நாங்க வந்து அந்த இயற்கையிலேருந்து எடுக்கிறதுனால திருப்பி இயற்கைக்கே திருப்பி நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேப்ப மரம் நடுறதும் சரி, அதே சமயத்துல இது நீம் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் இன்னும் நிறைய கொண்டு வரதுக்கும் நாங்க நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
0: சரி, ஒரு பாடலை கேட்கலாம், அந்த பாடலுக்கு பிறகு பேசுவோம். இமலையும் நீமே பிரிக்கவே முடியாது. இப்ப வந்து குட்டி ஸ்டோரி பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள், அதுக்கு பிறகு பேசுவோம்.
1: இது வடக்கம் இன்னல்

0: just awesome.
1: குமரன் சந்திரசேகரன் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. ஹிமாலயா வெல்னஸ் இதனுடைய உயர் அதிகாரி இவர். அவங்களுடைய சேவைகளை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க தான் இந்த விளம்பர நிகழ்ச்சி நமக்காக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹிமாலயா அப்படின்னு சொல்லும் போது வைனீட்டாளர்கள் வாடிக்கையாளர்கள் மத்தியில ஒரு நல்ல பெயர் பெற்ற ஒரு நிறுவனம். உங்களுடைய பொருட்கள் இதெல்லாம் வந்து போய் சேர்ந்துட்டு இருக்கு இல்லையா? இன்னும் என்னென்ன பொருட்கள்லாம் நீங்க வெளியிட்டு இருக்கீங்க குமரன் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் பார்த்துடலாமா?
2: பார்க்கலாம். ஹிமாலயா ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா எங்களோட டெக்லைனே வந்து குளிக்கிறதுக்கு பைக்கிற சாக்கரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ். சப்ளிமெண்ட்ஸ் தான் வந்து எங்ககிட்ட அதிகமான பொருட்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா சிஸ்டோன் கிட்னி லீஃப் 52 லிவர் இருக்கு, மேன்ஸ் ஹெல்த், வுமன்ஸ் ஹெல்த் இருக்கு, இம்யூனிட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது தவிர்த்து அஸ்வகண்டா, தமிழ்நாடு ரொம்ப ஃபேமஸான ப்ராடக்ட் அஸ்வகண்டா இருக்கு. இதை தவிர்த்து எங்கள்கிட்ட இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதை வந்து இன்னும் நாங்க மக்களுக்கு இன்னும் நிறைய கொண்டு போறதுக்கு நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இதுதான் எங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச். இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொண்டுட்டு வரதுக்கு நிறைய முயற்சி எடுத்து.
3: ஆமா, இப்ப உங்களுடைய பொருட்கள் வந்து இப்ப நீம், இந்த வேப்பிலை பயன்பாடு அப்படின்றது அதிகமா இருக்குன்னு சொன்னீங்களே. ஏன்னா அப்ப நீங்க சொன்ன மாதிரி முன்பில் இருந்த நிறுவனம்னால மருத்துவம் சார்ந்த விஷயம் நிறைய இருக்கு. வேற என்னென்ன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய பொருட்கள் எல்லாம் நீங்க தயாரிக்கிறீங்க?
2: சோ நீம் தவிர்த்து பாத்தீங்கன்னா டியூமரிக், மஞ்சள், மஞ்சள் சேர்ந்த பொருள். அது வந்து நீங்க ஃபேஷியல் கேர்ல பாத்தீங்கன்னா டார்க் ஸ்பாட் டியூமரிக்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அதுலயும் வந்து மூஞ்சி கழுவுறது மாய்ஸ்சரைசர் சீரம்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும். அது தவிர்த்து அலோவேரா பொருட்கள் ப்ராடக்ட் இருக்கு. வைட்டமின் சி, வைட்டமின் சி வந்து பழத்திலேருந்து எடுக்கிற எஸ்ட்ராக்லேருந்து எடுக்கிறோம். அதுல ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி இதை நீங்க பாத்துட்டு பொதுவாகவே பாத்துருவீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும் அந்த பேரு. இது அஸ்வகண்டா, சிஸ்டோன் லீவ் 52 அதுக்குன்னு உள்ள மூலிகை ஜமாய் பொருட்கள் இருக்கு. அது வந்து நாங்க அதுக்கு ஒரு R&D டிபார்ட்மெண்ட் அது பின்னாடி இருக்கு. அது அது மூலியமா தான் அந்த ப்ராடக்ட் எல்லாமே உள்ள. ஸோ எல்லாமே இயற்கை சார்ந்த ப்ராடக்ட் மட்டுமே. இதுல எந்த கெமிக்கலும் எக்ஸ்ட்ராவா நம்மள்கிட்ட இருக்காது. இது வந்து 1930s சொல்றேன்னா அப்ப நீங்க பாத்தீங்க 100 வருஷமா இது வந்து நம்ம ஒரு ஒரு பெரிய ஆலமரமா நாங்க நின்னுகிட்டு இந்த இந்த இந்த சயின்ஸ் பிஹைண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு.
1: அங்க 96 ஆண்டுகள் வரலாறு நிறைந்த ஒரு நிறுவனத்தில் இருந்துதான் குமரன் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப பொதுமக்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் இவங்க கிட்ட நீங்க இதனால தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன? இந்த பொருட்களை பயன்படுத்தும் போது என்னென்ன மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில உணர முடியும் அப்படின்னு சொல்லுங்க.
2: ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பேஜ் ஹிமாலயா வெல்னஸ் மலேசியா ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போய் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அங்க வந்து நாங்க எப்பயுமே நிறைய எடுகேஷன் சார்ந்த எங்களோட பொருட்கள் ஃபார்முலேஷன் சார்ந்த எடுகேஷன் ஸ்டாஃப் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒன்றாவது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணும்போது நம்ம வாட்ஸ் ஃபார்மசிஸில் பார்க்கலாம், இல்லை நம்மளோட க்ரோசரி ஷாப்ஸில் வந்து எங்களோட பொருட்கள் இருக்கும். நீங்கள் வந்து அங்கேயும் கேட்டு வாங்கிக்கலாம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது இயற்கை சம்மந்தப்பட்ட பொருட்கள்னால உங்களுக்கு வந்து இன்னைக்கு வாங்கி ஒரு 3 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வராது. நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாசத்துலேருந்து 9 மாசத்துக்கு இந்த பொருட்களை எந்த பொருட்களாக பயன்படுத்தினாலும் தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம்.
3: தொடர்ச்சியாக
2: நீங்கள் பயன்படுத்துங்க. இயற்கை சார்ந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு வந்து பல வருஷத்துக்கு வந்து உங்கள் கூடயே
1: இருக்கும்
2: அந்த பெனிஃபிட்டும் கொடுக்கும். மார்க்கெட்டில் வந்து இது தாண்டி
1: உங்களுக்கும் எங்களுடைய தேசிய தின வாழ்த்தினையும் இந்த வேளையில தெரிவிச்சுக்கிறோம். சிறப்பா செய்யுங்க உங்களுடைய சேவையை.
2: Thank you so much. Sulaiman Hari Merdeka, Mohan and Devigan and நம்ம மின்னல் FM நேயர்களுக்கும்
1: ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக இன்றைய நிகழ்ச்சி, இந்த விளம்பர நிகழ்ச்சியை நமக்காக வந்து ஹிமாலயா வெல்னஸ் கொண்டு வந்தார்கள். அதனுடைய உயர் அதிகாரி திரு குமரன் சந்திரசேகரன் இந்த தகவல் எல்லாம் நம்மோடு பகிர்ந்துகிட்டாரு. இத்துடன் இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருது. வணக்கம் இன்னும் ஒரு நிறைவுக்கு வருகின்றது.
3: ஆமா, இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசி அத்தனை தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையில, அடுத்து இளமை உல்லாசத்தில் காலை 10 மணி தொடங்கி 1 மணி வரையிலும் கிஷன் உங்களோட பேச ரொம்ப அவளை காத்துட்டு இருக்காங்க.
1: நாங்கள் விடை பெறுகின்றோம். உங்க உடம்பு உங்க மனசெல்லாம் பாத்துக்கோங்க. தெய்வீகன் தாமரை செல்வன்,
3: நான் உங்கள் மோகன்.
1: நாளை விடுமுறை நல்லா கொண்டாடுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். காலை நிலவரப்படி நாட்டிலுள்ள 4 மாநிலங்களின் 9 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றுள் 4 சரவாக்கில் பதிவானதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை அமைப்பு APIMS அகப்பக்க தரவுகள் காட்டுகின்றன. கிடாவின் அலோஸ்தார், சுங்கை பிட்டானி, பினாங்கு ஆகிய பகுதிகளிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. இந்தோனேசியா ஃப்ளோரஸ் வட்டாரத்தில் ரிக்டர் கருவியில் 5 பதிவான மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா தெரிவித்தது. உள்ளூர் நேரப்படி காலை மணி 5:20 ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்தது. எனினும் இதனால் மலேசியாவுக்கு சுனாமி எச்சரிக்கை இல்லை என மெட் மலேசியா கூறியது. எவரெஸ்ட் மலையின் முதலாம் முகாமை அடைவதற்கான மாற்றுப்பாதையாக சுந்தரே ஷெர்பா மாக் பாத்தார் தடம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆபத்தான கும்பு பனிப்பாறை வழியை தவிர்த்து மேலும் பாதுகாப்பான குறுகிய தடமாக இது இருக்கும் என்று ஹிமலய எக்ஸ்பெடிஷன்ஸ் தலைவர் பிக்ரம் பாண்டே கூறியுள்ளார். இதன் மூலம் மலையேறிகள் 10 முதல் 14 நாள் வரை தங்களது பயணக் காலத்தை குறைக்க முடியும் என்றார் அவர். தைவானின் வடப்பகுதியை சவுடல் சூறாவளி தாக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கனமழை காரணமாக தென் பகுதியில் உள்ள காவுசியோங், தைனான் ஆகியவற்றில் அலுவலகங்களும் பள்ளிகளும் மூடப்பட்டன. கடந்த சில நாள்களாக தென் தைவானை நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த மண்டலம் கனமழையையும் வெள்ளத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக நாட்டின் மத்திய வானிலை நிர்வாகம் தெரிவித்தது. பிரான்சில் நடைபெறும் மின் விளையாட்டு உலகக்கிண்ண நிகழ்ச்சியில் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் மொஹமட் பின் சல்மானை அதிபர் எம்மானுவல் மேக்ரோன் வரவேற்றார். இருதரப்பு ஒப்பந்தங்கள், மேற்காசிய நிலவரம் தொடர்பான சந்திப்புக்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. 2026 உலகக்கிண்ண ஹாக்கி. பெல்ஜியத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் தேசிய ஆடவர் ஹாக்கி அணி ஹெச் குழு பிரிவில் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 3-3 என சமநிலை கண்டது. முன்னதாக விறுவிறுப்பான அந்த ஆட்டத்தில் அஸ்ரை ஐசத் அபு கமால் புகுத்திய 2 கோல்கள் மூலம் மலேசியா 2 முறை முன்னணியில் இருந்தது. இருப்பினும் தென் ஆப்பிரிக்கா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி மலேசியாவை பின்னுக்கு தள்ளி 3-2 என முன்னிலை வகித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் குரல் சரியில்லை. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, வேலைக்கு வந்தாச்சு. உங்களோட உற்சாகமாக பேச நானும் ரொம்ப தயாராக காத்துட்ருக்கேங்க. அடுத்த 3 மணி நேரம் வந்து உங்களுக்கு பிடிச்ச சேர்ந்த பக்கமாக ரசிக்க போகிறீங்க. சரி, இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? இப்போ தானே கொஞ்சம் நேரத்தை கடந்திருக்கோம் அப்படின்றீங்களா? சரி, அதுவும் வாஸ்தவம் தான். இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னா மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த வேலையில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்கேருந்து இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தாலுமே உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்த 1 மணி நேரத்திற்கு வழக்கம் போல உங்களுக்காக மலையாள பாடல்கள் காத்துட்டு இருக்கு. தொடக்க பாடல் MG ஸ்ரீகுமார், சுஜாதா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

சுதீப் ரூபா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, மலையாள திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த டிசம்பர் வந்து ஒரு முக்கியமான திரைப்படம் வெளிவரப்போகுது. அந்தி அதி மனோகரம் அப்படின்ற திரைப்படம் வெளிவரப்போகுது. இதில் நம்ம மீரா ஜஸ்மின், பிறகு மோகன்லால் அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடமே வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக சங்கர் மகாதேவன் கொண்டு வராரு, கேட்கலாம்.

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில்.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
3: കൊച്ചു കുട്ടികൾ കള്ളം പറയുകയോ അമിതമായി കുസൃതി കാട്ടുകയോ ചെയ്യുമ്പോൾ ഡോക്ടർമാർ പറയാറുണ്ട് ഇത് രണ്ടും ബുദ്ധിയുടെ ലക്ഷണമാണ്. ബുദ്ധിയുള്ളവന്റെ കുസൃതിയാണ് കള്ളത്തരങ്ങൾ. ബുദ്ധിമാന്മാരുടെ ഗ്രാമമാണ് എൻ്റെ ഗ്രാമം. അവർക്ക് ചില കുസൃതികളുണ്ടെന്ന് മാത്രം. അതൊക്കെ കണ്ടും കേട്ടും നാട്ടിലെ ഗ്രാമത്തിന് തിരുട്ട് ഗ്രാമം എന്നൊരു വിളിപ്പേരുണ്ട്. ആടുമാൻ തോടുമാൻ തൊട്ടില്ലേ മീനല്ലേ. കേരളത്തിൻ്റെയും തമിഴ്നാടിൻ്റെയും അതിർത്തിയിലെ എൻ്റെ ഗ്രാമത്തിൽ ഇന്ന് ഉത്സവമാണ്. ഗ്രാമം മെയ്യും മനസ്സും മറന്നാടും.

இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மலையாள பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. ஜாலோர் கமிலா அங்கே பறக்க விட்டாச்சா? சில பேர் வாகனத்துலலாம் பறக்க விட்டுட்டீங்க, அங்கே வீட்லேயும் வந்து பறக்க விட்டுருக்கீங்க. பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. உங்களுடைய ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே தேசிய மாதத்தில் இருக்கும், தேசிய தினத்தையும் நம்ம வந்து கொண்டாட போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இல்லையா. நிறைய சிறப்பு அங்கங்கள்லாம் இருக்குது. ஆர்டிஎம் டிவி 1 டிவி 2 பார்க்க மறந்துடாதீங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அன்வார் சதாத் ரிமிட்டமி கொண்டு வராங்க, கேட்கலாம். அதற்கு பிறகு 11 மணி தொடக்கம் நீங்கள் அழைக்க தொடங்கலாங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் அழைத்து பேசுகிற வாய்ப்பு உங்களுக்காக அதிகமாக இருக்க போகுது. 1 மணி வரைக்கும் அழைத்து பேசணும் அப்படின்னா சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: தேசிய நாள் சிறப்பு ஒரு நேயரின் குரல்.
1: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
0: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
1: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
0: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
1: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஒரு நேரின் குரல்ல இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 2:15.
1: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.

இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுதுங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இன்றைக்கு வந்து உலக வித்தியாசமான இசை நாள் வந்து அனுசரிக்கப்படுது. அது என்ன வித்தியாசமான இசை? வழக்கமாக நம்ம வந்து பாடல்கள் கேட்டு ரசிப்போம்ல, சில பாடல்கள் என்ன அது வித்தியாசமாக இருக்குது, ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம்ல, அதுதான் இசை. அப்படின்னாலே இனிமை மட்டும் இல்லை, சில நேரங்களில் வித்தியாசமான ஒலிகளும் நம்மை வந்து ஆச்சரியப்படுத்தும். இன்றைக்கு வந்து வழக்கத்திற்கு மாறான இசையை கேட்டு ரசித்து இசையின் புதிய பரிணாமத்தை வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைய ஒரு நாள் வந்து அனுசரிக்கப்படுது. மறந்துடாதீங்க. இப்போ அடுத்த பாட்டு நிக்கில் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். கடந்த வாரம் ஏற்பட்ட கடும் விலை உயர்வை தொடர்ந்து முதலீட்டாளர்கள் லாபம் ஈட்டத் தொடங்கியதால் பன்னாட்டு சந்தையில் ஒரு கலன் கச்சா எண்ணெயின் விலை $1 அதிகமாக குறைந்தது. பிரெந்த் கச்சா எண்ணெய் எதிர்கால விலை தற்போது கலனுக்கு ஏறக்குறைய $93.17 உள்ளது. அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் கலனுக்கு $85.86 சரிந்தது. ஈரானுக்கு எதிராக வாஷிங்டன் புதிய பொருளாதார தடைகளை விதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த சந்தை வீழ்ச்சி ஏற்பட்டது. பிரான்சுக்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் மொஹமட் பின் சல்மானை அதிபர் எம்மானுவல் மேக்ரோன் வரவேற்றார். முதல் நாள் பாரிஸில் நடைபெற்ற மின் விளையாட்டு உலகக்கிண்ண நிறைவு விழாவில் இருவரும் கலந்து கொண்டனர். திங்கட்கிழமை திட்டமிடப்பட்டுள்ள சந்திப்பில் சுகாதாரம், போக்குவரத்து, ஆற்றல் தொடர்பான உடன்படிக்கைகள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஈரான் மேற்காசிய நிலவரம் குறித்தும் கவனம் செலுத்தப்படும் என்று அதிபர் மாளிகை கூறியது. அமெரிக்கா இறுதி நேரத்தில் முன்வைத்த சில கோரிக்கைகள் ஒரு சார்பானவை என்று அதிகாரிகள் விவரித்ததை தொடர்ந்து வாஷிங்டனுடன் எட்டப்படவிருந்த வர்த்தக உடன்பாட்டை கனடா நிராகரித்தது. வாஷிங்டன் பரிந்துரைத்த நிபந்தனைகள் நியாயமற்றவை, லாபமற்றவை என்று கனடிய பிரதமர் மார்க் கனே சுட்டிக்காட்டினார். பரிந்துரைக்கப்பட்ட கட்டமைப்பு தேசிய நலன்களை பாதுகாக்க தவறியதால் அடுத்த மாதம் 8ஆம் நாள் தொடங்கி பதிலடி நடவடிக்கையாக இறக்குமதி வரிகளை விதிக்கப் போவதாக கனடா உறுதியளித்துள்ளது. கஜகஸ்தானில் புதிய ஒற்றை அவை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் கசிம் ஜோமார்ட் தொக்காயேவ்க்கு ஆதரவான அடிலைட் கட்சி 70 முதல் 72 விழுக்காடு வாக்குகளை பெற்று பெரும் வெற்றி பெற்றதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் அதிபர் தொக்காயேவின் அதிகாரம் மேலும் வலுப்பெறும் என கூறப்படுகிறது. வாக்குப்பதிவு 74.19 விழுக்காடாக பதிவானது. புதிய அரசியலமைப்பு மாற்றங்கள் மக்களாட்சியை வலுப்படுத்தும் என கூறப்படுகிறது. தைவானின் வடப்பகுதியில் சவுடெல் சூறாவளி கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கனமழை காரணமாக தெற்கு பகுதியில் உள்ள கவுசியோங் தைனான்களில் அலுவலகங்களும் பள்ளிகளும் மூடப்பட்டன. கடந்த சில நாள்களாக தென் தைவானை நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த மண்டலம் கனமழையையும் வெள்ளத்தையும் ஏற்படுத்தியது. சவுடெல் சீனாவின் கிழக்கு கரையை அடைவதற்கு முன்னதாக வெள்ளிக்கிழமை தைவானின் வடப்பகுதியை நெருங்கும் என்று மத்திய வானிலை நிர்வாகம் தெரிவித்தது. விளையாட்டு. பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா தலைவராக கியானி இன்ஃபான்டினோவுக்கு மாற்றாக பொறுப்பேற்பதில் ஐரோப்பிய கார்பந்து கூட்டமைப்பு யுஈஃபா தலைவர் அலெக்சாண்டர் செஃபரின் ஆர்வம் காட்டவில்லை. இருப்பினும் உலக கார்பந்து நிர்வாக அமைப்பின் தலைவர் பதவியிலிருந்து இன்ஃபான்டினோ விலக வேண்டும், இல்லையெனில் அடுத்த மார்ச் மாதம் தலைமைத்துவத்திற்கான சவாலை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் எச்சரித்தார். ஆடவர் மகளிர் உலகக்கிண்ணம் உள்ளிட்ட ஃபீஃபா போட்டிகளுக்கு தனியார் முதலீட்டை ஈர்க்கும் திட்டம் கைவிடப்பட்டதை தொடர்ந்து இன்ஃபான்டினோ பதவி விலக வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்து வருகிறது. அர்ஜென்டினா சகாப்தம் டியாகோ மராடோனாவின் 1986 உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் மிகவும் கொண்டாடப்பட்ட புகழ்பெற்ற ஹேண்ட் ஆஃப் காட் கோலுக்காக பயன்படுத்தப்பட்ட பந்து ஏலத்தில் 3.35 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்கப்பட்டது. அடிடாஸ் அஸ்டிகா எனப்படும் அந்த பந்து இங்கிலாந்துக்கு எதிரான கால் இறுதியில் பயன்படுத்தப்பட்டது. உலகக்கிண்ண வரலாற்றிலேயே மிக முக்கியமான அந்த இரு கோல்களையும் மரடோனா புகுத்தினார். பெய்ஜிங்கில் நடைபெற்ற உலக எந்திரன் 400 மீட்டர் ஓட்டத்தில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட தியான்கோங் எந்திரன் 38.15 வினாடிகளில் புதிய சாதனை படைத்தது. இந்த புதிய சாதனைக்கு முதல் நாள் அதே 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மனிதர்களின் உலக சாதனையான 39.7 வினாடிகளையும் தியான்கோங் முறியடித்து சாதனை படைத்திருந்தது. இதன் மூலம் தென் ஆப்பிரிக்க ஓட்டப்பந்தய வீரர்
வேட் வென் நீக்க வசமிருந்த 43.3 வினாடிகள் என்ற சாதனையை அந்த எந்திரன் முறியடித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கங்க. தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாம். பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணுமா? இன்றைக்கு பிடித்த பாடலை கேட்கிற நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 யாருக்காவது வாழ்த்து சொல்லி அவங்களுக்கு பாட்டு கேட்கணும், இந்த பாட்டு அவங்களுக்காக கேட்கணுங்க அப்படின்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாதுங்க. இப்போ எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க அழைக்க போறீங்க, வாங்க அழைத்து பேசுங்க. இப்போ அடுத்த பாட்டு அதித்தி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபம்.

போட்டே.

0: வணக்கம் கிஷன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் கிஷன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: இன்னைக்கு ஜேஜ்க்கு பிறந்த நாள். அவங்க தங்கால இருக்காங்க. அவங்க பேரு வந்து பிரேமிலா. இன்னொரு தாய், அம்மா கருத்து அக்கா தானே.
1: மேகலாவுக்கு இன்னொரு தாய். சரி, ரொம்ப அழகா இருக்கு நீங்க சொன்ன விஷயம். சரி, அவங்களுக்கு என்ன பாட்டு கேட்கலாம் இப்போ?
0: எனக்கு ஈசன் படத்துல இருந்து கண்ணில் அன்பை சொல்வாளி, யாரும் இல்லை அவள் போலி, அந்த பாடல் வேணும் கிஷன்.
1: சரி, அவங்களுக்காக ரொம்ப உருக்கமான பாட்டு கேட்டிருக்கீங்க. வந்துகிட்டே இருக்கு, நிகழ்ச்சியை கேட்க சொல்லுங்க. நன்றி.
0: நன்றி கிஷன், நன்றி.
1: தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: காத்திருங்கள், நீங்கள் இன்னும் மட்டாணி கித்தா நிகழ்ச்சிக்கு செல்லவில்லையா? உண்மையாகவா? தவறவிடாதீங்க. இங்கு அனைவருக்கும் ஏற்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கு. வாருங்கள், தேசிய சொத்துகள் மீட்பு பணிகள் தொடர்பான கண்காட்சிகள், ஜுவலான் ரஹ்மா மடானி, ஜோம் எக்ஸ்சேஞ்ச் அல்குரான், என்ஆர்டி மற்றும் ஜேபிஜே நடமாடும் சேவைகள், அத்துடன் பல்வேறு அரசாங்க திட்டங்கள், உதவிகள் குறித்த ஆலோசனைகள், தகவல்கள் உள்ளிட்ட சுவாரஸ்யமான நடவடிக்கைகள். அது மட்டுமல்ல, மோட்டார் சைக்கிள் சேவைகள், தலைக்கவசம் மற்றும் சேவை, இலவச முடிவெட்டுதல், இன்னும் பலவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம். இவை அனைத்தும் இலவசம். எனவே புரோகிராம் மடானிக்கிதா உங்கள் நாடாளுமன்ற தொகுதிக்கு வரும்போது தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினருடன் வாருங்கள், நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். இந்த உற்சாகமான அனுபவத்தை நீங்களே உணருங்கள். புரோகிராம் மடானிக்கிதா, மக்களின் நம்பிக்கைக்கு அர்த்தமளிப்போம்.
1: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
2: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மீனலா ஃபேம் கேக்குறீங்க.

0: அண்ணா மாமா சொல்லுங்க, யாருக்காக பாட்டு கேக்கணும்?
1: வணக்கம் கிஷன்.
0: வணக்கம்,
1: ரொம்ப நன்றி. என் மகன் இன்னைக்கு பிறந்த நாள், இப்ப கிடைக்கவே கிடைக்காது, கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம்.
0: என்ன பேர் அவங்க பேரு?
1: அவர் பேரு தலப்பாலா எட்வர்ட்.
0: ஓ, எட்வர்ட்.
1: பாட்டு தயவு செய்து போடுங்க, ரொம்ப சந்தோஷம்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: சந்தோஷம்.
0: சரிம்மா, ரொம்ப நன்றி. பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

0: பொதுவா அந்த மாதிரி நடக்கும்போது ஆண்கள் அங்கே இருந்து எட்ரா ஓட்டத்தை நவுந்துருவோம்.
1: ஐயோ ஆமா, எங்க அப்பா வேடிக்கை பாப்பாரு, அப்படியே கொஞ்சம் பேக்ல நிப்பாரு. சீனியர் கூட்டிருக்காங்க, சைலன்ட் அப்ப அவங்களையும் வந்து அட்மிட் பண்ணிருந்தாங்க. எங்க பேரெல்லாம் பேச வராது, ஒரு நாள் முடிஞ்சா நீ பேரம் பேசு அந்த மாதிரி அவங்க சொன்னதால விடுவோமா நாங்க சொல்லிட்டு க்ளோத்ஸ் எல்லாம் வாங்குற ஷாப்பிங் பண்றப்ப பேரம் கண்டிப்பா பேசுறேன்.
2: சைலன்ட்லயே போய் பேசிருக்கீங்க பாருங்க,
1: திறமை கட்டி
0: பேரம் பேசுறதுக்கு விருது உங்களுக்கு கொடுக்கணுமா அம்மாவுக்கு கொடுக்கணுமா?
1: இல்ல இல்ல அம்மா அம்மா தான்.
2: அம்மா
1: 8:30
3: தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வைஷ்ணவி.
0: எங்க இருந்து பேசுறீங்க? ஈபோல இருந்து. நிகழ்ச்சி கேட்டீங்க, போயிட்டு இருக்கீங்க போல. வைஷ்ணவி, சரி, பயணத்துல என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது? குடும்பத்துக்காக இப்ப இங்க குடும்பத்தோட பயணத்துல இருக்கீங்களா?
1: என்னது,
0: வாகனத்தை ஓட்டுறது யார், அம்மாவா? உங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்காகவும் பாட்டு வந்துட்டு இருக்கு.

பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்க கேக்கலாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்னோட பேரு சிவபாக்கியம். கிஷன், நான் இதுவரைக்கும் ரேடியோல பேசுற வாய்ப்பு கிடைச்சது இல்ல கிஷன். ஓகே, இதான் முதல் வாட்டி நான் ஒரு தாதியாரா வேலை செஞ்சேன். சோ இதான் முதல் வாட்டி
0: எங்களுக்கு அதுல மகிழ்ச்சிங்க. முதல் முறையா அழைச்சி அது கிடைச்சிருக்குன்னா அதுல எங்களுக்கு மகிழ்ச்சி.
1: என்னுடைய தங்கச்சி மகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்களோட பேரு யுவனேஸ்வரி. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம் இருக்கு. எந்த பாட்டு போட்டாலும் நோ ப்ராப்ளம் கிஷன், பிகாஸ் எனக்கு குறிப்பா எந்த பாட்டுன்னு தெரியல. எந்த பாட்டு வேணாலும் போடுங்க கிஷன்.
0: கண்டிப்பாக அவங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. கேக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இன்றைக்கு கிடைச்சிருக்கு வானொலியில பேசுறது.
1: கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கவே கிடைச்சது இல்ல. ட்ரை பண்ணதுலதான் முத வாட்டி நம்பர் சேர்த்து வச்சு ட்ரை பண்ண ஆண்ட உன் புண்ணியத்துல அவங்களோட இன்னைக்கு பிறந்த நாள். அவங்கள வாழ்த்து சொல்லலாம்னு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி.
0: நீங்க அவங்களுக்கு பரிசு கொடுத்தீங்க பாட்டு பரிசு, உங்களுக்கு நாங்க பரிசு கொடுத்தோம் பேசுற பரிசு, சரியா?
1: அதே தான் ஒரு சந்தோஷம், சந்தோஷம்,
0: மகிழ்ச்சி, சந்தோஷம். நன்றிங்க,
1: ரொம்ப நன்றி. நன்றி கிஷன்.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். 2026 தேசிய நாள் கொண்டாட்டம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய பார்வையாளர்கள் உட்பட பங்கேற்பாளர்களின் உடல் நலன் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தற்போது நிலவும் புகை மூட்டச் சூழலை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்திற்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மலாக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3% அதிகரித்து 50.3 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளதாக முதலமைச்சர் டத்து ஸ்ரீ அப்துல் ராவ் யூசோ தெரிவித்தார். இது 2024 48.8 பில்லியன் ரிங்கிட்டாக இருந்தது. கடந்த ஆண்டு 312 திட்டங்களை உள்ளடக்கிய 14.68 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகளை மலாக்கா பதிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். காலை நிலவரப்படி சரவாசிரியானில் மிக அதிகமாக ஆரோக்கியமற்ற காற்று மாசு குறியீடு IPU பதிவு செய்யப்பட்டுள்ளது. அங்கு IPU 194 பதிவானதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை அமைப்பு APIMS தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கூச்சிங்கில் 176 சமர்ஹானில் 172 ஸ்ரீயமானில் 158 பீந்துலோவில் 125 பதிவாகியுள்ளது. இந்தியாவின் வர்த்தக தலைநகரான மும்பையில் உணவு நிறுவனங்களில் அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மாநில உணவு பாதுகாப்பு ஆணையர் 51 துக்காரா முண்டே எனப்படுபவர் அதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். தூய்மை இல்லாத பாதுகாப்பற்ற உணவுக்கு எதிராக இதுவரை இல்லாத அளவில் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. நெவேடா கலிபோர்னியா எல்லைக்கு அருகே வடமேற்கு நெவேடாவில் உள்ள ரேனோ நகரத்தில் ஏற்பட்டுள்ள காட்டு தீ சம்பவத்தில் 60 காயமடைந்துள்ளனர். தீ வேகமாக பரவுவதால் 42,000 பேர் இடம்பெயர உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை தொடங்கிய காட்டு தீ 13 ஏக்கர் வரை பரவியுள்ளதாக தீயணைப்பு அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். 2026 சுக்மா பூப்பந்து ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்லாங்கூரின் முகமது ஹசிக் மொமன் நஜீப் தங்கம் வென்றார். நகரி செமிலானின் ஆயுஃபு ஷேங் வெள்ளிப்பதக்கமும் கடாவின் கி இஸ்கியன் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இவ்வேளை மகளிர் பிரிவில் தங்கம் மலாக்காவுக்கு சொந்தமானது. சிதி சுலைகா மொமன் அஸ்மி அதனை பெற்றுத்தந்தார். கூட்டரசு பிரதேசத்தின் லீகேசின் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பேராக்கின் லிமோன் வெண்கலப் பதக்கத்தை பெற்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. தொடர்ந்து மகிழ்ச்சிங்க அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கும் நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்காக இருக்கு. போட்டி அங்கம் இன்றைக்கு இடம்பெற போகுது. திரைப்பட வசனத்தை நாங்க வந்து ஒளிபரப்பு செய்வோம், அதை நீங்க அப்படியே கேட்டு நடிச்சு காட்ட போறீங்க. அவ்வளவுதான், ரொம்ப சுலபமான வசனம் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அப்படி நீங்க அந்த வசனத்தை பேசிட்டீங்கன்னா பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாம். யாருக்காவது வாழ்த்து சொல்லணுமா, பாட்டு கேட்கணும்னு தோணுதா, சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்கிலி குவாலலம்பூர் புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:18. குவாலலம்பூர் புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:18.
3: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோ இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க, நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

0: தேசிய நாள் சிறப்பு ஒரு நேயரின் குரல்.
1: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
0: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
1: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
0: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
1: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ், கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஒரு நேரின் குரல்ல இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 2:15.
1: ரொம்ப நன்றி. நீங்க இல்லனா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.
2: ஹலோ, வணக்கம். இந்த பக்கம் கிஷன் பேசுறேன். அந்த பக்கம் யார் பேசுறீங்க?
3: நான் கிரேஸ் பேசுறேன், டென்சங்லாந்து பேசுறேன்.
2: உங்களுக்கு என்ன திரைப்படம் வந்திருக்குன்னு பாக்கலாமா?
4: உங்களுக்கு என்ன பத்தி தெரியல? பொட்டு வச்சு பூ வச்சு கொண்ட போட்டு கொடைய பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போற சாதாரண டீச்சர் இல்ல சார். நான் வேற மாதிரி. என் சிரிப்புக்கு பின்னாடி எத்தனை பேரோட அழுக இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்.
2: ஒரு வில்லியா மாற போறீங்க இப்ப நீங்க. கிரேஸ் பேசுங்க, அதே மாதிரி பாப்போம்.
3: உனக்கு என்ன பத்தி தெரியல? பொட்டு வச்சு பூ வச்சு கொண்ட கட்டிட்டு கொண்ட கட்டி கொட புடிச்சு போற
2: மாணவி இல்ல.
3: மாணவி இல்ல,
2: இல்ல
3: டீச்சர் இல்ல.
2: டீச்சர் இல்ல, அப்புறம் அதுவே பெரிய விஷயம். யார் சொல்லி கொடுத்தா? அம்மாவா? அம்மா சொல்லி கொடுக்க மகள் வந்து இப்ப வில்லியா மாறி இருக்கீங்க கொஞ்ச நேரத்துல நீங்க. சரி, ஆனா வந்து இந்த வசனத்தை இனிமேல் நீங்க வந்து சிரிச்சுட்டே சொல்லக்கூடாது, சரியா? சரி, என்ன பாட்டு? முயற்சி செஞ்சாலே நாங்க பாட்டு குடுக்கறோம். என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, யாருக்காக கேக்கலாம்?
3: மாமாக்காக.
2: சரி, மாமா பேர்
3: என்னது?
2: ரேமனுக்காக. என்ன பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த பாட்டா இருந்தாலும் சரி. சரி, அவருக்காக வந்துட்டே இருக்க கேப்போம். நன்றி. நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணுமா? இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு நீங்களும் தாராளமா அழைக்கலாங்க.

0: வள்ளுவர் வாசிப்பு குடில், வகுப்பறையில் திறன் பலகை, திறன் தொலைக்காட்சி பொருத்துதல், மறைக்காணி பொருத்துதல் போன்ற திட்டங்களும் இந்த 80th விழாவின் வழியாக மேற்கொள்ளப்பட உள்ளன. மேல் விவரங்களை வழங்குகிறார் தலைமை ஆசிரியர் பால்ராஜ்.
1: வணக்கம். அடியேன் ஆசிரியர் பால்ராஜ் புஷ்பராஜா, குரு தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர். இந்த பள்ளிக்கூடம் பேரா மாநிலத்துல உளிப்பெரா மாவட்டத்துல பெங்கரவலு என்ற ஏரியால இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னாக்கா 1946 உருவாக்கப்பட்ட இந்த பள்ளிக்கூடம் இந்த ஆண்டு 2026 80 நிறைவு செய்கின்றது. அதனை முன்னிட்டு நாம பள்ளியின் நிர்வாகம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளியின் மேலாளர் வாரிய சங்கம், முன்னாள் மாணவர்கள், சுற்று வட்டார பொதுமக்கள் எல்லாருடைய பேர் உதவியோட நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கிறோம். அந்த விழாவுடைய பெயர் பாத்தீங்கன்னா அமுத விழா. இந்த விழா எப்ப நடக்க போது நீங்க பாத்தீங்கன்னா வருகின்ற 29 August 2026 7:00 நடைபெறுது. இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சீன மண்டபத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சி எதுக்காக செய்யறோம்னு பாத்தீங்கன்னாக்கா 80 எண்ணற்ற தலைமை ஆசிரியர்கள், 19 தலைமை ஆசிரியர்கள் பணி செய்திருக்காங்க. நிறைய ஆசிரியர்கள், 200 மேற்பட்ட ஆசிரியர்கள் பணி செய்திருக்காங்க. 2000 மேற்பட்ட மாணவர்கள் இங்க கல்வி பயின்றிருக்காங்க. ஆக இது எல்லாத்தையும் சேர்த்து அங்கீகரிக்கும் வகையில் இந்த விழா செய்யறோம். முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எப்படியாவது இந்த பள்ளிக்கூடத்துல மாணவர்களின் வாசிப்பு திறனை அதிகரிப்பதற்காக ஒரு வள்ளுவர் வாசிப்பு குடில் ஒன்று அமைக்கலாம் திட்டமிட்டு இருக்கோம். அதே சமயத்துல ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஒரு சிறந்த கற்றல் கற்பித்தல் நடத்துவதற்காக திறன் பலகை அல்லது திறன் தொலைக்காட்சியை பொருத்துவதற்காகவும் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. மூன்றாவதாக மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி பணியாளர்கள் அனைவரின் பாதுகாப்பிற்காக நம்ம மறைக்காணி பொருத்துதல். நான்காவது எங்களுடைய முதன்மையான நோக்கங்கள் ஒன்று பள்ளியை அழகுபடுத்தி உருமாற்ற திட்டத்திற்காக இந்த மாதிரி 4 முக்கிய அம்ச திட்டங்களுக்காக இந்த அமுத விழாவை மேற்கொள்றோம். முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் எல்லாரும் வரணும், முன்னாள் ஆசிரியர்கள் வரணும், முன்னாள் மாணவர் வரணும், குறிப்பா இந்த பெண்கரன் குழு அதாவது குரோ என்கின்ற மண்ணின் மைந்தர்கள் எல்லாரும் வரணும் என்பதுதான் நம்ம எல்லாருடைய அன்பு வேண்டுகோள். ஆக தயவு செய்து இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் மறவாமல் தவறாமல் வருகின்ற 29 August 2026 பள்ளிக்கூடத்திற்கு வருமாறு அன்போடு தாழ்மையோடு பள்ளியின் சார்பில் அடியேன் ஆசிரியர் பாலராஜ் புஷ்பராஜா கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
2: நம்மை சுற்றி
0: திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. ரவாங் கோலகாரிங் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலய திருக்குட முழுக்கு விழா August 31 திங்கட்கிழமை நடைபெற உள்ளது. இந்த விழா குறித்த மேலதிக செய்திகளை வழங்குகிறார் ஆலய தலைமை குருக்கள் கிருஷ்ணமூர்த்தி குருக்கள்.
3: வணக்கம். நமது ஆலயம் மகா கும்பாபிஷேகம் இன்னும் சில தினங்களில் திருக்குட முழுக்கு நன்னீராட்டு விழா பெரும் சாந்தி விழா நடைபெற உள்ளது. அதாவது 31 August 2026 திங்கட்கிழமை காலை 7:00 to 8:00 அகில பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் திருவள்ளை பெற்று அடைமாறு பணியாளருடன் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: நம்மை சுற்றி

0: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு
1: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
2: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறுடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: திவ்யா, எங்கிருந்து பேசுறீங்க? திவ்யா
1: கேல
0: இருந்து. திவ்யா, இப்போ உங்களுக்கான வசனம் ஏ வேணுமா பி வேணுமா? போச்சு போங்க. சரி, ஏல இருந்தது என்ன அப்படின்னா இதுதான், கேளுங்க.
2: நான் வேணா வேணாம்னு விலகி போனதுக்கு நீ தான் நினைச்சா தப்பு இல்ல, வாழ்ந்தா உங்களதான் வசனம் எல்லாம் பேசுன. இப்ப நீ முழுசுக்குள்ள வந்துட்ட
0: கேட்டீங்களா?
1: நீங்க
0: பேசினதும் அதையும் ஒப்பிட்டு பாப்போம். உணர்ந்து பேசுறாரு பாருங்க கார்த்தி. வந்து போய் அப்புறம் தங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நீங்களா பாத்து ஒண்ணு முடிச்சு
1: விட்டுருங்களேன்.
0: இப்போ திவ்யா, திவ்யா ஒருவேளை திவ்யாக்கு பிரியாமணி வசனத்தை கொடுத்தா பேசி இருந்திருப்பீங்களோ? முயற்சி பண்ணிருக்கலாம். நம்ம நினைச்சது இன்னைக்குங்க நடந்திருக்கு. சரி வாங்க, இப்போ என்ன பாட்டு கேட்கலாம் உங்களுக்காக?
1: அப்பா அம்மாக்காக சேர்த்த பாட்டு, நீலவத்தி சாங், சீரை படத்துல இருந்து.
0: சரி, வந்துகிட்டே இருக்கு, கேப்போமா?
1: நன்றி.
0: நீங்களும் முயற்சி செய்யணும் அப்படின்னா தாராளமா அழைக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: திருவோணம் பிறந்தது, உள்ளம் களிப்போடு நிறைந்தது, மகிழ்ச்சி பெருகிட மின்னலின் இனிய வாழ்த்து வந்து சேர்கிறது.
1: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: பழி மதிக்காதே.
1: கருப்பா படத்துக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இன்றைக்கு நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கும் வந்தாச்சு. அடுத்து உங்களை இசையும் இசையும் சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு திரே சலசாரு காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்த பாடல் உங்களுக்காக பெனிடயால் ஏ ஆர் ரஹ்மான் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: விரைவு சாலையை மூடி மோட்டார் பந்தயத்தில் ஈடுபட்ட வழக்கு சமூக ஊடக பிரபலம் உள்ளிட்ட எண்மர் கைது. நான்கு மாநிலங்களில் 9 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். வரும் ஆகஸ்ட் 31 நாள் புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெறவுள்ள 2026 தேசிய நாள் கொண்டாட்டங்களில் ஜொஹூர் ராணுவ படை JMF இன் அறிமுக அணிவகுப்பு முதன்மை ஈர்ப்புகளில் ஒன்றாக அமையவுள்ளது. ஏனைய குழுக்கள் சொத்துகளுடன் இணைந்து மொத்தம் 100 JMF பணியாளர்களும் அதன் சொத்துகளும் அணிவகுப்பில் பங்கேற்பாளர்கள் என்று தொடர்பு அமைச்சரும் தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்டங்களின் முதன்மை செயற்குழு தலைவருமான டத்து ஸ்ரீஃபாமி ஃபடில் கூறினார். இந்த ஆண்டு கொண்டாட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான அணிவகுப்புகளும் அலங்கார ஊர்தி அணிவகுப்பும் இடம்பெறுகின்றன. ராணுவம், காவல்துறை ஆகியவற்றின் உடைமைகள் அலாஃப் பரு நினைவு சின்னம் வளாகத்தில் உள்ள சிறப்பு இடத்தில் நிறுத்தப்படும். இதன் மூலம் பொதுமக்கள் அவற்றை மிக அருகிலிருந்து பார்வையிட முடியும். இதனிடையே தேசிய நாள் அணிவகுப்பு தங்கு தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்வதில் பார்வையாளர்கள், பங்கேற்பாளர்கள் ஆகியோரின் உடல் நலனிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. தற்போது நிலவும் புகை மூட்டத்தை கருத்தில் கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் SOP தொடர்பில் மலேசிய வானிலை ஆய்வுத்துறையுடனும் சுகாதார அமைச்சுடனும் கலந்தாய்வு மேற்கொள்ளப்படுவதாக டத்து ஸ்ரீஃபாமி குறிப்பிட்டார். இதனிடையே தேசிய நாள் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. பயிற்சிகளும் ஒத்திகைகளும் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. ஒட்டுமொத்த தயாரிப்பு பணிகளும் திட்டமிட்டபடியே நடைபெற்று வருவதாக டத்து ஸ்ரீஃபாமி தெரிவித்தார். முன்னதாக அவர் தேசிய நாள் மனித வரைவியல் அணிவகுப்பு பங்கேற்பவர்களுக்கு ஆதரவு பொருள்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். கொண்டாட்டத்திற்கான முழுமையான ஒத்திகைகள் ஆகஸ்ட் 28-29 ஆகிய நாள்களில் நடைபெறவுள்ள வேளை ஆகஸ்ட் 30 நாள் பங்கேற்பாளர்களுக்கு ஓய்வு வழங்கப்படுகிறது. இவ்வேளை ஸ்லாங்கூரில் உள்ள 30 பள்ளிகளைச் சேர்ந்த 1500 மாணவர்கள் மனித வரைவியல் மூலம் 16 பாடல்களை படைக்க உள்ளனர். இசை நிகழ்ச்சி அணுகுமுறையில் பன்முகத்தன்மையை வழங்கும் வகையில் அந்த படைப்பு 4 பகுதிகளை உள்ளடக்கியது என்று கல்வி அமைச்சின் விளையாட்டு இணை பாடத்திட்டம் கலைப்பிரிவு இயக்குநர் ஹித்ஹின் மஹாடி தெரிவித்தார். நண்பகல் வரை மொத்தம் 9 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. மிக அதிகமாக சரவா சிரியானில் காற்று மாசு குறியீடு IPO 195 ஆக உள்ளது. சுற்றுச்சூழல் துறையின் காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை அமைப்பின் தரவுகளின் அடிப்படையில் சரவாக்கில் கூச்சிங், சமரஹான், ஸ்ரீ அமான், பிந்துலு ஆகிய 4 பகுதிகள் ஆரோக்கியமற்ற நிலையை பதிவு செய்துள்ளன. ஸ்லாங்கூர் ஜோஹன் சித்தியாவில் 160 குவாலஸ்லங்கூரில் 101 கடா சுங்கைபத்தானியில் 155 அலோஸ்தாரில் 152 பினாங்கில் 130 உள்ளதாக APIMS கூறியது. சனிக்கிழமை மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான 2வது விரைவு சாலையில் சாலை அத்துமீறல் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு உதவும் வகையில் டிக்டாக் சமூக ஊடகத்தில் புகழ்பெற்ற ஒருவர் உள்ளிட்ட எண்மர் 4 நாள் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 26 முதல் 45 வயதுக்கு இடைப்பட்ட அந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக கூலாய் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் பந்தயத்தில் ஈடுபடுவதற்காக பொதுச்சாலையை மறித்த சம்பவம் தொடர்பான சந்தேகத்தின் பேரில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர். இச்சம்பவம் இணையத்தில் பரவலாக பேசப்பட்டது. 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. தேவகட்ப மலேசியாவில் 75,000 மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கு இன்னும் அடுக்குமனை உரிமை கிடைக்கவில்லை. இது தேவகட்பம் முழுவதும் அடையாளம் காணப்பட்ட 439 குடியிருப்பு திட்டங்களை உள்ளடக்கியிருப்பதாக கூட்டரசு நில கனிம வளத்துறை தலைமை இயக்குநர் டத்து முகமது ஃபவுசி முகமது யாத்தீம் கூறினார். இந்த சிக்கல்களை களைவதில் அரசாங்கம் தற்போது சிறப்பு அடுக்குமனை பத்திர நிதி மூலம் கட்டம் கட்டமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னிரவு செந்தூல் கம்போங் காசிப்பிள்ளையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 குடிசை வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகியதோடு ஒருவருக்கு உடலிலும் கால்களிலும் தீக்காயம் ஏற்பட்டது. அந்த 26 ஆடவர் சிகிச்சைக்காக கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் அகமது முக்லீஸ் முக்தார் தெரிவித்தார். மொத்தம் 4,872 சதுர அடி பரப்பளவு கொண்ட தற்காலிக தன்மையிலான 3 குடிசை வீடுகள் இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். சம்பவத்திற்கான காரணம் ஆராயப்படுகிறது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு
0: ரஷ்யாவுக்கு கூடுதலாக ராணுவத்தை அனுப்ப வடகொரியா தொடர் ஏற்பாடுகளை மேற்கொள்வதாக தென்கொரிய தற்காப்பு அமைச்சு குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் அது உடனடியாக செயல்படுத்தப்படுவதற்கான எந்தவொரு வாய்ப்பும் தென்படவில்லை என்று தென்கொரிய நாடாளுமன்ற அலுவலகம் கூறியது. முன்னதாக கடந்த வாரம் யுக்ரைனிய அதிபர் வொலோடிமிர் செலன்ஸ்கி ரஷ்யாவின் போர் நடவடிக்கைக்கு உதவ பியோங்யாங் 50,000 ராணுவ உறுப்பினர்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறியிருந்தார். இதனை வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உனின் சகோதரி கிம் யோ ஜோங் மறுத்தார். இருப்பினும் வடகொரியா ரஷ்யாவுக்கு தொடர்ந்து குறுகிய தூர விசையூறு ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்களை விநியோகித்துள்ளதாக சோல் கூறுகிறது. அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய நிதி தாக்குதல் என கூறப்படும் புதிய பொருளாதார தடைகளை திங்கட்கிழமை அறிவிக்க தயாராகியுள்ளது. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளையும் அந்த தடைகள் இலக்காக கொண்டிருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு பதிலளித்த ஈரான், பொருளாதார போர் தொடருமாயின் வளைகுடாவில் இருந்து அனைத்து எண்ணெய் ஏற்றுமதிகளும் நிறுத்தப்படும் என்று எச்சரித்துள்ளது. கடுமையான புதிய நடவடிக்கைகள் குறித்த அறிவிப்பை அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் வர்த்தக தலைநகரம் மும்பையில் உணவு பாதுகாப்பு விதி மீறல்களுக்கு எதிராக மகாராஷ்டிரா உணவு பாதுகாப்பு அதிகாரி 51 துகராம் முண்டே கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். மே மாதம் பொறுப்பேற்றதிலிருந்து 3,000 மேற்பட்ட ஆய்வுகளை நடத்தியதில் அவர் சில துரித உணவகங்களின் உரிமைகளை இடைநிறுத்தியுள்ளார். விடுதிகள், உணவகங்கள், கிரிக்கெட் கிளப்புகளிலும் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மக்களின் உயிருடன் தொடர்புடையது என வலியுறுத்திய முண்டே விதிகளை பின்பற்றாத நிறுவனங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை தொடரும் என்றும் எச்சரித்துள்ளார். நெவேடா கலிபோர்னியா எல்லைக்கு அருகே வடமேற்கு நெவேடாவில் உள்ள ரெனோ நகரத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீ சம்பவத்தில் 6 காயமடைந்தனர். தீ வேகமாக பரவுவதால் 42,000 பேர் இடம்பெயர உத்தரவிடப்பட்டுள்ளனர். சனிக்கிழமை தொடங்கிய காட்டுத்தீ 13 வரை பரவியுள்ளது. தீ இன்னும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர இயலவில்லை என தீயணைப்பு அதிகாரி கூறினார். இதனைத் தொடர்ந்து நெவேடா ஆளுநர் ஜோ லெம்பேடோ ஓஷோ கவுண்டியில் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார். விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் சுக்மா பூப்பந்து உபசரணை மாநிலத்தின் முகமது ஹசிக் முகமது நஜீப் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முதல் முறையாக கிடைத்துள்ள தங்கப்பதக்கம் தாம் மீண்டும் மலேசிய பூப்பந்து சங்கம் BAMக்கு திரும்ப உறுதுணையாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 21 ஹசிக் 21-12 பதினைந்துக்கு 21, 21க்கு 15 என்னும் புள்ளிகளில் நகிரி செம்பிலானின் ஆயு ஃபூஷேங்கை வீழ்த்தினார். இறுதி சுற்றுக்கு முன்னேறுவது சவாலாக இருந்ததை ஒப்புக்கொண்ட அவர், இது தாம் எதிர்பாராத வெற்றி என்றார். 2022 பிஏஎம்மின் இளைய விளையாட்டாளராக இருந்த அவர், மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்குமாயின் அதனை பற்றிக் கொள்ளப் போவதாக தெரிவித்தார். விரைவு சாலையை மூடி மோட்டார் பந்தயத்தில் ஈடுபட்ட வழக்கு, சமூக ஊடக பிரபலம் உள்ளிட்ட எண்மர் கைது. 4 மாநிலங்களில் 9 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் நிகழ்ச்சியில் திங்கட்கிழமை இணைகின்றோம். புதிய வாரம், புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய தொடக்கம். நேற்றைய கவலைகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு இன்றைய நாளை இதோட ஆரம்பிக்கலாம், இசையோடு ஆரம்பிக்கலாங்க. ஆமா, இனிய திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாள், வேலை பொறுப்புகள் ஓட்டம் எல்லாமே நம்மை அழைத்தாலுமே இந்த சில மணி நேரங்கள் உங்களுக்காகவே நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சில பாடல்கள் நம்மை சிரிக்க வைக்கும், சில பாடல்கள் பழைய நினைவுகளுக்குள் அழைத்து செல்லும், இன்னும் சில பாடல்கள் எல்லாம் நல்லபடியா நடக்குங்க அப்படின்னு நமக்கு நம்பிக்கையே தரும். அப்படிப்பட்ட அழகான இசையோடும் உங்கள் விருப்பங்களோடும் உங்கள் அன்பான நினைவுகளோடும் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் நான், உங்கள் த்ரேசா லசாரு. இது இசையும் இசையும் மறந்து

0: இன்றைய நாள் சிறப்பு ஒரு நேயரின் குரல்.
1: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
0: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
1: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பெண் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
0: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
1: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
1: ரொம்ப நன்றி. நீங்க இல்லனா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.
0: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: எங்க அம்மா நல்லா தரம் பேசுவாங்க, அவங்க இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப குறைச்சவங்க கேட்பாங்க, அவங்க அக்கா என்னன்னு தெரியல, கடைச்சிடும் எங்களுக்கு. ஆக்சுவலி பேச்சு திறமையும் அந்த பேரம் பேசுற திறமையும் ஆக்சுவலி ஒரு டிஃபரெண்டான ஒரு திறமை தான். கொடுத்த வேலையை கேட்டுட்டு வந்துகிட்டே இருப்போம் நாங்க.
3: அதுல வேற பாட்டு வேற விடுவாங்க தானே அப்பாவே.
2: முக்காவாசி எங்க அப்பா தான் பாட்டு விடுவாரு. எவ்வளவு ஏன் இதுக்கு குறைச்சிக்கிட்டு விடு விடு.
3: பொதுவா அது மாதிரி நடக்கும்போது ஆண்கள் அங்கே இருந்து எட்ரா ஓட்டத்தை நவுந்துருவோம்.
2: ஐயோ ஆமா, எங்க அப்பா வேடிக்கை பாப்பாருல்ல, அப்படியே கொஞ்சம் சின்னவள பேக்ல நிப்பாரு. சீனியர் கூட்டிருக்காங்க, சைலன்ஸ் இருந்தேன். அப்ப அவங்களையும் வந்து அட்மிட் பண்ணிருந்தாங்க, எனக்கு பேரெல்லாம் பேச வராது, ஒரு நாள் முடிஞ்சா நீ பேரம் பேசு. அந்த மாதிரி அவங்க சொன்னாலும் விடுவோமா நாங்க சொல்லிட்டு க்ளோத்ஸ் எல்லாம் வாங்குற ஷாப்பிங் பண்றப்ப பேரம் கண்டிப்பா
3: பேசுறேன். போய் பேசிருக்கீங்க பாருங்க,
2: திறமையை கட்டி
3: பேரம் பேசுறதுக்கு விருது உங்களுக்கு கொடுக்கணுமா அம்மாவுக்கு கொடுக்கணுமா?
2: இல்ல இல்ல, அம்மா அம்மா தான்.
0: 6:30 வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு, ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான அமைதியான மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, திங்கட்கிழமைகளில் உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்கு, அது உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆமா, இன்றைக்கு உணவு பற்றி தான் நம்ம பேச போறோம். அதாவது ஒரு சின்ன பாசமான கேள்விதான், உங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுனா அது என்ன, அது உங்களுக்கு தெரியுமா? அழைத்து எங்களோடு சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு பிடித்த உணவு என்ன, கேட்டிருக்கீங்களா, தெரியுமா? அதை தான் நீங்கள் அழைத்து எங்ககிட்ட சொல்ல போகிறீங்க. ஏன்னா பரபரப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து பார்த்து அப்பா அம்மா செய்கிறாங்க இல்லையா. ஆனால் இப்போ என்ன காலம் வந்துருச்சு தெரியுங்களா, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நாம் பார்த்து செய்யணும். அதற்கு முன்னதாக உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன தான் பிடிக்கும்னு நமக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டாமா? அதனால தான் இந்த கேள்வியை உங்ககிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம். உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன உணவு பிடிக்கும், அதை தான் நீங்க அழைத்து எங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறீங்க. இது இசையும் இசையும். ரெடியா மாமே?

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி, நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி, ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

சென்னை தாக்கல் செய்யப்பட உள்ள 2027 வரவு செலவு திட்டம், இது அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு ஒரு நிதிநிலை அறிக்கை முன்னுரிமையாக இருக்கும் அமையும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபாசில் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் போன்ற பல்வேறு காரணிகளை நிதிநிலை அறிக்கை தயாரிப்பின் போது கருத்தில் கொள்ளப்படும். அதனால நிச்சயமா மக்களோட வாழ்க்கை செலவு பிரச்சனைகள் இதெல்லாம் மிக விரிவாக கையாளப்படுவதை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கும். அதனால இந்த 2027 வரவு செலவு திட்டத்தில் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தொடர்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகாரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
5: வியாழக்கிழமையில்
6: விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
5: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
6: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

இசை மியூசியம் நிகழ்ச்சியில் இன்று உங்களிடம் நாங்கள் கேட்டிருந்தோம், அப்பா அம்மாவுக்கு பிடித்த உணவு என்ன உணவாக இருக்கும் அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருந்தோம். அழைப்பை வைத்து எங்களால் உணர முடிகின்றது, எந்த அளவுக்கு நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன என்னன்னா, அப்பா அம்மாவுக்கு பிடித்த உணவு பற்றி பேசும்போது உணவின் சுவையை தாண்டி அதற்கு பின்னால் இருக்கும் அறிவியலையும் நாம் சொல்லலாம். அதாவது உணவும் நினைவுகளும், ஒரு குறிப்பிட்ட உணவின் வாசனையோ சுவையோ பழைய நினைவுகளை தூண்டக்கூடும். அதே தருணத்தில் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை இந்த காலகட்டத்தில், அதாவது அவங்க வயதாகி போகும் காலகட்டத்தில் நம்மளை தெரிஞ்சு கொடுக்கும் போது அவங்க இன்னும் மன மகிழ்ச்சியோடு நிம்மதியாக ஆரோக்கியமா நீண்ட ஆயுளோடு வாழ்றதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால தான் அப்பா அம்மாவுக்கு பிடித்த விஷயங்களை, குறிப்பாக உணவை கொடுக்கும் போது, சமைத்து கொடுக்கும் போது, ஏ இத்தனை ஆண்டுகள் கழிச்சு என் மகன் என் பொண்ணு எனக்காக கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு உணர்வு வரும். தொடர்ந்து பிரீதா பிரசாத் கொண்டு வரும் பாடல் உள்ள ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் FM-இன் வானொலி நாடகம்.

சம்பவக்காரி, எந்த சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு நாம் என்ன செய்யணும், முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த புகை மூட்டம் அப்படின்னு சொல்லும் போது மலேசிய வானிலை ஆய்வுத்துறை அவங்களுடைய ஆக கடைசி நிலவரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த அப்டேட்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களா, அதை கொஞ்சம் சரி பார்த்து எந்தெந்த மாநிலங்களில் அந்த ஏபிஐ காற்று நல்ல குறியீடு வந்து எந்த அளவில், அதாவது பாதுகாப்பான அளவில் இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். அதுக்கு இடையில வெளியே போகணும், வெளிப்புற நடவடிக்கைகள் இப்போ தவிர்ப்பது நல்லது. வெளியே போகும்போது நமக்கு உடல் கொஞ்சம் சுகம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், சுவாச கவசம் அணிந்து செல்லணும். நிறைய தண்ணீர் குடிக்கிறது நம்மளோட உடல் வந்து அந்த வறட்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கலாம். வெளிப்புற எரிப்பு நடவடிக்கையும் நம்ம நிச்சயமா மேற்கொள்ளக்கூடாது. ஒரு அன்பான நினைவூட்டல்.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா
1: தெரிஞ்சு. மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: தொலைக்காட்சியில்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். 2026 தேசிய நாளையொட்டி பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வரும் 30 நாள் மர்டேகா சதுக்கத்தில் சிறப்புரையாற்றவுள்ளார். அந்த உரை நாட்டுப்பற்றை மேலோங்க செய்வதோடு சுதந்திரத்தின் உண்மையான பொருளை மக்கள் உய்துணரும் வகையிலும் இருக்கும் என்று ஒற்றுமை அமைச்சர் டத்து ஏரோன் அகோடாகாங் கூறினார். மாலை 5 மணிக்கே தொடங்கும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு பொதுமக்களும் அழைக்கப்படுகின்றனர். இதற்கிடையில் நாளை சர்டாங் மலேசியா புத்ரா பல்கலைக்கழகம் UPMல் நடைபெறும் தேசிய நிலையிலான மீலா துன் நபி விழாவில் பிரதமரும் அவரது துணைவி டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயிலும் கலந்து சிறப்பிக்க உள்ளதாக மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிம் தலைமை இயக்குநர் டத்து டாக்டர் சிராஜுடீன் சுஹாய்மி தெரிவித்தார். கிள்ளான் பண்டமாறானில் உள்ள உணவகத்தில் ஆயுதமேந்திய வன்முறை சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு உதவுவதற்காக 5 புதன்கிழமை வரை 3 நாள்களுக்கு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். சனிக்கிழமை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 2 ஆடவர் தாக்குதலுக்கு ஆளானதில் முகத்திலும் மூக்கிலும் காயம் ஏற்பட்டதாக தென்கிள்ளான் காவல்துறை தலைவர் ACP லிம் ஜிட் ஹே தெரிவித்தார். ஜப்பானின் மேற்கு கிழக்கு பகுதிகளில் திங்கட்கிழமை கடுமையான வெப்பம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. 31 வட்டாரங்களில் அதன் தாக்கம் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒய்தா ஹீதா நகரில் 39 பாகை செல்சியஸும் சகா யமகுச்சி நாரா உள்ளிட்ட பகுதிகளில் 38 பாகை செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூசிலாந்து 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான சட்ட வரைவை அறிமுகப்படுத்தவுள்ளது. இது தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கம், சமூக ஊடகங்களுக்கு அடிமையாகுவது ஆகியவற்றிலிருந்து இளையோரை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டது என்று பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் கூறினார். இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடக தளங்கள் பயனர்களின் வயதை சரிபார்க்க வேண்டும். சின்சினாதி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி. அமெரிக்காவின் குகுகாவ் இந்த பருவத்தில் தனது முதல் பட்டத்தை வென்றார். உலகின் 4 நிலை ஆட்டக்காரரான அவர் 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் சக நாட்டவர் ஜெசிகா பகுலாவை தோற்கடித்தார். 2023 பிறகு காவ் 2வது முறையாக இந்த பட்டத்தை வென்றுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் தொடர்வது உங்கள் இதயம் கார்ந்த பழம் பாடல்கள் தொகுப்பு. ஆமாங்க, பசுமையான நினைவுகளை கொண்டு வரக்கூடிய பாடல்களை இந்த பக்கம் நாங்கள் வைத்திருக்கோம். அந்த பக்கம் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஒரு பாடல் இன்றைக்கு கேட்டால் நல்லா இருக்குமே நினைத்தால் தயங்காமல் அழைக்கலாம். 03-2282-5733 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு.

0: ஜெயந்தி சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு அடிமை பெண்ல இருந்து 1000 நிலவே பாட்டு வேணும்.
0: ஏன் இந்த பாடல்?
1: ஏன்னா எங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல். கோவிட் அப்ப இந்த பாட்டு தான் அன்னாடிக்கு கேட்டுட்டு தூங்குவோம் எல்லாரும்.
0: என்னது இது, கோவிட் பாடல? என்ன
1: அந்த பாட்டை கேட்டா ரொம்ப மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கும் நைட்ல.
0: பாருங்க, இது இந்த பாடை இயற்றியவருக்கும் பாடியவருக்கும் இசையமைப்பாளருக்கும் தெரியுமா?
1: தெரியலையே. தெரியாது, கண்டிப்பா தெரியாது.
0: ஆனா நீங்க சொல்றது உண்மையிலேயே உண்மை. என்ன தெரியுங்களா, பழம் பாடல்கள் நல்ல ஒரு உறக்கத்தையும் மனசுக்கு நிம்மதியும் கொடுக்கும்ல. தூங்கறதுக்கு முன்னாடி
1: கோவிட் டைம்ல நம்ம எங்கேயுமே போக முடியாதுல்ல.
0: ஆமா,
1: இந்த பாட்டு அன்னாருக்கு கேட்போம் வீட்டுல.
0: அப்புறம் இந்நேரம் நீங்க மரணம் செய்திருப்பீங்களே
1: ரொம்ப. அத வந்து அப்படியே நுணுக்க பண்ணிக்கிட்டே இருப்போம்.
0: எங்க ஒரு ரெண்டு வரி.
1: 1000 நிலவே வா, 1000 நிலவே வா.
0: நீங்க பாருங்க, கோவிட் எங்களை அடிமைப்படுத்தலாம், நாங்க அடிமை பெண்களா இருக்க மாட்டோம்னு இந்த பாட்டு
1: கேட்டிருக்கீங்க.
0: வேற மாதிரி ஜெயந்தி, நீங்களும் உங்க அக்காவும். ஜெயந்திக்கு இனிமே கோவிட் பாடல்னா இதுதான். கோவிட் இரவு நேர குடும்ப பாடல், சரியா?

0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் கேட்கணும்?
1: இது சத்தியம் படுத்தலமா, மனம் கனிவான அந்த கண்ணியை கண்டால் கண்ணும் கனியாகும் பாட்டு. பாட்டு வந்துமா, கணவர் விஸ்வநாதன்காக கேக்குறேன், என்னோட தம்பி லோகநாதன்காக கேக்குறேன்.
0: கணவருக்காகவும் கேக்குறீங்க, தம்பிக்காகவும் கேக்குறீங்க, இருவருக்கும் இந்த பாடல் பிடிக்குமா? என்ன,
1: எல்லாருக்கும் பிடிக்குமா? பழைய பாட்டுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா.

0: சுற்றாலிருந்து பேசுறேன், சுப்பிரமணியம். நேயர்களுக்கு இன்னைக்கு விருப்பமான பிடிச்சமான பாட்டு எல்லாருக்கும் போடுங்க. நான் தேர்ந்தெடுக்கிறேன், நேயர்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும் இன்னைக்கு.
1: அது நீங்க தான் சொல்லணும்.
0: எல்லாரும் நேயர்கள் கேக்குற மாதிரி நீங்களும் நேயர் அருமையா சிறப்பா செய்யறீங்க. எல்லாரும் இனிமையா கேக்குற மாதிரிங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாட்டு போடுங்க சார்.
1: அப்படியா? சரி, எல்லாருக்குமான பாட்டு
0: அதுதான் பெஸ்ட். நமக்கு நம்மளோட கேக்குறோட நேயர்களுக்கு எல்லாரும் இனிமையா கேக்குற மாதிரி ஒரு பாட்டு போடுவோம்.
1: அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து மதுரா நகருக்கு போகலாமா?
0: போகலாம், கண்டிப்பா போலாங்களா? கண்டிப்பா. நம்ம வாழ்றதே நம்மளோட உச்சரிப்பு எல்லாம் அருமையா இருக்குங்க. நம்மளோட தமிழ் வந்து வெளிநாட்டோட கலிபோர்னியாவோட நம்ம உச்சரிப்பு அருமையா இருக்குங்களா?
1: அப்போ இந்த பாடல் தான் இதுக்கு பொருந்தும் நான் நினைக்கிறேன். வாங்க வாங்க, நேரமாச்சு, அந்த மதுரா நகரத்துக்கு போகலாம்.
0: ஓகே, போலாங்களா? ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: அம்பாங்கல இருந்து முத்து பேசுறேன். ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் மறைஞ்சு போனாங்க இவங்க பழம்பெரு நடிகை சௌகர்யா. அவங்க ஞாபகமா ஒளி விளக்கு படத்துல இருந்து இறைவா உன் மாளிகை அந்த பாடலை கேட்டு சௌகர் ஜானகி. அவங்க ஒரு அருமையான நடிகை, ரொம்ப நல்ல ஒரு குணச்சித்திர நடிகை, எல்லா நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க. இந்த பாடல் மூலமா வந்து அவங்களோட நினைவு எல்லா மக்களுக்கும் வரணும்னு இந்த பாடலை கேட்கிறோமா.
1: நிச்சயமாக. அதாவது அவங்க நடிப்பும் சரி அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? இது இதோ ஒரு ஒரு சாந்தமான ஒரு ஒரு தோற்றம் அவங்களுக்கு இருக்கும். மறைந்தாலுமே நம்ம மனதுல இருக்கிறாங்க. குறிப்பாக பழம் பாடல்கள்னு சொல்லும் போது அவங்களை பிரித்து பார்க்க முடியாது அல்லவா?
0: ஆமா, உண்மைதான்.
1: சரி, அவங்களுடைய நினைவாக அந்த பாடலை கேட்டமைக்கு நன்றி. தொடர்ந்து கேட்கலாம்.

0: வணக்கம் மின்னலத்தன், வணக்கம் சரிதா. நான் வந்து தாமன் மல்லூரியில இருந்து சுக்ரீவன் பேசுறேன்.
1: சுக்ரீவன் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் கேட்கணும்னு நினைக்கிறீங்க?
0: விவசாய படத்துல இருந்து காதல் எந்த நீதில் என்றால் காதில் இனிக்கிறது அந்த பாட்டு.
1: உண்மையிலேயே இனிக்குமா என்ன காதில்?
0: ஓ, காதல் பண்றவங்களுக்கு இனிக்கத்தான் செய்யும்.
1: அதுதான் காதல் பண்றவங்களுக்கு. அப்போ நீங்க காதலிக்கலையா இளம் வயதுல?
0: புரிஞ்சிருக்கு.
1: சொல்லுங்க, என்ன குரல் எல்லாம் உள்ளுக்கு போகுது சுக்ரீவன் ஐயா? சொல்லுங்க, நீங்க காதலிக்கலையா?
0: ஆமா, இருந்தது இருந்தது
1: இருந்ததா? அப்ப ஏதோ மறைக்கிறீங்க தானே?
0: பாட்டு இந்த மாதிரி இனிமையான பாடல்களை கேட்டா ரொம்ப மனசுக்கு இனிமையா இருக்குது. அந்த நேரத்துல காதலிக்கிற நேரத்துல அந்த மாதிரி ஒரு தனி இன்பத்தை தான் கொடுக்குது.
1: அது என்னமோ உண்மைதான். ஏன்னா அப்போ இப்போ இருக்கிற சமூக வலைதளங்கள் அல்லது இந்த மாதிரி வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது அல்லவா? பாடல் தானே உங்களுடைய காதலுடைய ஒரு தொடர்பா இருந்தது.
0: ஆமா ஆமா ஆமா.
1: பரவாயில்ல, கேட்ட உடனே உங்க உங்களுடைய முகத்துல ஒரு மலர்ச்சி தெரியுது.
0: கண்டிப்பா.
1: சரி, பரவாயில்ல, அந்த மலர்ச்சியோட பாடல கேட்டு மகிழ்ச்சியா இருங்க. சரியா,
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: வணக்கம், வாழ்க தமிழ்.
1: வளர்க தமிழ், யார் பேசுறீங்க?
0: ஓகே, என் பேர் கிருஷ்ணன். என்னுடைய தாப்னர் பேர் முத்துசாமி. என்னுடைய விருப்ப பாடல் நாங்க கேட்கலாமான் இருக்கேன்.
1: தாராளமா கேளுங்க, என்ன பாடல் கேட்கணும்னு ஆசையா இருக்கு?
0: தெய்வம் என்ற பழம் பாடல வந்து விருப்ப பாடலா கேக்குறேன். தாமதமா இருந்தாலும் பரவாயில்ல, தொலைபேசி தொடர்புலயே மகிழ்ச்சியா இருக்கேன். நினைக்கிறதே இல்ல, கவலை எல்லாம் போயிரும். அந்த அளவுக்கு எங்களை மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த மின்னலை எப்பொழுதுமே நான் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல அது இருந்தே ஆகணும்.
1: கட்டாயம் எப்போதும். இப்ப நாம எல்லா வீட்டாலும் உலகத்துல மின்னல் என்றுமே இருக்கும் சார். அதுல இந்த மாற்றம்
0: அடுத்த அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தி செல்வாங்கல்ல?
1: கண்டிப்பா, இது தலைமுறை தாண்டிய வானொலி தானே, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.
0: அதனால
1: அடுத்த தலைமுறைக்கு நாங்க பாதுகாப்பா கொண்டு போய்கிட்டு இருக்க கொடுத்துருவோம், கவலைப்படாதீங்க.
0: நல்ல உறுதியான மொழியை நீங்க சொல்றீங்க.
1: நிச்சயமாக, தமிழ் வாழும் வரையிலும், உங்களை போன்ற இதயங்கள் இருக்கும் வரையிலும் மின்னல் என்றும் வாழும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
0: நன்றி, பெற்றுக்கொள்றேன். உங்களுடைய வார்த்தைகள்ல மிக அழகான வார்த்தைகளை நான் பெற்றுக்கொண்டேன்.

தலைமுறை தாண்டி இந்த வானொலியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற கடப்பாடு எங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த கடமையை இன்று மீண்டும் நினைவுபடுத்தியதுக்கு மிக்க நன்றி. கவலை எல்லாம் பட வேண்டாங்க. மின்னல் எஃப்எம் இன்றென்றும் இருக்கும் இந்த பூமியில, சரிங்களா? நிறைவு பாடல் அடுத்து வருகின்றது. பழம்பெரும் பாடல்கள் தொகுப்பை நிறைவு செய்

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நாடு முழுவதும் உள்ள ஊடக பங்காளிகளுடன் குழு முறையிலான கலந்துரையாடல்களை நடத்துவதன் மூலம் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதற்கான முன்முயற்சியை சமூக தகவல் தொடர்புத்துறை ஜேகோம் தற்போது செயல்படுத்தி வருகிறது. கடை நிலையிலிருந்து நேரடியாக முதன்மை தரவுகளை சேகரிப்பதன் மூலம் அந்த அணுகுமுறை செயல்படுவதாக அதன் தலைமை இயக்குநர் முகமது ஹிஷமுதீன் கசாலி தெரிவித்தார். மலேசிய வெளிவாணிக மேம்பாட்டுக் கழகம் மாட்ரிட் 22வது மலேசிய அனைத்துலக ஹலால் கண்காட்சி 2026 மீஹாசின் வாயிலாக 5 பில்லியன் ரிங்கிட் விற்பனை மதிப்பினை பதிவு செய்ய இலக்கிட்டுள்ளது. அயல் நாட்டினரிடமிருந்து வற்றாத ஆதரவை பெற்ற பின்னர் 4.5 பில்லியன் ரிங்கிட்டாக இருந்த அதன் இலக்கை மாட்ரிட் அதிகரித்ததாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி டத்து அபுபக்கர் யூசுப் தெரிவித்தார். மாரா அதன் முதலாவது மருத்துவமனையை நிறுவும் முன்னெடுப்பை சிறப்பு குழுவை கொண்டு செயல்படுத்த திட்டமிட்டிருப்பதாக அதன் தலைவர் டத்து டாக்டர் அஷ்ரப் ஹோச்டி டுசுகி தெரிவித்தார். மருத்துவமனையை நிறுவுவதற்கு தேவையான விரிவான சுகாதார சூழல் அமைப்பை மாரா கொண்டுள்ளது. அதில் 160 யூனி கிளினிக், யூனி ஃபார்மாசி மற்றும் யூனி டென்டல் கிளைகளின் வலையமைப்பும் அடங்கும் என்று அவர் கூறினார். பதினாறு வயதுக்குட்பட்ட சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் திட்டத்தை நியூசிலாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்கத்தால் அதீத ஆபத்துள்ளதாக கருதப்படும் சமூக ஊடக தளங்கள் பயனர்கள் 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பதை சரிபார்க்க நியாயமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அந்த மசோதா கூறியுள்ளது. மத்திய தரைக்கடலை கடக்கும் புலம்பெயர்ந்தோரும் அவர்களை மீட்கும் பணியாளர்களும் லிபிய குழுக்களிடமிருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தலையும் துன்புறுத்தலையும் எதிர்கொள்வதாக முன்னணி மனிதநேய அமைப்பு தெரிவித்துள்ளது. குடியேற்ற தடுப்பு தொடர்பில் லிபிய தரப்புடன் ஐரோப்பாவின் ஒத்துழைப்பு விரிவடைந்துள்ளதாகவும் மத்திய தரைக்கடலில் விரோத போக்கு மோசமடைந்துள்ளதாகவும் அவ்வமைப்பு கூறியுள்ளது. விளையாட்டு சுக்மா போட்டி. சிலம்பம் போட்டியின் ஆடவர் தனியால் 65 முதல் 75 கிலோகிராம் பொருத்தல் பிரிவில் சிலாங்கூரைச் சேர்ந்த எம் மகேந்திரன் தங்கப்பதக்கம் வென்றார். பேராக்கின் எம் தாரிணி வெள்ளியையும் வெண்கலப் பதக்கத்தை பினாங்கைச் சேர்ந்த பி கவின் புத்திரனும் வசப்படுத்திக் கொண்டனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஆகஸ்ட் 24 இன்று திங்கட்கிழமை இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்று உங்களுக்கு பிறந்த நாளா, திருமண நாளா, அழைத்து எங்களோட வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். வாங்க வாழ்தலாம், அதே நேரத்துல அந்த மகிழ்ச்சியை சேர்ந்தே கொண்டாடலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எங்க அம்மா வந்து நல்லா தரம் பேசுவாங்க. அவங்க இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப குறைச்சவங்க கேட்பாங்க. அவங்க அக்கா என்னன்னு தெரியல, கடைச்சிடும் எங்களுக்கு. ஆக்சுவலி பேச்சு திறமையும் அந்த பேரம் பேசுற திறமையும் ஆக்சுவலி ஒரு டிஃபரெண்டான ஒரு திறமை தான். கொடுத்த வேலையை கேட்டுட்டு வந்துகிட்டே இருப்போம்.
2: அதுல வேற பாட்டு வேற விடுவாங்க தானே அப்பாவை.
1: முக்காவாசி எங்க அப்பா தான் பாட்டு விடுவாரு. எவ்வளவு ஏன் இதுக்கு குறைச்சிக்கிட்டு விடு விடு.
3: பொதுவா அந்த மாதிரி நடக்கும்போது ஆண்கள் அங்கே இருந்து எட்ரா ஓட்டத்தை நவுந்துருவோம்.
1: ஐயோ ஆமா, எங்க அப்பா வேடிக்கை பாப்பாருல்ல. அப்படியே கொஞ்சம் பின்னால பேக் டவுன் பேக்ல நிப்பாரு. சீனியர் கூட்டாங்க சைலன்ட் பேருந்தேன். அப்ப அவங்களையும் வந்து அட்மிட் பண்ணிருந்தாங்க. எங்க பேரெல்லாம் பேச வராது, ஒரு நாள் முடிஞ்சா நீ பேரம் பேசு. அந்த மாதிரி அவங்க சொன்னால விடுவோமா நாங்க சொல்லிட்டு க்ளோத்ஸ் எல்லாம் வாங்குற ஷாப்பிங் பண்றப்ப பேரம் கண்டிப்பா பேசுறேன்.
2: சைலன்ட்லயே போய் பேசிருக்கீங்க பாருங்க.
1: கரவி கட்டி
3: பேரம் பேசுறதுக்கு விருது உங்களுக்கு கொடுக்கணுமா அம்மாவுக்கு கொடுக்கணுமா?
1: இல்ல இல்ல அம்மா அம்மா தான்.
2: அம்மா
0: 26
4: நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

காத்திருங்கள், நீங்கள் இன்னும் மடனிக்கித்த நிகழ்ச்சிக்கு செல்லவில்லையா? உண்மையாகவா? தவற விடாதீங்க, இங்கு அனைவருக்கும் ஏற்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளன. வாருங்கள், தேசிய சொத்துக்கள் மீட்பு பணிகள் தொடர்பான கண்காட்சிகள், ஜுவலான் ரஹ்மா மடானி, ஜோம் எக்ஸ்சேஞ்ச் அல் குரான், NRD மற்றும் GPJ நடமாடும் சேவைகள், அத்துடன் பல்வேறு அரசாங்க திட்டங்கள், உதவிகள் குறித்த ஆலோசனைகள், தகவல்கள் உள்ளிட்ட சுவாரஸ்யமான நடவடிக்கைகள். அது மட்டுமல்ல, மோட்டார் சைக்கிள் சேவைகள், தலைக்கவசம் மாற்றும் சேவை, இலவச முடிவெட்டுதல், இன்னும் பலவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம். இவை அனைத்தும் இலவசம். எனவே புரோகிராம் மடானிக்கிது உங்கள் நாடாளுமன்ற தொகுதிக்கு வரும்போது தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினருடன் வாருங்கள், நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். இந்த உற்சாகமான அனுபவத்தை நீங்களே உணருங்கள். புரோகிராம் மடானிக்கிது, மக்களின் நம்பிக்கைக்கு அர்த்தம் அளிப்போம்.

0: ரஞ்சன் சர்மா அவருக்கு 32 வயதாயிருது. அவருடைய பெற்றோர்கள் வந்து கண்ணகி மணிதாஸ், மணிதாஸ் மற்றும் கசின் ஞானவர்மா, ஜனார்த்தனன், டேனியல், டீனா. அவங்களோட வெல் விஷஸ் இன்க்ளூடிங் மீனா, செந்தமிழ், ராஜம், அன்பரசி, அரச்செல்வி, சுகந்தி. அவர் வாழ்நாட்கள்ல எல்லா நன்மையும் பெற்று நெடுவழி வாழ வாழ்க்கையோ.
1: எங்களோட அன்னைக்கும் அண்ணனுக்கும் இன்னைக்கு ஆனிவர்சரி, உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும்.
2: சொல்லுங்க.
1: துரைசாமிக்கும் சரோஜாமாக்கும் வாழ்க வளமுடன். வாழ்த்துபவர்கள் வந்து குணசுந்தரி, ஜெயந்தி, சிவபாலன்.

0: தேசிய நாள் சிறப்பு ஒரு நேயரின் குரல்.
1: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
0: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
1: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பெண் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
0: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
1: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
1: ரொம்ப நன்றி. நீங்க இல்லனா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
4: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
5: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
4: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
5: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
4: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
5: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
5: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
4: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
5: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
4: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: காதலி அன்பான காதலிக்கு தான் அந்த பாடல் சமர்ப்பணம். லோகாப் குழுவினர் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். மண்ணின் மைந்தர்களுக்காக மின்னல உங்களுக்காக உள்ள ஒரு பாடல் மண்ணின் நட்சத்திரம். அப்புறம் கலப்படம், இனி என்னங்க வேணும், ட்ராமா நாடகம் இருக்கு, சிறுகதை இருக்கு, இப்படி எல்லாமே எதற்காகனா நம்ம கலைங்க, நம்ம கலைக்கு நாம தான் ஆதரவு கொடுக்கிறோம். அந்த கடமையை என்றும் மின்னல் கொள்வதில் பெருமை கொள்கின்றது. இசை மீசை நிகழ்ச்சியிலும் நாம் இணைந்திருக்கின்றோம்.
1: வியாழக்கிழமையில்
2: விளம்பரமே இல்லாமல் உதவி சேர முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
2: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
0: மனசு சரியில்லையா?
2: இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலப்பா.

0: பறக்க விடுவோம் பெருமை கொள்வோம்.
1: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுதோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனுடைய விளக்க உரையில் சூரத்துல் பக்கராவுடைய 3 வசனத்தின் முதலில் சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் பார்த்தோம். பயபக்தியாளர்கள் மறைவான விஷயத்தை நம்புவார்கள் என்ற தொடரில் இந்த வாரமும் சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தில் மறைவான விஷயங்களை ஒவ்வொரு மனிதரும் ஈமான் கொள்ள வேண்டும். அதில் 6 விஷயங்கள் மறைவானது. முதலாவது, அல்லாஹு ஒருவன் தான், அவன் மட்டுமே ஒரே இறைவன் என்று அவனின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹுடைய பெயர் அல்லாஹுவிற்கு மட்டும்தான் என்று நம்பி அவனையே வணங்கி வழிபட வேண்டும். மறைவான விஷயமாக இருக்கக்கூடிய அல்லாஹு ஒருவன் என்பதை மனதிலே உறுதி கொண்டு அவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹுவை நம்பி அவன் கடமையாக்கி அனைத்தையும் செய்தால் நாம் இறந்த பிறகு நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை வழங்குவான். 2, வானவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளுதல். கண்களுக்கு புலப்படாமல் மறைவாக இருக்கும் படைப்புகளில் அல்லாஹு சில படைப்புகளை படைத்துள்ளான். அதில் வானவர்கள் அந்த படைப்பில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சில தன்மைகள் இருக்கிறது, சில பண்புகள் இருக்கிறது என்று அனைத்து முஸ்லிம்களும் நம்ப வேண்டும். இப்படி நம்பினால் நிச்சயமாக அவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். 3, அல்லாஹு இறக்கிய வேதங்களின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹு தாலா வேதங்களை இறக்கி இருக்கிறான். அந்த வேதங்களை விளக்கி காட்டுவதற்காக ரசூல்மார்களை அல்லாஹு தாலா அனுப்பி வைத்திருக்கிறான். ரசூல்மார்கள் வேதங்களை எல்லாம் மக்களுக்கு விளக்கி காட்டக்கூடிய சமயத்தில் அந்த வேதங்களை மக்கள் அனைவர்களும் நம்ப வேண்டும். நபி தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதத்தை அல்லாஹு தாலா வழங்கினான். நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை அல்லாஹு வழங்கினான். நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வேதத்தை அல்லாஹு தாலா வழங்கினான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மகத்துவம் வாய்ந்த அந்த குர்ஆனை வழங்கினான். இந்த வேதங்களை நம்ப வேண்டும். நம்புவது ஈமானுடைய அடிப்படையாக இருக்கிறது. அடுத்து 4, இந்த உலகத்திற்கு எத்தனை நபிமார்கள் எத்தனை ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்களோ அனைத்து தூதர்களையும் நம்புவது. அனைத்து தூதர்களும் அல்லாஹ் எதை அறிவித்தானோ அதைத்தான் இந்த உலகத்திற்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து தூதர்களும் அல்லாஹுடைய தூதர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று நம்ப வேண்டும். எந்த தூதர்களையும் கடவுளாக நாம் ஆக்கிவிடக் கூடாது. அவர்களுக்கு இறைவனுடைய தன்மை இருக்கிறது என்று நாம் நம்பிவிடக் கூடாது. 5, மறுமை நாளின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டு காலம் நாம் வாழ்ந்தாலும் சரி, ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று நாம் செல்ல வேண்டும். இந்த உலகத்தை விட்டு நாம் சென்ற பிறகு மறுமை நாள் வரும் பொழுது இந்த உலகத்தை அழித்து அனைத்து மக்களையும் அல்லாஹு தாலா உயிர் கொடுத்து எழுப்பி நீதி விசாரணை செய்து அனைவர்களுக்கும் நீதியாக நேர்மையாக அல்லாஹு தீர்ப்பு வழங்குவான். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சிலர் சொர்க்கத்திற்கும் சிலர் நரகத்திற்கும் செல்வார்கள் என்று நம்ப வேண்டும். 6, விதியின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை அல்லாஹு தாலா படைத்து இயக்குகிறான். அவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் அனைத்தும் நடைபெறுகிறது. சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய அனுமதியின்றி எதுவும் நடக்காது என்று அவன் மீது முழுமையான முறையில் நம்பிக்கை வைக்க வேண்டும். சில சமயத்தில் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு எந்த முயற்சியும் எடுக்காமல் கண்மூடித்தனமாக நாம் உட்கார்ந்து விடக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா அந்த முயற்சியில் வெற்றி வழங்குவான். ஆக எது நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்று நம்ப வேண்டும். இவைகளெல்லாம் இஸ்லாத்தில் உள்ள மறைவான விஷயங்களாக இருக்கிறது. இந்த மறைவான விஷயங்களை பயபக்தியாளர்கள் நல்லடியார்கள் நிச்சயமாக நம்புவார்கள். அடுத்தபடியாக சூரத்துல் பக்கரா உடைய மூன்றாவது வசனத்தில் பயபக்தியாளர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் பேசும் பொழுது மூன்று தன்மைகளை பேசினான். ஒன்றாவது மறைவானவற்றை பயபக்தியாளர்கள் நம்புவார்கள். இரண்டாவது இன்னும் தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காண்பித்தான். தொழுகையை நிலைநிறுத்துதல் என்று சொன்னால் தொழுகையுடைய விதிமுறைகளை பேணி அந்த தொழுகையை நிலைநிறுத்துவது. தொழுகை என்பதை ஒன்று நிலைநிறுத்துவது, சரியான முறையில் தொழுகுவது, இரண்டாவது தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுவதும் விடாமல் தொழுது கொண்டே இருப்பது. தொழுகையை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதாக உடல் தூய்மை என்பது இருக்க வேண்டும். அந்த உடல் தூய்மை சிறிய அசுத்தம், பெரிய அசுத்தம், எந்த அசுத்தமும் இல்லாமல் உடல் என்பது தூய்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவது இடம் தூய்மையாக இருக்க வேண்டும். மூன்றாவது எந்த நேரத்தில் அல்லாஹு தொழுக வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த நேரத்தை பேணி பாதுகாத்து நாம் தொழுக வேண்டும். நான்காவது மன ஓர்மையோடு தீய சிந்தனைகள் இல்லாமல் நாம் அல்லாஹுவிற்கு முன்னால் நின்று தொழுகிறோம் என்ற உணர்வோடு மன ஓர்மையோடு நாம் தொழுக வேண்டும். ஐந்தாவது கிபிலா திசை, தொழுகுவதற்கு என்று முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரே திசையாக காபாவை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த திசையை நோக்கி நாம் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். ஆறாவது தொழக்கூடிய சமயத்தில் நாம் வேறு பக்கம் கவனம் செலுத்தாமல் சுஜூது செய்யக்கூடிய இடத்தை பார்த்து நம்முடைய தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். இந்த வசனத்தில் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹு தஆலா பல வசனங்களில் வஅகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று சொல்லி இருக்கின்றான். இன்னும் சில வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது அருவறுக்கத்தக்க விஷயங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்கிறது என்று சூரத்துல் அன்கபூத் 45வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். எந்த மனிதர் தொழுகையை ஆரம்பிக்கிறாரோ அவரிடத்தில் அருவறுக்கத்தக்க அசிங்கமான விஷயங்கள் நடைபெறாது, வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் அவர் ஒதுங்கிக் கொள்கிறார். எப்படி தொழுகையில் இதை ஒதுங்கிக் கொள்கிறாரோ அதே போன்று அந்த தொழுகையை சரியாக 5 நேரம் கடைபிடித்தால் தொழுகை அல்லாத நேரங்களிலும் சரி அருவறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் நிச்சயமாக அவர் ஒதுங்கிக் கொள்வார். அடுத்தபடியாக தொழுகையில் இருக்கக்கூடிய சில தன்மைகளையும் சில அமைப்புகளையும் நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு மனிதர் தொழுகைக்காக நின்றுவிட்டால் ஆரம்பமாக தன்னுடைய இரு கரத்தையும் உயர்த்தி தக்பீர் தஹ்ரீமாவை அவர் சொல்கிறார். அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை சொல்லி கைகளை கட்டிக்கொள்கிறார். அந்த தக்பீரின் மூலம் ஹலாலான விஷயங்கள் கூட தடுக்கப்படுகிறது. பேசுவது என்பது ஹலாலான விஷயம்தான், சாப்பிடுவது என்பது ஹலாலான விஷயம்தான். ஆனால் ஒரு மனிதர் தொழுகையில் இருக்கும் பொழுது சாப்பிட முடியாது, பேச முடியாது. அவர் அல்லாஹுவிற்கு முன்னால் நின்று குர்ஆனுடைய வசனங்களை ஓதி தொழுக வேண்டும். இரண்டாவதாக தக்பீர் கட்டிய பிறகு சனா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவை அவர் புகழ்வார். மூன்றாவது அல்ஹம்துலில்லாஹ் என்று இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அல்லாஹுவை புகழ்ந்து பெருமைப்படுத்தி அல்லாஹுவிடத்திலே துவாவையும் அவர் கேட்டுக்கொள்வார். நான்காவதாக குர்ஆனில் உள்ள அற்புதமான வசனங்களை அவர் ஓதுவார். அப்போது அல்லாஹ்விடம் நின்று அவர் உரையாடக்கூடிய அந்த அமைப்பு தோற்றம் என்பது ஏற்படுகிறது. குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அல்லாஹ்விடத்திலே அவர் உரையாடி கொண்டிருக்கிறார். ஐந்தாவதாக அல்லாஹுவை புகழ்ந்து அந்த ஆர்வத்தில் ருகு என்று சொல்லக்கூடிய குனிந்து தஸ்பீஹ் செய்து அல்லாஹுவை உள்ளத்தால் தூய்மைப்படுத்துகிறார். அல்லாஹு பரிசுத்தமானவன் என்று கூறி அல்லாஹுவையும் பரிசுத்தப்படுத்துகிறார், தன்னுடைய உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆறாவது குனிந்த நிலையில் இருந்து நின்ற நிலைக்கு அவர் வருகிறார். சிறுநிலை என்று சொல்லுவார்கள். அந்த நின்ற நிலைக்கு வந்த பொழுது ரப்பனா லகல் ஹம்து, எங்களை படைத்து பரிமாளிக்க கூடிய இறைவனே எல்லா புகழும் உனக்கு உரித்தாகட்டும் என்று அவர் புகழுகிறார். அந்த புகழை சொன்ன பிறகு, இறைவா, நான் உன்னுடைய அடிமைதான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை மனதிலே உறுதி கொண்டு தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக பூமியில் நெற்றியை வைத்து சுஜூது செய்து அல்லாஹுவை புகழுகிறார். சுபஹான ரப்பியல் ஆலா, என்னை படைத்து பரிபாலிக்க கூடிய இறைவன் உயர்வானவன் தூயவன் என்று அல்லாஹுவை புகழுகிறார். இந்த சுஜூதில் இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லா வகையான அகந்தை, பெருமை, திமிர்தனம், எல்லா வகையான விஷயங்களும் அவரை விட்டு நீக்கிவிடுகிறது. இப்படி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தந்தானே என்று மனதிலே நினைத்து மீண்டும் மறுமுறை அவர் சுஜூது செய்கிறார். இப்படி மறுமுறை சுஜூது செய்த பிறகு ஒரு ரக்அத் என்பது முடிவு பெறுகிறது. அல்லாஹுவை தொழுகையில் ஒவ்வொரு நிலையில் மாறும் பொழுதும் சரி, நிற்கும் பொழுதும் சரி, குனியும் பொழுதும் சரி, சுஜூது செய்யும் பொழுதும் சரி, அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை புகழ்ந்து அவர் தன்னுடைய தொழுகையை அமைத்துக் கொள்கிறார். கடைசியாக தொழுகையை முடிக்கக்கூடிய அந்த தருணத்தில் அத்தஹையாத்தில் அவர் அமர்கிறார். அமர்ந்து அந்த அத்தஹையாத்தில் அவர் என்ன சொல்கிறார்? ஆரம்பமாக அத்தஹையாத்து, என்னுடைய எல்லா வணக்கமும் பொருளால் உண்டான வணக்கமும் உடலால் உண்டான வணக்கம் அனைத்தும் அல்லாஹுவிற்கே உரியது என்று அவர் முதலில் சொல்லுகிறார். இரண்டாவது ஷஹாதத்து கலிமாவை அவர் சொல்லுகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹு ஒருவன் என்றும் அல்லாஹுடைய ரசூலாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று ஷஹாதத் கலிமாவை அவர் ஓதுகிறார். மூன்றாவது சலவாத்தை அவர் ஓதுகிறார். நான்காவது அந்த அத்தஹியாத்தில் அல்லாஹுவிடத்திலே அவர் துவா செய்கிறார். இப்படி தொழுகையுடைய அம்சங்களும் அமைப்புகளும் பரிபூர்ணமான அடிப்படையிலே இருக்கிறது. இந்த தொழுகையை ஒரு மனிதர் நிறைவேற்றினால் அவர் அல்லாஹுவை பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி விடுகிறார். அல்லாஹு குர்ஆனிலே சொல்லுகிறான், வாக்குமி சலாத்தல் இதுக்கிரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநிறுத்துவீராக என்று சொல்கிறான். அந்த தொழுகையை நிலைநிறுத்தும் பொழுது அல்லாஹுவை நினைவு கூறியதாக ஆகிவிடுகிறது. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவிற்கு மிக பிரியமானது எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், உரிய நேரத்தில் தொழுகுவதாகும். உரிய நேரத்தில் எந்த மனிதர் தொழுகிறாரோ அந்த மனிதரை பார்த்து அல்லாஹு தாலா பிரியப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொழுகையை உரிய நேரத்தில் தொழக்கூடிய மனிதருக்கு என்ன ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற தன்மை ஏற்படுகிறது. இரண்டாவது, நேர விரயத்தை தடுக்க வேண்டும் என்ற தன்மை ஏற்படுகிறது. மூன்றாவது, குறித்த நேரத்தில் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற தன்மை ஏற்படுகிறது. நான்காவது, பஞ்சுவாலிட்டி என்று சொல்லுவார்கள், அதாவது யாருக்கு இந்த நேரத்தில் நான் வருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோமோ அந்த வாக்குறுதியை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற தன்மை ஏற்படுகிறது. ஆக தொழுகையின் மூலம் இறைவனுடைய நெருக்கமும் நேரத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற தன்மையும் ஏற்படுகிறது. அதன் காரணமாக சூரத்துல் பக்கராவுடைய மூன்றாவது வசனத்தில், பயபக்தியாளர்கள் மறைவானதை நம்புவார்கள், தொழுகையும் நிலை நிறுத்துவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். வரக்கூடிய வாரத்தில் பயபக்தியாளர்களுடைய மூன்றாவது தன்மையை விரிவான முறையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் பயபக்தி உள்ளவர்களாக ஆக்கி அருள வேண்டும். வாஹிர் தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரான் ஜாக்கிம்.
1: மீலாது நபி சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, மீலாது நபியை முன்னிட்டு மின்னல் எஃப்எம்மில் இன்று இரவு மணி 9:15 நபி நேசம், செவ்வாய்க்கிழமை மாலை மணி 4:30 நேசம் வைக்க நேரம் இல்லை சிறப்பு நாடகம், இரவு மணி 9:15 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய மீலாது நபி சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேறவுள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
0: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இந்த நிலையில் இன்றைக்கான இசையும் இசையும் நிகழ்ச்சி நிறைவை காண்கின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் திரைசா லசரு. அடுத்து தீராசையில் உங்களை சந்திக்கின்றார் எஸ் குமரன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். திங்கட்கிழமைகளில் உங்களுக்காக மௌன ராகம் காத்திருக்கின்றது. இன்றைய சூழல், அதற்கான தீர்வு, நீங்க என்ன சொல்லணும், இதையெல்லாம் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் ஏனி பாஸ்டினால் ராயப்பன். சனிக்கிழமை தென் தாய்லாந்தில் நிகழ்ந்த வன்முறை தாக்குதலை தொடர்ந்து மலேசிய தாய்லாந்து எல்லைப் பகுதியில் காவல்துறை பாதுகாப்பினை அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் பதற்றத்தை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி மோதல் நிகழ்ந்த பகுதிகளுக்கு பயணிக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு தேசிய காவற்படை தலைவர் தன்ஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் அறிவுறுத்தியுள்ளார். பள்ளி விடுமுறை உட்பட தேசிய தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு KTMB நிறுவனம் வரும் வியாழக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை பட்டவத் உட்பட படங் பசார் வழித்தடத்தில் கூடுதலாக 8 ரயில் சேவைகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதன் வாயிலாக பட்டவத்திலிருந்து படங் பசாருக்கும் அங்கிருந்து பட்டவத்துக்குமான ரயில் சேவைகள் எண்ணிக்கை 38லிருந்து 46க்கு அதிகரிக்கும். வேலையிட பாதுகாப்புகள் குறித்த கல்வி பள்ளி நிலையிலேயே மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் என மலேசிய தீபகற்ப மனிதவளத்துறை கூறியுள்ளது. மாணவர்கள் வேலை பருவத்தை அடையும் முன்னரே அது குறித்த விழிப்புணர்வு புகுத்தப்பட வேண்டும் என அத்துறையின் தலைமை இயக்குநர் கமால் பார்டி ஆலோசனை கூறினார். ஜப்பானின் பெரும்பாலான மேற்கு கிழக்கு பகுதிகளில் கடுமையான வெப்பம் நிலவும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அவ்வகையில் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் கூடுதல் விழிப்புடன் இருக்குமாறு அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. டோக்கியோ சீபா முதல் தென்மேற்கு ஜப்பானில் உள்ள ஒக்கினாவா வரை 31 மாவட்டங்களில் வெப்ப அலை குறித்த எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. தெஹ்ரானும் மஸ்கட்டும் ஹோர்மஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதை நெறிப்படுத்துவதை ஆராய்ந்து வரும் நிலையில் ஓமானின் வெளியுறவு அமைச்சர் பட்டர் அல் புசைடி செவ்வாயன்று தெஹ்ரானுக்கு பயணிப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. நீரிணையை ஒட்டியுள்ள நாடுகள் வட்டாரத்தில் அமைதியையும் பாதுகாப்பையும் வலுப்படுத்த அரசியல் ஆலோசனைகளை நடத்தி வரும் வேளையில் அவர் அங்கு பயணம் மேற்கொள்வார். விளையாட்டு சுக்மா போட்டி. சிலம்பம் போட்டியின் மகளிர் தனியாள் 60-70 கிலோகிராம் பொருத்தல் பிரிவில் சரவாக்கின் நூர் அலிஷா ஜஹீரா சாலி தங்கப்பதக்கம் வென்றார். பினாங்கைச் சேர்ந்த பி டர்ஷினா வெள்ளியையும் வெண்கலப் பதக்கத்தை இஸ்லாங்கூரின் எஸ் ஹரிணியும் பஹாங்கின் கே தர்ஷினியும் தட்டிச் சென்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திக்கின்றோம். தீரா இசையில் இன்னமும் அடிக்கடி சந்திக்கிற மாதிரி பேசிக்கிறோம். இன்று எனக்கு ஒரு சோதனை. என்ன சோதனை அப்படின்னு சொன்னால், பிரவீன்குமாருக்கு ஒரு அவசரம், அதனால் அவர் போயிட்டாரு. உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அவருமே வாரத்துக்கு ஒரு தடவை தான் செய்வார், சசிதரன். உங்களுக்கு தெரியுங்களா, இந்த சனிக்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமைகளில் வருவார்ல, அவர் தான் இன்று முழுக்க எனக்கு உதவி செய்ய போகிறார். கடவுளிடம் வேண்டிக் கொண்டு இன்றைய நமது நிகழ்ச்சிக்கு முதல் பாடலை கேட்போம் வாங்க.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7219 19.
1: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல FM
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:31. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:31.
4: மனசு சரியில்லையா? இசை இருக்கு, கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

அந்த பாப்பா பப்பர பப்பா அப்படின்றது எனக்கு வரவே இல்லைங்க. உங்களுக்கு வருது அந்த பாடல், உல்லாச பறவைகள் திரைக்காக இடம்பெற்ற பாடல் அது. சரி, இன்றைய உங்கள் நாள் எப்படி சென்றது? என்னுடைய நாள் தான் எப்படி போக போகுதுன்னு தெரியல. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருங்க ஒலிபரப்பு அறைக்கே. சரி நேர்களே, இன்று உங்களுக்கு ஏதாவது மனசில் தீராத வழி இருந்தா, ரொம்ப ஆழமான வழிலாம் இல்லை, இன்றைய நாள் உங்களை யாராவது மனசு புண்படும்படி நடந்திருந்தா எங்களை கூப்பிட்டு பேசுங்க. நம்ம ரெண்டு பேருமே பேசி ஒரு முடிவுக்கு வருவோம், சரிங்களா? இன்று எந்த ஒரு விளையாட்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது, எந்த புதிரும் இங்கே இல்லை. நீங்கள் அழைத்து பேசலாம் சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-3-2-2-8-2-4-7-6-8 சும்மா பேசலாம், வாங்க அழைத்து பேசலாம். நானும் இங்கு ஓய்வாகத்தான் இருக்கின்றேன். அடுத்து உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வந்து கொண்டே இருக்கிறது. நான் பச்சை மனிதன் இல்லை, நான் சிவப்பு மனிதன். இதோ கேளுங்கள்.

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மீனல் எஃப்எம்.

சரி நேர்களே, என்ன கூப்பிட சொன்னா கூப்பிடவே இல்லை நீங்க, ஏதோ தப்பா பேசிட்டேன்னா இல்லைல்ல. சரி, இப்பொழுது நேரம் மாலை மணி 4:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தீரா இசை. இது உங்களுக்கு பரிச்சயமான, மிகவும் பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி. சரி, சற்று முன் 3 பாடல்கள் இடம்பெற்றன இல்லையா? பெண்மானி சங்கீதம், சோலை பூவில் மாலை தென்றல், அப்புறம் சற்று முன் ஒரு தேன் பூவே பூவே. இந்த பாடல்கள்லாம் 3 நீங்கள் கேட்கணும். அதுக்காகத்தான் இடையிடையே நான் பேசலை, ஏன்னா ஒரே மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வருகின்ற பாடல். அதே வேளையில் இன்று நாம் நேயர்களை அழைக்க சொல்லியிருந்தோம், மனசில் ஏதாவது லேசாக இன்று பாரமாக இருந்தால் என்னிடம் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன்.

0: சொல்ல துடிக்குது மனசு, மனசு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்ல சொன்னேன், சொன்னீங்களா? சரி, எது எப்படியோ இன்றைய நிகழ்ச்சியில நான் சொல்லியிருந்தேனே, சில நேயர்களை அழைக்க சொல்லியிருந்தேன், அப்படி இன்றைய நாள் சிறப்பாக செல்லவில்லை என்றால் அழைத்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு நேயர் வந்தார், ஒரு வித்தியாசமான முயற்சி செய்திருந்தோம், என்னன்னு நீங்களே கேளுங்களேன்.
1: வணக்கம், எப்படிக்கு வாழ்க்கை? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, அப் அண்ட் டவுன் ஹார்ட் போயிட்டு இருக்கு, வேலை பிஸி, அப்புறம் லைஃப் பிஸி, புது வேலை தேடுறது, அந்த மாரி அந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் பிஸியா
2: வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லா ஒரு உருண்டையும் உருளுதடி, காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷம் வருஷமடி, கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல்

0: நன்றி சித்தார்த்த. மீனகா எப்படி இருந்துச்சு? மீனகா சித்தார்த்தன் உங்களுக்காக பாடினாரு, நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல.
1: என்ன தெரியும், ஆள் பாட்டு பாடுறாங்க.
0: உங்களுக்காக தான் இந்த பாட்டை நாங்க தயார் பண்ணோம்.
1: ரொம்ப நன்றி.
0: எப்படி இருந்தது பாடல்?
1: ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: அப்படியா? சோ இந்த நினைவு மட்டும் தான் இந்த இரவு வரைக்கும் நீங்க சுமந்துகிட்டு இன்றைய நாளை முடிக்கணும், சரியா?
1: கண்டிப்பா.
0: நன்றி மீனகா.
1: ரொம்ப நன்றி.

0: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன். மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைனாப்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார்.
1: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்து விடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனர்ஸ் இ-டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல, இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI டெக்னாலஜி மைனாப்ஸ் இ-டியூஷனின் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனாப்ஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்காமல் விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனாப்ஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே-பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக்கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனாப்ஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
0: மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்த விவரங்களை 0301-72-7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன்.
2: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

0: என்ன பாட்டு, அருமையான பாடல். இப்பொழுது நேரம் மாலை மணி 4:53. நேர்களை சற்று முன் சந்தோஷம் சந்தோஷம் என்று அப்படின்ற ஒரு பாடல் எடுத்து வைக்க சொன்ன சசிய, அவர் எடுத்து வச்ச சந்தோஷம் வந்து வரவு எட்டனா நாக்கிட்டது நீதியின் மறுபக்கம். அந்த சந்தோஷம் பாருங்க, இந்த ஒலிபரப்பு அலப்பறைகள்னு போட்டால் நம்ம ஒரு நிகழ்ச்சி அதுக்கே செலவிடணும். சரி, யதார்த்தமாக ஒரு அழைப்பு. நமது அறிவிப்பாளர் நளினி தனது நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர். அவர்கிட்டும் ஒரு சின்ன நாடகம், இன்ப அதிர்ச்சி, என கடுமையாக உழைச்சார் அப்படின்னு அடிப்படையில் சித்தார்த்தன் அவருக்கு கொடுத்த இன்ப அதிர்ச்சியை கேளுங்களேன். நளினி, என்ன நளினி, ஏஜென்ட் சொல்லுன்னு நீங்க ஒன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கீங்க. திரேசா கூப்பிட்டு சொல்ல சொன்னேன், என்ன சொல்லணுமா நளினி? என்ன மது ஏஜென்ட் சொல்லிட்டு இருந்தேனே, என்ன நளினி?
1: மணி கிட்ட பேசுறது.
2: போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பிறராக நீரில் நீந்தவா. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பிறராக நீரில் நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாய் இசையாய் மலரே, இந்த தேகம்

0: நளினி, எப்படி நளினி? உங்களுக்கு சனிக்கிழமை கடுமையா உழைச்சிங்க இல்லையா, அதுக்காகத்தான் இந்த பரிசு உங்களுக்கு.
1: என்ன
0: சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்களுடைய உணர்வு அந்த பாடலை உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கோம்? நாடறிந்த பாடகர் சித்தார்த்தன். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அப்படியே அலுவலகத்துக்கு வந்தா சந்தோஷமா இருக்கும். நன்றி நளினி.

0: நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்
1: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா சீக்கிரம் வளர்ந்துருவாங்க இப்பவே ரசிச்சுக்காங்க நம்மை இணைப்பது மீன் நல்ல
2: காலங்கள் மாறலாம் ஆனால் லிங்கம் தயாரிப்புகளின் தரம் அப்படியே தான் அன்று போல் இன்றும் இனி என்றும்.

0: தென் தாய்லாந்து தொடர் தாக்குதல், நாட்டின் எல்லை பாதுகாப்பு வலுப்படுத்தப்படுகிறது. எல்லை கடந்த புகை மூட்டம், மலேசியாவும் இந்தோனேசியாவும் தீவிர நடவடிக்கை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். சனிக்கிழமை தாய்லாந்தின் தெற்கு பகுதியில் உள்ள 3 வட்டாரங்களில் 50க்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்ததை தொடர்ந்து மலேசியா தாய்லாந்துக்கு இடையிலான எல்லை கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அப்பகுதியில் நிலவிய பதற்றமான பாதுகாப்பு சூழல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய காவற்படை தலைவர் தன்ஸ்ரி முகமத் கலீத் இஸ்மாயில் கூறினார். அதேவேளை தற்போதைய சூழலில் மலேசியர்கள் பயணங்களை குறைத்துக் கொள்வதோடு மோதல் நடைபெறும் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அவர் அறிவுறுத்தினார். அண்மையில் தாய்லாந்தில் குண்டுவெடிப்புகள், ஊராட்சி அலுவலகங்கள் எரியூட்டப்பட்டது என பல வன்முறைகள் பதிவாகியுள்ளன. எல்லை கடந்த புகைமூட்ட சிக்கலை எதிர்கொள்வதில் தடுப்பு தொடக்க கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மலேசியாவும் இந்தோனேசியாவும் இணங்கியுள்ளன. இந்தோனேசியாவின் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜும்ஹூர் இடாயட் உடனான தொலைபேசி உரையாடலில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர்தர் ஜோசப் குரூப் தெரிவித்தார். குறிப்பாக தேசிய நாள், மலேசிய நாள் கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக காற்றின் தரத்தை மேம்படுத்துவதை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. மாலை 4 மணி வரை 7 மாநிலங்களில் 16 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. இது புத்ராஜயாவையும் குவாலலம்பூரையும் உள்ளடக்கியது. இதனிடையே இரு நாடுகளின் எல்லைப் பகுதிகளிலும் மேக விதைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தனது வான்வெளியை பயன்படுத்த இந்தோனேசியா மலேசியாவுக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக டத்துஸ்ரீ ஆர்தர் ஜோசப் குறிப்பிட்டார். தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமும் மலேசிய வானிலை ஆய்வுத்துறையும் இந்தோனேசிய தரப்புடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான திட்டத்தை தற்போது வரைந்து வருவதாக அவர் கூறினார். தேவைப்படுமாயின் இந்தோனேசியாவில் தீயணைப்பு நடவடிக்கைகளுக்கு உதவவும் மலேசியா தயாராக உள்ளது. இது தவிர காற்றின் தரத்தை கண்காணிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்படும். அறிவு, புத்தாக்கம், உடல் வலிமை ஆகியவை தேசிய சேவை பயிற்சி திட்டம் PLKN பயிற்சியாளர்களுக்கு வலிமையான பாதுகாப்பு கேடயமாக அமைகின்றன. PLKN பயிற்சி பெறும் ஒவ்வொருத்தரும் போர் வீரனின் மன உறுதியுடன் வெளிப்படுவதை உறுதி செய்வதற்கு இந்த 3 கூறுகளும் மிகவும் முக்கியமானவை என்று மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் ஜொஹாரி அப்துல் வலியுறுத்தினார். வெறும் உத்தரவுகளை பின்பற்றுபவர்களை உருவாக்குவதைக் காட்டிலும் தலைமை தாங்க துணிச்சலும் தங்கள் திறன்கள் மீது நம்பிக்கையும் கொண்டவர்களை உருவாக்குவதையே இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. பெர்லிஸ் புகிட் கத்தேரி முகாமில் நடைபெற்ற இவ்வாண்டுக்கான 3வது பயிற்சி தொடரின் நிறைவு விழாவில் தான்ஸ்ரீ டாக்டர் ஜொஹாரி உரையாற்றினார். பத்தவத் படங்பசார் இருவழி KTM கம்யூட்டர் சேவை வரும் வியாழன் முதல் திங்கட்கிழமை வரை கூடுதலாக 8 சேவைகளை வழங்கவுள்ளது. பள்ளி விடுமுறை, தேசிய நாள் கொண்டாட்டங்களின் போது ஏற்படும் பயணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பை கையாளும் வகையில் இந்த கூடுதல் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று கிரைதாபி தனம்லாயுபர்ஹாத் KTMB தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தற்போதுள்ள 38 சேவைகளுடன் ஒப்பிடுகையில் மொத்த சேவைகளின் எண்ணிக்கை 46 இருக்கும். பயணிகள் எண்ணிக்கை 30 விழுக்காடு அதிகரிக்கும் என்றும் நாளொன்றுக்கு கூடுதலாக 5,000 பயணிகள் அந்த சேவையை பயன்படுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக KTMB கூறியது. ஊடக பங்காளிகளுடனான கலந்துரையாடல்கள் மூலம் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு இடைவெளியை குறைப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்படும். இந்த அணுகுமுறை அடிப்படை நிலையில் இருந்து நேரடியாக தரவுகளை சேகரிப்பதன் மூலம் கண்காணித்து சமநிலையை உறுதி செய்யும் நடைமுறையாக இருக்கும் என்று சமூக தொடர்புத்துறை தலைமை இயக்குநர் முகமது ஹிஷாமுதீன் கசாலி தெரிவித்தார். இந்த நடவடிக்கை மக்களின் வாழ்வாதார சிக்கல்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. கலந்துரையாடல் மூலம் பெறப்படும் முடிவுகள் மேல் நடவடிக்கைக்காக நேரடியாக அரசாங்கத்திடம் தெரிவிக்கப்படும். மலேசிய வெளிவாணிக மேம்பாட்டுக் கழகம் மாட்ரிட் 22வது மலேசிய பன்னாட்டு ஹலால் கண்காட்சி மீஹாசின் விற்பனை இலக்கை 4.5 பில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 5 பில்லியனுக்கு உயர்த்தியுள்ளது. பன்னாட்டு பயணிட்டாளர்களிடமிருந்து பெறப்பட்ட வரவேற்பை தொடர்ந்து இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாட்ரிட் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் அபுபக்கர் யூசுப் தெரிவித்தார். இவ்வாண்டு கண்காட்சியில் பெண்கள் ஏற்றுமதி வர்த்தகத்தில் பங்கேற்பதற்கான புதிய பிரிவு அறிமுகப்படுத்தப்படுவதுடன் ஆடை அலங்கார நிகழ்ச்சியும் நடத்தப்படவுள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: ஹோர்மஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்லும் முறையை நெறிப்படுத்துவது குறித்து ஒமான் வெளியுறவு அமைச்சர் பதர் அல் புசைடி ஈரானுடன் பேச்சு நடத்த செவ்வாய்க்கிழமை தெஹரான் செல்லவுள்ளார். அவர் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் சந்திப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் வட்டார அமைதி பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களிலும் கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசிய போரை தொடர்ந்து எண்ணெய் எரிவாயு போக்குவரத்துக்கு முக்கியமான ஹோர்மஸ் நீரிணை மீதான கட்டுப்பாட்டை ஈரான் அதிகரித்துள்ளது. ஜோர்டான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஐமன் சஃபாரி இரு நாடுகள் தீர்வை முன்னெடுப்பதற்கும் வட்டார சிக்கல்களை அமைதி பேச்சு மூலம் கையாள்வதற்கும் சீனாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த விருப்பம் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் முக்கிய சிக்கலாக பாலஸ்தீன விவகாரம் நீடிப்பதாக குறிப்பிட்ட அவர் இரு நாடுகள் தீர்வுக்கு சீனா அளித்து வரும் ஆதரவை வரவேற்றார். மேலும் வட்டார மோதல்களுக்கு தீர்வு காண பன்னாட்டு சட்டங்களை பின்பற்றுவது அவசியம் என்றும் சஃபாரி வலியுறுத்தினார். அமெரிக்கா நெவேடா ரேனோ நகருக்கு வடமேற்கே வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தேசிய பாதுகாப்பு படையின் உலங்கூர்திகள் மூலம் நீர் தெளிக்கப்பட்டது. சனிக்கிழமை தொடங்கிய அந்த தீ ஞாயிற்றுக்கிழமைக்குள் 10,522 ஏக்கர் பரவியிருந்தது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் 400 வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் 10 உலங்கூர்திகளும் பயன்பாட்டில் உள்ளன. மனிதர்களால் ஏற்பட்டதாக கருதப்படும் அந்த தீ மேலும் பரவக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் ராணுவ உலங்கூர்திகள் உள்ளிட்ட கூடுதல் வளங்களை களமிறக்க நகரத் தலைவர் ஜோ லம்பார்டோ ஒப்புதல் அளித்துள்ளார். மத்திய தரை கடல் வழியாக ஐரோப்பாவை நோக்கிச் செல்லும் புலம்பெயர்ந்தோரையும் அவர்களை மீட்கும் கப்பல்கள் மீது லிபிய குழுக்களின் அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக SOS மெடிட்டரேனிய அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜூன் ஜூலையில் குறைந்தது 7 சந்தர்ப்பங்களில் லிபிய தரப்புடன் தொடர்புடைய படகுகள் மீட்பு கப்பல்களை அதிவேகமாக நெருங்கியதாகவும் பல மணி நேரம் பின்தொடர்ந்ததாகவும் அந்த அமைப்பு கூறியது. மேலும் லிபியாவின் பல்வேறு ஆயுத குழுக்களுடன் தொடர்புடைய அடையாளம் தெரியாத வேகப்படகுகள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியதாகவும் அது குற்றம் சாட்டியது. 2026 ஸ்லாங்கூர் சுக்மா பூப்பந்து போட்டி. மலாக்காவின் கலப்பு இரட்டையர் ஏரன்தாய் நோரக்கிலா மைசாரா ரம்டான் தொடர்ச்சியாக 2வது முறையாக தங்கத்தை தக்க வைத்துக் கொண்டனர். அவர்கள் கடும் போட்டிக்கு பிறகு 21-18, 21-23, 21-8 என கிளாந்தானை சேர்ந்த கங்காய் சிங் சன் வெய்சு இணையை வீழ்த்தினர். இதனிடையே பினாங்கின் தன்சியாங் நிக்கோல் தான்பேன் வெண்கலப் பதக்கம் பெற்றனர். இதனிடையே மகளிர் ஒற்றையர் பிரிவில் மலாக்காவின் சிதி ஜுலைகா முகமது அஸ்மி தான் தங்கத்தை தட்டிச் சென்றார். அவர் 21-12, 21-15 என கூட்டரசு பிரதேசத்தின் லீ கே ஜீனை தோற்கடித்தார். தென் தாய்லாந்து தொடர் தாக்குதல் நாட்டின் எல்லை பாதுகாப்பு வலுப்படுத்தப்படுகிறது. எல்லை கடந்த புகை மூட்டம் மலேசியாவும் இந்தோனேசியாவும் தீவிர நடவடிக்கை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
3: பெண்களே, சமையல் செய்ய போறீங்க, சரி அதுவா இதுவா என ஏன் மனம் அலைப்பாயுது? நம்பி கை வையுங்க, அதுவே

0: நிறம் மலை மணி 5:11 நேர்களே, மின்னல் எஃப்எம்மில் தீரா இசையில் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது தொடக்கம் 90 ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்களை கேட்க போகின்றோம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி சென்று கொண்டிருக்கிறது? அதே வேளையில் இப்பொழுதுதான் வானொலியை கேட்க தொடங்கியிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் வணக்கம் சொல்லிடுவோம். அடுத்து பச்சை மலைப்பூ என்ற பாடலை கேட்க நீங்கள் தயாரா? அருமையான பாடல், இது ஒரு அருமையான பாடல், கேளுங்களேன்.
1: பச்சை மலைப்பூ நீ உச்சி மலத்தேன்,

0: சரி, நிலா காயும் நேரத்தில் உலா போனீங்கன்னா பரவாயில்ல, வெயில் காயும் நேரத்தில் போகக்கூடாது. ஏன்னா வெளியில சூழ்நிலும் சரியில்லை. பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு நீங்கள் வெளி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது நேரம் மாலை மணி 5:22 ஆகிட்டது. சரி நேர்களே, சசியும் புதுசு, நானும் புதுசு. புதுசுனா வாரம் ஒரு தடவை தான் நம்ம நிகழ்ச்சி செய்வோம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தொழில்நுட்ப கோளாறு வந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. அருமையான பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்புறோம் இல்லையா, அதற்காகத்தான். சரி, இப்பொழுது எஸ்பிஎம் குறிப்பாக வாய்மொழி சோதனையில் ஈடுபடவிருக்கின்ற மாணவர்களுக்கான தகவல்களை கல்வியாளர் யுகேஸ்வரி கொண்டு வருகின்றார். கேளுங்களேன்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்று எஸ்பிஎம் எழுதவிருக்கும் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சுருக்கமாக பகிர வந்துள்ளேன். அதாவது எஸ்பிஎம் வாய்மொழி கேட்டல் மற்றும் அறிவியல் அமாளி தேர்வுகளை பற்றிய விஷயங்கள். முக்கியமான ஒரு விஷயம், மாணவர்கள் வந்து அதற்கு உண்டான திகதிகளை சரிபர பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு இது மிகவும் முக்கியமானது. தொடர்ந்து வாய்மொழி தேர்வுகளுக்கு மாணவர்கள் அதற்காக குறிப்பிட்டு தயாராக வேண்டும். மாணவர்கள் வந்து குறைந்தது தினமும் 10-15 நிமிடங்கள் நன்றாக பேசி பழக வேண்டும். வாய் விட்டு சத்தம் போட்டு பேசி பழகுவதன் மூலம் மாணவர்கள் வந்து வாய்மொழி தேர்வுக்கு மிகவும் சிறப்பாகவும் தைரியமாகவும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியும். இரண்டாவதாக கேட்டல் தேர்வு. கேட்டல் அதாவது லிசனிங் தேர்வுக்கு மாணவர்கள் வந்து தொடர்ந்து உன்னிப்பாகவும் குறிப்பாகவும் கேட்பதை வந்து பயிற்சி செய்ய வேண்டும். இத்தேர்வுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், மாணவர்கள் வந்து கேட்கவிருக்கும் விஷயங்களின் முக்கிய கருத்துக்களை எவ்வாறு அறிந்து கொள்வது என்னும் பயிற்சியை வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பதும் போல கேட்கும் இந்த பயிற்சிக்கு தேர்வுக்கு மாணவர்கள் அந்த செவி செல்வத்தை தொடர்ந்து நன்றாக பயன்படுத்தி பயிற்சி பெற வேண்டும். அடுத்த கட்டமாக அறிவியலுக்கு மாணவர்கள் எடுக்கவிருக்கும் தேர்வுக்கு ஆசிரியர்களிடம் விடயங்களை கேட்டு கேள்விகளுக்கு பதில்களை தேடி தொடர்ந்து நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு மாணவர்கள் அமரவிருக்கும் எஸ்பிஎம் வாய்மொழி கேட்டல் அறிவியல் தேர்வுகளுக்கு முன்னமே சிறப்புற பயிற்சி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் எஃப்எம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னல ஃபேன்.
2: இசையும் கலையும் சங்கமிக்கும் மாபெரும் நாட்டிய நிகழ்ச்சி கண்ணம்மா, August 25 மாலை 5 மணிக்கு சாந்தானன் ஆடிட்டோரியம், டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். மலேசிய பண்பாட்டு கலை பாரம்பரிய சங்கம் பெருமையுடன் படைக்கும் கண்ணம்மா தி லவ். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my.
3: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: அப்புறம் என்ன பார்த்தீங்க இன்னைக்கு? நல்ல காட்சிகளை பார்த்தீர்கள் என்றால் அதை அப்படியே மனசில் வச்சுக்கிங்க. இன்னைக்கு தூங்கும் பொழுது அந்த காட்சிகளை ஓடவிட்டு நிம்மதியாக தூங்குங்க. சரி, மனு பாடிய பாடல் அது. இங்கே ஒரு மனு பாடிக்கிட்டே இருக்காரு ஒலிபரப்பு அறையில். நல்லா பாடுறாரா இல்லையான்னு தெரியல. சரி, இப்பொழுது நேரம் மாலை மணி 5:35. சரி நேர்களை, முன்பெல்லாம் நமது மூத்த அறிவிப்பாளர்கள் சொல்லுவாங்க, காலை நேரத்தில் குறிப்பாக காலை சம்மந்தப்பட்ட பாடல்கள் தான், அதன் பிறகு இரவு பாடல்கள், சற்று முன் நிலா காயும் நேரம் அப்படிலாம் இரவு நேர பாடல்கள். ஆனால் நமது சமூக ஊடகங்கள் வந்த பிறகு பாடல்களுக்கு நேரம் காலம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அடுத்து நம் வணிகர் ஒருவரை சந்திக்க போகின்றோம். பங்சாரில் சிறப்பாக இயங்கி வரும் பாலாஸ் வாழை இலை உணவகம் உரிமையாளர் திருமதி விஜயா அவர்கள் தனது வியாபாரம் குறித்து பேசுகின்றார். மங்கையரசி, திருமதி மங்கையரசி, ஆமாம், அவர் மின்னல் எஃப்எம்மின் தீவிர நேயர். அவரது குடும்பமே திருமதி மங்கையரசி அவர்கள் தனது வியாபாரம் குறித்து பேசுகின்றார். அவர் பேசுவதை அடுத்து கேட்கப் போகின்றோம்.
1: வணக்கம், என் பேரு மங்கையரசி, பாலாஸ் பனவாளி. இந்த கடையை நாங்க 10 வருஷமா நடத்திட்டு வரோம்.
2: ஓகேமா, இந்த கடை ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு ஏன் அந்த என்ன வந்தது?
1: இது வந்து வீட்டுக்காரர் தான் ஆரம்பிச்சாரு, அவருதான் பவுண்டர். அவர் முழு பேரு பாலகிருஷ்ணன் தனுஷ்கோடி. பாலையில சாப்பாடு, காலையில பசையாடுறதுக்கு தோசை, இட்லி, உப்புமா, தேங்காய் பழாப்பம், நாசிலமா, ஒடிச்சனாய், என பல விதமான இனங்கள் வராங்க. தமிழவங்க, நாய்க்காரவங்க, சீனவங்க, அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சாப்பாடை நம்ம தயாரிக்கிறோம். இப்ப தோசையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிளைன் தோசை எப்போதும் மாதிரி இருக்கும், சாதா தோசை. அது இல்லாம டெய்லி பீட்ரூட் தோசை, ஒரு நாளைக்கு கேரட் தோசை, ஒரு நாளைக்கு மாயம், இந்த மாதிரி மாற்றி விதவிதமான தோசை, அதே மாதிரி விதவிதமான மசாலா தோசை, அதே மாதிரி ஹெல்த்தி தோசை, ஆட்டா தோசை, ராகி தோசை, மில்ல நிச்சயமா காரணம், ஏன்னா இப்ப ராகி தோசை, ஆட்டை மாவு தோசை, குதிரைவாணி தோசை, இதெல்லாம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஃபியூச்சர்ஸும் இதுதான், இந்த தானியங்கள் தான் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா வந்து அரிசி இதெல்லாம் வந்து இருக்க எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. இதுதான் வந்து ஃபியூச்சர்ல வரப்போகுது, இதுதான் ஃபியூச்சர் ஃபுட் நம்மளுக்கு. அதனால இந்த மாதிரி உணவுகளை நம்ம கடையில மாறி மாறி கொடுக்குறோம். அதனால இந்த கடைக்கு நீங்க பாலாஸ் பனநாளிக்கு வந்தீங்கன்னா வெரைட்டியான தோசை வகைகள்ல நீங்க பார்க்கலாம். சைனீஸ் பெரும்பாலும் சைனீஸ் வந்து அவங்கதான் இந்த மில்லட் தோசைய ரொம்ப ரெக்கனைஸ் பண்றாங்க. விநாயகரவங்க பெரும்பாலும் பீட்ரூட் தோசை கேட்பாங்க. நம்ம வந்து மசாலா தோசை டெலிவரி செய்யறோம். அப்புறம் கிராப்ல நிறைய ஆர்டர்ஸ் நம்மளுக்கு வரும். 20 கிலோமீட்டர் உள்ளவங்களுக்கு போன் கால் ஆர்டர் பண்ணும்போது நம்ம டெலிவர் பண்ணுவோம். நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா பக்கத்துல சிஐபி பேங்க் இருக்கு, மொத கடை, கார்னர் கடை, நம்ம கடை. அட்ரஸ் வந்து 25 லோரம் ஆராக்கிரி, சத்து, லக்கி கார்டன், பங்சா. தொலைபேசி நம்பர் 0178-6227-579. இதுவரை கஸ்டமர் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுவும் யாரும் வந்து நம்ம சாப்பாடு ட்ரை பண்ணாதவங்க தயவு செய்து வாங்க. மின்னல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையிலயும் மின்னல் எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருப்போம்.
0: ஆமாங்க, அது உண்மை. ஏன்னா மின்னல் எஃப்எம்மின் விருப்ப உரிமையா

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் FM.

இந்த இசையை கேட்டீர்கள் என்றால் அப்படியே ஒரு மாதிரி மழை சொட்டு தண்ணீர் கண்ணாடியில் படுவதை போன்ற ஒரு உணர்வு. அதுதான் இளையராஜா இசையில் மகத்துவம். சரி, எஸ்பி பாலசுப்ரமணியம் பவதாரிணி பாடிய அரவிந்தன் திரைக்காக இடம்பெற்ற பாடல் அது. சரி, நேர்களை தேநீர் குடிச்சிட்டிங்களா? கூடவே ஏதாவது சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் வடை சாப்பிட்டேன். யாராவது ஒரு நேயர் மனசில் நினைப்பாங்க, இதை நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தானே. சரி, நாளை விடுமுறை, பொது விடுமுறை, என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? எங்கேயாவது போகிறீங்களா குடும்பத்தோடு? எப்படி இருந்தாலும் வெளியில் சொல்லும் பொழுது நமது ஆரோக்கிய சுவாசம் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை நீங்கள் மேற்கொள்வது எங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். ஏன்னா அதுதான் அனுதினமும் நாம் சொல்லி வருகின்றோம். அடுத்து நாம் ஒரு இனிய பாடலை கேட்பதற்கு முன்பு 6 மணி செய்திகளுக்கு பிறகு மௌனராகும். இன்று மனைவி, குறிப்பாக மனைவியிடம் அல்லது கணவரிடம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்வி குறு நாடகமாக வருகிறது. உங்கள் கருத்தை நாம் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். சரி, அடுத்து சம்மதம் தந்து விட்டேன் என்று ஒரு பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேளுங்கள்.

0: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃப.
2: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
3: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
2: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்ட சொல்றீங்க நீங்க.
3: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
2: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
3: இப்பன்னு பார்த்தா
2: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
3: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
2: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
3: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
2: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
3: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். திரைப்படத்துறை தொடர்ந்து காலத்திற்கேற்றவாறு இருப்பதை உறுதி செய்ய கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு, குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, கூடுதல் சுதந்திரமும் வெளிப்படைத்தன்மையும் வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு, பராமரிப்புத்துறை உள்ளிட்ட இலக்கிடப்பட்ட தரப்பினரின் நலனை வலுப்படுத்துவதற்காக 2027 வரவு செலவு திட்டத்தில் ஏறக்குறைய 168 மில்லியன் ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீட்டை முன்மொழிந்துள்ளது. வீட்டிலேயே முதியவர்களை ஊதியமின்றி பராமரிக்கும் பராமரிப்பாளர்களுக்கு கூடுதல் ஆதரவு வழங்கவும் இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று அமைச்சர் டத்தோஸ்ரீ நன்சி சுக்ரி கூறினார். சுபாங் ஜயாவில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் சனிக்கிழமை நிகழ்ந்த ரோலர் கோஸ்டர் விபத்தில் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் உள்ளிட்ட 10 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவம் குறித்து நேற்று காலை 11:45 தகவல் பெறப்பட்டது. ஆனால் உண்மையில் அந்த விபத்து சனிக்கிழமை 9 மணிக்கு பிறகு நிகழ்ந்ததாக விசாரணையில் தெரியவந்தது என்று அந்த மாவட்ட காவல்துறை தலைவர் ACP 1 அஸ்லான் 1 மமாட் தெரிவித்தார். தென்கொரியா அடுத்த மாதம் நடைபெறவிருந்த அமெரிக்காவுடனான கூட்டு கடல்சார் தரையிறக்க பயிற்சியை ரத்து செய்துள்ளது. ஈரானுடனான போரால் அமெரிக்க படைகளின் திறன் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தென்கொரிய கடற்படை ஊடக தொடர்பாளர் ஹான் சோங் ஜுவான் உறுதிப்படுத்தினார். அமெரிக்காவின் அண்மைய தடைகள் தெஹ்ரான் மீது அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் கொள்கையின் தொடர்ச்சி என்று ஈரான் விவரித்தது. இந்த நடவடிக்கை தற்போதைய நெருக்கடியை கையாள்வதில் வாஷிங்டன் தவறியுள்ளதை காட்டுவதாக வெளியுறவு அமைச்சர் அவாஸ் அராக்சி சுட்டிக்காட்டினார். விளையாட்டு ஸ்லாங்கூர் சுக்மா. சிலம்ப போட்டியில் எம் மகேந்திரன் 3வது தங்கம் வென்று சாதனை படைத்தார். 65 முதல் 75 கிலோ ஆடவர் பிரிவில் அவர் பேராக்கின் எம் தாரணியை 15:12 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தினார். கடந்த 8 மாதங்களாக வேலையையும் பயிற்சியையும் ஒருங்கிணைத்து கடுமையாக பயிற்சி மேற்கொண்டதே இந்த வெற்றிக்கு காரணம் என்று மகேந்திரன் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: பிற இசை மாலை 4 மணிக்கு தொடங்கியது. பிறகு 5 மணிக்கு இனிய பாடல்கள் எல்லாம் கேட்டு முடிந்து இப்போது 6 மணிக்கான செய்திகளும் முடிந்தது. இனி என்ன, மௌன ராகத்தில் ஒரு சூழல் வழக்கம் போல் கொடுக்கப்படும். இன்று பொதுவாகவே வீட்டில் நடக்கின்ற ஒரு சாதாரண ஒரு சூழல் தான், சம்பவங்கள் தான். அது குறித்து ஒரு குறு நாடகமாக தயாரித்து வைத்திருக்கின்றோம், கேளுங்களேன்.
1: ஹலோ டார்லிங், வாங்க. வேலையெல்லாம் எப்படி போனுச்சு? ரொம்ப களைப்பா இருக்கீங்க தெரியுமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க பாஸோட முகத்தை பாத்தீங்களா? கொஞ்சம் கூட சரியில்லைங்க. வேற வேலை தேடுங்க, வேற வேலை தேடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு தானே. நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? பாருங்க, சும்மா சும்மா வெளியூர் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு குடும்பம் இல்ல, உங்களுக்குன்னு நேரம் இல்ல.
2: வேலை விஷயத்துல தலையிடாதன்னு நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றேன். உனக்கு என்ன தெரியும், நான் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுற.
1: அதானே நான் சொன்னா அப்படியே கேட்டுருவீங்க பாருங்க. உங்க நல்லதுக்கு தான் நான் சொன்னேன். எனக்கு தெரியாம பிறகு யாருக்கு தெரியும் நினைக்கிறீங்க?
0: பொதுவாகவே வேலையிடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கணவன் மனைவி இவர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாமா அப்படின்னு தான் இன்றைய கேள்வி. ஏன்னா சில நேரத்தில் நம்ம அனுபவிக்கின்ற சூழல் வேறு, அவர்கள் புரிந்து கொள்கின்ற நிலைமை வேறு. இரண்டுமே பிறகு மன அழுத்தத்திற்கு நம்மை உட்படுத்தும். பொதுவாகவே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மனைவியோ அல்லது கணவரிடமோ சொல்லலாமா அப்படின்னு தான் இன்று கேட்கின்றோம். நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7-6-8 புரிஞ்சதா, இல்லை மறுபடியும் அந்த குறுநாடகத்தை ஒளிபரப்ப வேண்டுமா? வேண்டாம்.

0: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
1: வியாழக்கிழமையில்
2: விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
2: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: ஹலோ டார்லிங், வாங்க. வேலை எல்லாம் எப்படி போனுச்சு? ரொம்ப களைப்பா இருக்கீங்க தெரியுமா?
1: சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க பாஸோட முகத்தை பாத்தீங்களா? கொஞ்சம் கூட சரியில்லைங்க. வேற வேலை தேடுங்க, வேற வேலை தேடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு தானே. நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? பாருங்க, சும்மா சும்மா வெளியூர் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு குடும்பம் இல்ல, உங்களுக்குன்னு நேரம் இல்ல.
2: வேலை விஷயத்துல தலையிடாதன்னு நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றேன். உனக்கு என்ன தெரியும்? நான் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுற.
0: அதானே நான் சொன்னா அப்படியே கேட்டுருவீங்க பாருங்க. உங்க நல்லதுக்கு தான் நான் சொன்னேன். எனக்கு தெரியாம பிறகு யாருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க?
3: மோகனுக்கு ரொம்பதான் ஆத்திரம். சரி நேர்களே, இன்று என்ன தலைப்பு அப்படின்னா, மனைவியோடோ அல்லது கணவரிடமோ வேலை இட பிரச்சனைகளையோ இல்லை அங்கு நடக்கின்ற எல்லாவற்றையும் சொல்லணுமா சொல்லத்தான் வேண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழியம் 3-2-2-8-2-4-7-6-8. சரி அஸ்வினி, அடுத்து நிகழ்ச்சியின் முதல் நேயர் என்ன சொல்றாருன்னு கேட்போமே.
4: நியூமராலஜி படி பார்த்தனால அஸ்வானி. வீட்டுல பெரும்பாலும் வந்து அஸ்வினின்னு கூப்பிடுவாங்க.
3: அப்படிங்களா? உங்க பேருக்கு பின்னாடி நீங்களே ஒரு நட்சத்திரமா ஜொலிக்கிறீங்க. சரி சொல்லுங்க.
4: நன்றி. உங்களோட தலைப்பு கேட்டேன், அதான் சரி அழைத்து பேசலாமே அப்படின்னு. ஏன்னா நானும் கணவர் இருவருமே வந்து வெவ்வேறு துறையில தான் பணிபுரியறோம். அப்ப இந்த மாதிரி பகிர்ந்து கொள்ளும் பொழுது வந்து நிறைய பேர் நினைப்பாங்க, எப்படி வெவ்வேறு துறையில இருந்து அவங்களுக்கு புரியுமா என்ன அப்படின்னு. ஆனா கண்டிப்பாக புரியும். ஏன்னா உணர்ச்சி என்பது ஒன்று தானே. அப்ப அதை வெளிப்பாடு பண்ணும் போது வந்து அவங்களுக்கு அதோட உள் இது அவங்களுக்கு விளங்கவில்லை என்றாலும் கூட நம்ம பகிர்ந்து கொண்டோம்னா அது ஏதோ ஒரு சுமை இறக்கி வைத்த ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு உணர்வு நமக்கு இருக்கும்.
3: அப்படிங்களா? ஏன்னா வேலையிட பிரச்சனை பொதுவாகவே நமது பண்பாடு என்னன்னா, வேலையிட பிரச்சனைய வெளியே விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது கணவராக வரணும்னு சொல்லுவாங்க. அதை உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவரு வேற நிலையில சொல்லுவாரு, நீங்க புரிஞ்சுக்கிற நிலை வேறையா இருக்கும். இந்த மாதிரியான சங்கடங்கள் எதற்கு சொல்லுங்க?
4: இல்ல அப்படின்னு இல்ல. ஏன்னா பார்த்தோம்னா நமக்குள்ள இந்த புரிந்துணர்வு தான் முக்கியம். அதுவும் வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டோம்னா நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா வந்து அந்த மனக்கசப்புகள் ஏதாவது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதற்குன்னு ஒரு நேரம் இருக்கு. ஏன்னா அதையும் நம்ம வந்து மனதுல சில விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்ளணும் இல்ல. சில விஷயம் இருக்கும்ல நம்ம மனதுக்குள்ளேயே இருக்கும், இதை யாராச்சும் சொல்லி ஆகணும், இதை சொன்னாதான் நமக்கு கொஞ்சம் அடுத்த வேலைக்கு செய்ய முடியற மாதிரி ஏதாச்சும் ஒரு நமக்கே ஒரு யோசனை.
3: நன்றி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: இசையும் கலையும் சங்கமிக்கும் மாபெரும் நாட்டிய நிகழ்ச்சி கண்ணம்மா, August 25 மாலை 5 மணிக்கு சாந்தானன் ஆடிட்டோரியம், டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். மலேசிய பண்பாட்டு கலை பாரம்பரிய சங்கம் பெருமையுடன் படைக்கும் கண்ணம்மா தி லவ். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my.
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

0: நினைக்கிறேன் வெளியில வரும்போது அந்த வீட்டு கணவரா வந்தாலே போதும் சொல்லணும்னு நினைச்சா கூட சில விஷயங்கள் லீசா சொல்லலாம். அப்ப கொஞ்சம் சொல்லிட்டுமாக்கா அதே அவங்க வந்து ஒரு லெக்சர் பண்ணி ரொம்ப இதாகி காம்ப்ளிகேட்டட் ஆக்கி விட்டுருவாங்க.
1: நம்ம நொந்து நூலா வருவோம் இதுல அவங்களுடைய அந்த வழிகாட்டுதல் பேர்ல சொல்லுங்க சொல்லுங்க.
0: அதனால சொல்லாம இருக்குதே பெஸ்ட்னு நினைக்கிறேன் குமரன்.
1: இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது சில இடங்கள்ல நம்ம தவறும் அந்த வேலை இடத்துல இருக்கும், ஆனா நம்ம சொல்லும் பொழுது என்னமோ நம்ம இடத்துல தவறு இல்லாத மாதிரி சொல்லுவோம்.
0: ஆமா, அதான் பெஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணணும், தெரியும் நம்ம என்ன சரி பண்றீங்கன்னு நம்மளுக்கே தெரியும். ஆனா நம்ம சொல்லும் போது வந்து நம்மள மிகைப்படுத்தி தான் சொல்லுவோம். கண்டிப்பா அங்க அவங்க போஸ் தெரியலன்னு தான் வரும்.
1: அது சொல்லுங்க,
0: அதோட இவங்களும் தம்பா பண்ணிடுவாங்க. நம்மளே சால்வ் பண்ணிட்டா அது பெஸ்ட்னு நினைக்கிறேன். உங்க குரல் அருமையா இருக்கு.
1: நன்றி ரகு, நன்றி.
0: ஓகே கம்.

0: குறிப்பாக சொல்லிருவீங்க எங்க போறேன் வரேன் அப்படின்ற ஆளு.
1: கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லிடுறோம்.
0: நீங்க அந்த கண்ணன் அல்ல.
1: மாய கண்ணன்.
0: சரி கண்ணன், ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு.

0: வணக்கம் சரீனா.
1: வணக்கம் குமரன்.
0: வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்களா?
1: ஆமா குமரன், வேலை முடிஞ்சு இப்ப நான் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்க போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு.
0: அதனாலதான் உங்களுக்கு கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல்களை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம்.
1: நன்றி குமரன்,
0: மனசை சாதுவாக்கும். சரி, உங்களுடைய பார்வை என்ன?
1: என்னோட கணவர் வந்து வேலை இடத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எதுவும் என்கிட்ட சொல்ல மாட்டாரு. ஆனா நான் வந்து எனக்கு தெரிஞ்சிடும் அவர் வந்து வீட்டுக்கு எப்படி சந்தோஷமா வராரா இல்ல
0: மூஞ்சு. போலீஸ் அதிகாரி மாதிரி கண்டுபிடிச்சிருவீங்க.
1: கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா அவர் எப்போதும் நல்ல ஹாப்பியா ஹாப்பி மூட்ல நல்ல கலகலன்னு இருக்கிற ஆளு. அவர் வந்து வந்தாருன்னா ஏன் இப்படி இருக்கீங்க இல்ல அப்புறம் முதல் இல்லைன்னு சொல்லுவாரு. அப்புறம் சரி அப்படி ஏதோ அப்படி மெதுவா வரும் விஷயம் எனக்கு முழு முழுவா வரும். அப்ப எனக்கு தெரிஞ்சு அப்ப நான் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஆனா அட்வைஸோட நான் முடிச்சுக்கோ. நான் வந்து எதுவுமே நான் வந்து அவரு வேலை இடம் வரைக்கும் போய் நான் வந்து சம்பந்தப்படுத்தல மாட்டேன். ஏன்னா மனசுல நம்ம எப்போதும் போட்டி போட்டி ஏதோ வச்சுக்கோனா அப்புறம் ஒரு நாள் அப்படி இதாயிரும் பாருங்க, பேஸ்ட் ஆயிரும். சோ அதனால நம்ம யார்கிட்டயும் ஒரு ஒரு சொல்லி வைக்கிறதுல ஒரு தப்பே இல்ல. அப்ப நம்மளுக்கு நாளைக்கு ஏதோ ஒண்ணுன்னா இன்னாருக்கு இன்னாருக்கு நமக்கு தெரியும் இந்த இதுல இருந்திருக்காங்க அவங்க. அந்த மாதிரி
0: சூழலை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். நீங்க சொல்றதும் சரியா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, உங்களை ஏமாத்தவே முடியாது. போங்க.
1: என்ன ஏமாத்தவே முடியாது.
0: தெரியுது தெரியுது. நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி. ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி குமரன், ரொம்ப நன்றி.

0: சரி, பாடல்லாம் எப்படி இருக்கு? சொல்லவே இல்ல, நல்லா இருக்கா இல்லையான்னு?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.
0: வெள்ளிக்கிழமையில இருந்து உங்களுக்காக பாடல தொகுத்து வச்சு யோசிச்சு யோசிச்சு நேத்து சசி தான் இந்த பாடல் எல்லாம் அடுக்குனாரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம்.
1: அவருக்கும் ரொம்ப நன்றி. அவருக்கும் நிகழ்ச்சி நல்ல ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஆர்வமா இன்ட்ரெஸ்டிங்கா அந்த நிகழ்ச்சி நமக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காம கொண்டு போற உங்களுக்கும் ரொம்ப நன்றி.
0: சரி, நீங்க சொல்லுங்க, இன்றைய சூழலில் குறித்து உங்களுடைய கருத்து என்ன?
1: என்னோட கருத்து வந்து, நான் எது நடந்தாலும் என்னோட கணவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். ஒரு நல்லதோ கெட்டது நடந்தாலோ, இல்ல ஆபீஸ்ல யாராவது நல்ல விதமா சொன்னாலும் சரி கெட்டது நடந்தாலும் அவர்த்த
0: சொல்லிடுறது.
1: நமக்கு என்ன சொல்லுவாங்க, கடவுள் வந்து கொடுத்த வாரம் வந்து கணவர் மனைவி அது வந்து சொர்க்கத்துல நிச்சயம் பண்ணது
0: சொல்லுவாங்க.
1: அந்த மாதிரி நான் வாழ்க்கையில வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நாள் சென்று எங்களுக்கு வந்து லேட் மேரேஜ், ரொம்ப நாள் சென்று எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் மாதிரி நான் நினைக்கிறேன்.
0: அப்படின்னா இந்த பாட்டு பிடிக்குமே,
1: நன்றி
0: சொல்லவே உனக்கு என் மன்ன அந்த பாடெல்லாம் ரொம்ப பிடிக்குமே.
1: நடந்துருச்சு எப்படி இப்படி அப்படி சொன்னா அவர் அமைதியா எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் சொல்லுவாரு, ஓகே கொஞ்ச நேரம் போய் அமைதியா முத போய் உட்காருங்க அப்படின்னு. சில பேர் வந்து நம்ம கூட சேர்ந்துட்டு ஓ அப்படி இப்படி அந்த மாதிரி இருக்க மாட்டாரு.
0: நீங்க சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நபரு. ஓகே, உங்க இரு உங்கள் இருவருக்கும் நான் திஸ்தி சுட்டி போடுறேன். நல்லா இருங்க. நன்றி.
1: கண்டிப்பா
0: நன்றி.
1: ரொம்ப

வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். அட்டவணையிடப்பட்ட நச்சு கலந்திருப்பதை தொடர்ந்து ரெமி லோஹே சூத்திங் கிரீம் என்ற முகப்பூச்சி விற்பனைக்கு சுகாதார அமைச்சு தடை விதித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அழகு சாதன பொருளில் ஹைட்ரோகுயினின் என்ற நச்சு கலந்திருப்பதை அடுத்து அதன் விற்பனை அமைச்சின் மருந்தகவியல் சேவையினரால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனி ரெமி லோஹே சூத்திங் கிரீமை மலேசியாவில் விற்பனை செய்ய இயலாது. வெப்பமான வறண்ட வானிலையை தொடர்ந்து புகைமூட்ட அபாயத்தை கையாள்வதற்கும் மாநில காற்றின் தரத்தை உறுதி செய்வதற்கும் நகரி சம்பிலான் அரசாங்கம் கண்காணிப்பு உட்பட செயலாக்க நடவடிக்கைகளை மேம்படுத்துவதில் கடப்பாட்டினை வெளிப்படுத்தியுள்ளது. திறந்த வெளியில் எரியூட்டல் மேற்கொள்ளப்படும் பகுதிகளில் கண்காணிப்புகள் வலுப்படுத்தப்படும் என மாநில ஆட்சிமன்ற உறுப்பினர் முகமது ஃபைரூஸ் முகமது இசா தெரிவித்தார். தேசிய சேவை பயிற்சி திட்டம் PLKN 3.0 அதன் பயிற்சியாளர்கள் மேம்பாட்டில் நேரியல் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன் செயல்திறன் பயிற்சிக்கு முன் 74.35 விழுக்காடாக இருந்த சராசரி புள்ளி தற்பொழுது 87.44 விழுக்காட்டிற்கு அதிகரித்துள்ளதாக தேசிய சேவை பயிற்சித்துறை தலைமை இயக்குநர் மேஜர் ஜெனரல் தத்து மர்சுகி முக்தார் தெரிவித்தார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் சர்ச்சைக்குரிய இமயமலை எல்லை பிரச்சினை குறித்து பேச்சு நடத்துவதற்காக இந்தியாவின் உயர்நிலை பாதுகாப்பு அதிகாரி திங்கட்கிழமை பெய்ஜிங் சென்றடைந்துள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீயுடன் பேச்சு நடத்துவார் என இந்திய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆர்மேனியா கூடிய விரைவில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பியம் பெறும் நடைமுறையை முன்னெடுக்க ஆர்வம் கொண்டிருப்பதாக பிரதமர் நிகோல் பாஷின்யன் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது குறித்த சாத்தியமான பொது வாக்கெடுப்பிற்கான செயல் திட்டத்தை தயாரிப்பதற்கு முன்னர் ஆர்மேனியா முறையான உறுப்பினர் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றார் அவர். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைன் அதன் வான் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் மேலும் 1.6 பில்லியன் யூரோ மதிப்பிலான ராணுவ உதவியை அங்கீகரித்துள்ளது. ராணுவ ஆதரவை அதிகரிப்பது குறித்து யுக்ரைன் அதன் நட்பு நாடுகளுடன் திங்களன்று பேச்சு தொடங்குவதற்கு முன் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வொண்டலேயன் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:24. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:24.

வணக்கம் நேர்களே. மின்னலின் திரா இசையில் அடுத்து என்ன பாட்டுக்கடைதான். ஆனால் இன்று எனது உதவியாளர் அவர் இல்லை, இவர் வந்து ஏன்னா வழக்கமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஆளோடு வேலை செய்து அவரோடு நம்ம தோதா அமைந்த பிறகு புதுசாக ஒருத்தர் வருவார், அவர் தான் இவர். சரி, இரவு 8 மணி வரை இனிய பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்கலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே அழைக்க தொடங்கிட்டீங்க. சுழிய 3-2-2-8-2-4-7-6-8 நாடு தழுவிய நிலையில் இருக்கின்ற புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்களை சந்திப்பதற்கு முன் ஒரு இனிய பாடல். இந்த பாடல் அருமையான பாடல், ரமேஷ் விநாயகம். இந்த இசையும் சரி, பாடல் வரிகளும் சரி, அந்த குரலும் சரி, அருமையோ அருமை. கேளுங்களேன்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: இசையும் கலையும் சங்கமிக்கும் மாபெரும் நாட்டிய நிகழ்ச்சி ஹென்னம்மா, August 25 மாலை 5 மணிக்கு சாந்தானன் ஆடிட்டோரியம், டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இல் மலேசிய பண்பாட்டு கலை பாரம்பரிய சங்கம் பெருமையுடன் படைக்கும் கண்ணம்மா தி லவ். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my.
2: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் FM.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 9 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல FM.

0: வணக்கம், கவின் பேசுறேன், பூச்சோங்ல இருந்து.
1: கவின் பூச்சோங்? கவின், உங்களுடைய பெயரின் அர்த்தம் என்ன?
0: அர்த்தம் தெரியாது.
1: கவின் என்றால் அழகு. சரிங்க கவின், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: ஓகே, அஞ்சலி அஞ்சலி பாடல் வேணும். ஏன்னா இன்னைக்கு வந்து என்னோட அக்காவோட மகளுக்கு வந்து பிறந்த நாள். அவங்க பாட்டு அடிக்கடி,
1: அவங்க பேர் அஞ்சலியோ?
0: அவங்க பேர் அஞ்சலி, அவங்க பேர் சுலக்ஷ்மிக்கா. இன்னைக்கு அவங்களுக்கு 2 வயசு ஆகுது.
1: 2 வயது குழந்தைக்கு அஞ்சலி பாடல் நீங்க விரும்பி கேக்குறீங்க? அவங்களுக்கு கேக்குறீங்களா, உங்களுக்கு கேக்குறீங்களா?
0: அவங்களுக்கு தான் கேக்குறேன். அந்த பாடல் நாங்க பாடுவோம் உங்களுக்கு.
1: சரி கவின், ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: யாரு பேசுறீங்க?
1: நிஷாலினி.
0: நிஷாலினி,
1: சொல்லுங்க.
0: உங்க குரல் சொந்த குரலா இது?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
1: எனக்கு
0: சொல்லுங்க.
1: கருப்பசாமி
0: கொத்தைய படத்துல
1: இருந்து பாட்டு இருக்குமா?
0: சரி, இருக்கும். கண்டிப்பா உங்களுக்காக நாங்க கொண்டு வந்துகிட்டே இருக்கோம்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஹலோ,
1: வணக்கம். யாரு பேசுறீங்க?
0: தங்கம்
1: பேசுறேன். தங்கம், சொக்க தங்கம். எங்க இருந்து? மலாக்கால இருந்து பேசுறீங்களா?
0: ஆமா, மலாக்கால இருந்து பேசுறேன்.
1: சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? தங்கம்
0: வந்து எனக்கு வந்து இதோ இதோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இதோ இதோனா ஏதோ ஏதோ சொல்லுங்க.
0: இதோ இதோ என் பல்லவி, அந்த பாட்டு
1: அருமையான பாடல். சித்ரா பாடிய பாடல் அது.
0: ஆமா, ஆமா, அவங்க பாடின பாடல் தான்.
1: என்ன திரைப்படம் சொல்லுங்க பாப்போம்.
0: எனக்கு
1: திரைப்படம் சிகரம்
0: சிகரமா
1: வந்த பாடல் அது. வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக, கேளுங்க.

0: வணக்கம்.
1: யாரு பேசுறீங்க?
0: நான் தரணி பேசுறேன்.
1: உங்களுக்காக தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். நீங்க தான் அவங்க. தரணி எங்க இருந்து கூப்பிடுறீங்க? தரணி
0: உண்மைக்குமேபாரு
1: ரொம்ப அழகான இடங்க. இப்போது நினைச்சா கூட ஜில்லுன்னு இருக்கு. சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து கணத்தில் முத்தமிட்டால் படத்துல இருந்து ஒரு தெய்வம் தந்த பூவி.
1: ஏன் திடீர்னு யாரு மேல ஒரு ஏக்கம் வந்துருச்சு உங்களுக்கு?
0: அது எப்பவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பாட்டு. அப்ப சின்ன வயசுல நான் எங்க அம்மா கூட எனக்கு ரிலேட் பண்ணிக்குவேன் அந்த பாட்டு. இப்ப வந்து எனக்கு அந்த பாட்டு கேட்கும் போது,
1: ஆனா இந்த நேரம் கோலக்குபு பாருல அந்தி சாயிர நேரத்துல கோலக்குபு பாருல இந்த பாடலை கேட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கே போகலாம்.
0: கண்டிப்பா.
1: சரி, கொஞ்ச நேரம் உங்களை அனுப்பி வைக்கிறோம். ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரு பேசுறீங்க?
0: பரோனி மோகன்குமார், பூச்சோங்ல இருந்து பேசுறேன்.
1: நீங்களும் பூச்சோங்க? மதே பேசுனவங்க தரணி, நீங்க பரணி. சொல்லுங்க பரணி, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
0: நல்லா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சரி, இன்று இரவு உணவு எல்லாம் என்ன பிரத்யேகமா சமைச்சிருக்கீங்க?
0: இன்னைக்கு வீட்டுல பாட்டி சாம்பார் செஞ்சாங்க.
1: என்ன பாடல் வேணும்?
0: சரி,
1: உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கேன், கேளுங்க.

0: வணக்கம் குமரன்.
1: வணக்கம், யாரு பேசுறீங்க?
0: கோகிலா கோயிண்டர் பேசுறேன், டைப்பிங்ல இருந்து.
1: டைப்பிங்ல இருந்து? சரி, பள்ளி விடுமுறை எல்லாம் தொடங்க போது டைப்பிங் ரொம்ப பரபரப்பா ஆயிருமே. சரி, என்ன பாடல் வேணும்? ஏன் இவ்வளவு சோகமா பேசுறீங்க? என்ன நடந்தது? நல்லா இருக்கீங்களா? சரி சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு காதல் ரோஜாவை பாட்டு வந்து மனம் போன போக்கில் போனேன் என் பாதையில், அந்த பாட்டு
1: உங்களுக்காக அதை ஒளிபரப்புறோம், கேளுங்க.
0: இந்த பாட்டு நான் டெடிகேட் பண்ணலாமா?
1: யாருக்கு?
0: என்னோட மாமா ஆனந்த் ஜோதிக்காது.
1: மாமாவுக்காக நீங்க வந்து மனம் போன போக்கா? சரி சரி, அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு, மாமாவுக்கு தூது விடுறோம்.
0: கண்டிப்பா, ரொம்ப நன்றி குமரன்.

0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யாரு பேசுறீங்க?
0: செல்வம்
1: பேசுறீங்களா? வேலை முடிந்து ஓய்வா இருக்கீங்களா?
0: இல்லையா, நம்ம
1: ஓய்வு பெற்றுட்டீங்க.
0: ஓய்வு பெற்று நடக்க முடியாது.
1: அப்படியா? அப்படின்னா உங்களுக்கு தான் பாடல் ஒளிபரப்பணும். என்ன பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க
0: ஐயா. எனக்கு வந்து பிடிச்ச பாட்டுல வந்து ஜானகி அம்மகம் வாசுதேவனும் பாடிய பாடலையா.
1: என்ன பாடல் அது சொல்லுங்க. முதல் மரியாதையா?
0: முதல் மரியாதை இல்லையா, அது இது பாக்கியராஜ் நடிச்சது. மாமா உனக்கு ஒரு தூது சொன்னேன்.
1: இப்ப தைப்பிங்லன்னு ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, அவங்க மாமாவுக்கு தூது விடணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன். ஏன் உங்களுக்கு திடீர்னு இந்த பாட்டு?
0: ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிட்டாங்க, அவங்க நினைப்பு வந்துருச்சியா.
1: அப்படியா? சரி, இப்போ இப்போ இப்போல இருந்து தானே பேசுறீங்க?
0: நன்றி.

சரி நேர்களே, அவர்தான் இன்றைய பாட்டுக்கடையின் கடைசி வாடிக்கையாளர். கவலைப்படாதீங்க, நாளைக்கும் பாட்டுக்கடை திறக்கப்படும். நாளைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். காரணம், நாளை பொது விடுமுறை. மகிழ்ச்சியாக இருங்க, குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுங்கள், அதே நேரத்தில் ஓய்விடுங்கள். அப்புறம் நான் நன்றி சொல்லிட்டு விடைபெறணும்ல? நன்றி, வணக்கம், அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். குமரன் சசிதரனுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். அடுத்து காற்றின் மொழியில் இனிய அங்கங்களோடு உங்களை சந்திக்கவிருக்கின்றார் நமது அறிவிப்பாளர் நளினி. விடைபெறுகின்ற நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை சந்திப்போம்.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். நாட்டின் மேம்பாட்டிற்கு வழிகாட்டியாக விளங்கும் கிழக்கத்திய அணுகுமுறை பழமைவாத புரிதலை கொண்டிருக்க வேண்டியதில்லை. மாறாக சமூக நெறிகள், விழுமியங்கள், கலாச்சாரத்தை பேணும் திறந்த மனப்போக்கை கொண்டிருக்க வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். இவ்வாண்டின் முற்பாதியில் மலேசியா 21 மில்லியனுக்கும் மேற்பட்ட அந்நிய சுற்றுப்பயணிகளை ஈர்த்துள்ளது. மேற்காசிய அரசியல் பதற்றத்திற்கு மத்தியிலும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை 2.5% அதிகரித்துள்ளதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங்கிங் சிங் தெரிவித்தார். முதல் 6 மாதங்களில் நாட்டிற்கான 4,111 விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். தெலங்கானாவில் சாலை போக்குவரத்து துறை JPJ கடந்த 18ஆம் தேதி தொடங்கி 3 நாள்களுக்கு எல்லை கடந்த சோதனையை மேற்கொண்டுள்ளது. அதில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 316 வாகனங்களில் 112க்கு பல்வேறு குற்றங்களுக்காக அபராத கடிதங்கள் வெளியிடப்பட்டதாக பஹாங் JPJ இயக்குநர் சயித் அகமத் கிருல் அன்வர் அல்யாயா தெரிவித்தார். சவுதி அரேபியா கடல்வழி முற்றுகையை அறிவித்ததைத் தொடர்ந்து ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அந்நாட்டின் கப்பல் போக்குவரத்தை குறிவைத்து வரும் நிலையில் சவுதி அரேபிய செங்கடல் பகுதியில் எண்ணெய் கப்பல் ஒன்று ஏவுகணையால் தாக்கப்பட்டது. ஏவுகணை தாக்குதலினால் அக்கப்பல் தீப்பிடித்ததாக பிரிட்டன் கடல்சார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ரேனோ நகரில் காற்றின் வேகத்தால் காட்டு தீ மேலும் வேகமாக பரவுவதையடுத்து அங்குள்ள 1,000,000+ மக்களை தங்களின் குடியிருப்புகளை விட்டு வெளியேறுமாறு நெவாடா மாநில அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இவ்வேளை பள்ளிகளை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. விளையாட்டு பூப்பந்து. நாட்டின் முதன்மை ஆடவர் இணையினர் ஏரன்சியா சோவுயி மீண்டும் இணைவார்களா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியா புதுடெல்லியில் நடைபெற்ற உலக வெற்றியாளர் போட்டியின் இறுதிச் சுற்றில் சீனாவின் லியங் வெய்கேங் வாங் சாங் இணையினரிடம் தேசிய இணையினர் வெற்றியை தவறவிட்டதைத் தொடர்ந்து இக்கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஏரன்சியா சோவுயி 2ம் நிலையில் ஆட்டத்தை நிறைவு செய்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

நேயர்களின் அன்பான வணக்கம்ங்க. திங்கட்கிழமை காற்றின் மொழிகள் சந்திக்கிறோம். தீரா இசையில் இனிமையான 80-90-100-ஆம் ஆண்டுகளின் பாடல்களை எல்லாம் நீங்க கேட்டு ரசிச்சிருக்கீங்க. காற்றின் மொழிகள் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை உங்களுக்காக நாங்க வழங்க போறோம். எப்போதுமே எங்களை தொடர்ந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு நன்றி சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கோம். 11 மணிக்கு டிக்டாக் நேரலையில் நாங்க உங்களோடு இணைந்திருக்க போறோம். காற்றின் மொழிகள் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு முதல் நாங்க சொன்ன மாதிரி தெலுங்கு பாடல்கள். நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை. நேர்களே, தொடர்ந்து இடம்பெறுவது சலாவாத் நபி.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:34. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:34.
2: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.

திங்கட்கிழமை காற்றின் மொழியில் நாம பேசிக்கிட்டே இருக்கோம். வழக்கமா நம்ம வந்து புதன்கிழமைகள்ல தான் சந்திப்போம். திங்கட்கிழமைகளில் பொன்கோகிலம் வருவாங்க, ஆனா இன்றைக்கு அவங்க விடுமுறை, அதனால நான் இங்க வர வேண்டிய சூழல். பரவாயில்ல, அது ஒரு மின்னல் குடும்பம். எப்படின்னா ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் உதவி செஞ்சுக்குவோம். உங்களால வர முடியல அப்படின்னு சொன்னா நாம வந்து சரி இந்த ஒரு பணியை நல்லா சிறப்பா நேயர்களுக்கு என்ன வேணுமோ அதை சிறப்பா செய்து கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதான் எங்களுடைய கடமையும் கூட. சரி, இன்றைக்கு 10 மணிக்கு மேல் நாம வந்து பேச போறோம். என்ன பேச போறோம்னா, ஒரு தலைப்பு உங்களுக்கு கொடுக்க போறோம். அது சார்ந்து நீங்க எங்களுக்கு அழைத்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க போறீங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு தான். நீங்க தொடர்ந்து காற்றின் மொழியோடு இணைந்திருந்தால் மட்டுமே என்ன தலைப்பு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். சரி, இன்றைக்கு ஆகஸ்ட் திங்கள் 24ஆம் நாள் இன்று உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் இங்கிருந்து நாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். எப்போதுமே நீங்க மகிழ்ச்சியா இருங்க. சரி, என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்துட்டு இரவு 10 மணிக்கு மேல் நீங்க அழைத்து பேச மறக்காதீங்க. உங்களை அழைப்புகளுக்காக நாங்க கத்திருக்கோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேக்கா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
1: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

இப்போ வச்சுக்கோங்களேன், அக்கா இது அந்த பொருள் எங்க எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஏதோ உங்ககிட்ட கேட்ட மாதிரி நீங்கள் போய் பதில் சொல்லியிருப்பீங்க. பக்கத்தில் இருந்தனால அக்கான்னு சொல்லி நம்ம தான் பேசினாங்களோ நம்ம கிட்ட தான் பேசினாங்களோ அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருப்பீங்க. இல்லைனா யாருக்காவது குறுஞ்செய்தி அனுப்ப பார்த்து வேற ஒரு நபருக்கு அனுப்பி வைத்து அவங்க திடீர்னு என்னன்னு கேட்க அப்புறம்தான் பார்த்தா நம்ம அனுப்ப வேண்டியவங்களுக்கு அனுப்பாம யாரோ ஒருத்தருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த மாதிரியான சில சம்பவங்கள் எதிர்பாராத விதமா நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும். அது இப்ப யோசிச்சு பார்க்கும்போது என்ன பண்ணி வச்சோம் அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு நடந்த சம்பவமாக கூட இருக்கலாம், இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க நண்பர்கள் நட்பு வட்டம் குடும்பத்துல அந்த மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரியான சம்பவங்களை தான் நீங்க இன்றைக்கு அழைத்து சொல்ல போறீங்க. 10 மணிக்கு பிறகு என்ன சுவாரஸ்யமான சம்பவங்க, அது எப்படி, அது என்ன நடந்துச்சு, என்ன நகைச்சுவை, அது அதை கேட்க ரொம்ப அவளா காத்திருக்கோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 03-2282-5737 அல்லது 4-7-6-8. 10 மணிக்கு பிறகு இதை பத்தி தான் பேச போறோம்.

சாதனா சர்க்கம் பெனி டயால் இணைந்து வழங்கியிருந்த பாடல் அது. சரி, முதல்ல நாம சொல்லியிருந்தோம், 10 மணிக்கு பிறகு நீங்க அழைத்து பேச போறீங்க, ஒரு தலைப்பு உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நடந்த ஒரு நகைச்சுவையான சம்பவங்க. நகைச்சுவை அது வந்து அவமானப்படுறது அப்படின்னு இல்லை, ஆனா பொதுவில் வந்து பொது இடத்தில் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும், அவங்க வந்து உங்களை பார்த்து கையாசிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா நீங்க அவங்கள பார்த்து சிரிச்சிருப்பீங்க, கையாசிச்சிருப்பீங்க. அவங்க உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டாங்க, அவங்க தொலைபேசியில கைபேசியில பேசிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று பேசும்போது

0: படைப்பாற்றல் தொழில்துறை தொழில்நுட்ப வளர்ச்சியையும் கலாச்சார அடையாளத்தையும் ஒருங்கே கொண்டுள்ளது. PLKN திட்டம் பயிற்சியாளர்கள் மேம்பாட்டில் நேரியல் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 9 முதன்மை செய்திகளுடன் பொங்குழலி வீரன். 22 ஸ்லாங்கோர் சுக்மா பாரா சுக்மா போட்டியின் நிறைவு விழா ஷாலாம் செஷன் 14 அனேகா வாக்கில் சற்று முன்னர் தொடங்கியது. 10 நடைபெற்ற ஸ்லாங்கோர் சுக்மா போட்டியில் ஸ்லாங்கோர் 101 தங்கம், 73 வெள்ளி, 71 வெண்கலம் பெற்று முதலிடம் பிடித்தது. அதற்கடுத்த நிலையில் கூட்டரசு பிரதேசமும் திரங்கானுவும் உள்ளன. 37 வகை விளையாட்டை உட்படுத்திய 468 போட்டிகளில் ஏறக்குறைய 10,000 போட்டியாளர்கள் பங்கு கொண்டனர். அதன் நிறைவு விழாவில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், ஸ்லாங்கோர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி, இதர பிரமுகர்களும் கலந்து கொண்டுள்ளனர். இவ்வேளை மாநில ராஜா முடா தங்கு ஆமீர் ஷா சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா 22 ஸ்லாங்கோர் சுக்மாவை நிறைவு செய்து வைப்பார். செயற்கை நுண்ணறிவு, AI, உயிர் சித்திரம், அனிமேஷன், இலக்கவியல் உள்ளடக்கம் போன்ற தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி நாட்டின் சமூக கலாச்சாரம், விழுமியங்கள், தார்மீக பண்புகளின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் கலாச்சார அடையாளத்திற்கும் இடையே நாடு அவற்றில் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்க முடியாது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். மாறாக வலுவான, போட்டித்தன்மை வாய்ந்த, அனைத்துலக தரத்திலான படைப்பாற்றல் துறையை உருவாக்க இந்த இரண்டையும் ஒருங்கிணைந்து பயன்படுத்த வேண்டுமென பிரதமர் குறிப்பிட்டார். இவ்வேளை நாட்டின் மேம்பாட்டிற்கு வழிகாட்டியாக விளங்கும் கிழக்கத்திய அணுகுமுறை பழமைவாத புரிதலை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டியதில்லை. மாறாக சமூக நெறிகள், விழுமியங்கள், கலாச்சாரத்தை பேணும் திறந்த மனப்போக்கை கொண்டிருக்க வேண்டுமென பிரதமர் குறிப்பிட்டார். இதனிடையே இளைய தலைமுறையினர் சுதந்திரமான, வெளிப்படையான சூழலை விரும்புகின்றனர் என்ற உண்மையை வளர்ச்சியடைந்து வரும் நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென டத்துஸ்ரீ அன்வார் சொன்னார். கட்டாய திரையிடல் திட்டத்தின் கீழ் வரும் உள்ளூர் திரைப்படங்களின் வசூல் 2024 பதிவான 125.28 மில்லியன் ரிங்கீட்டிலிருந்து 2025 253.31 மில்லியன் ரிங்கீட்டாக அதிகரித்துள்ளது. இது உள்ளூர் திரைப்படங்களுக்கான ரசிகர்களின் வரவேற்பில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுவதாக தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் வரையிலான வசூல் 111.83 மில்லியன் ரிங்கிட் என அவர் கூறினார். பிளட் பிரதர்ஸ், பரானாகா திரைப்படம் கட்டாய திரையிடல் திட்டத்தின் கீழ் 73.6 மில்லியன் ரிங்கிட் வருவாய் ஈட்டி அதிக வசூல் செய்த படமாக தெரிவு செய்யப்பட்டதுடன் 2025 பெருமைமிக்க சாதனையை பதிவு செய்திருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டின் முற்பாதியில் மலேசியா 21 மில்லியனுக்கும் மேற்பட்ட அந்நிய சுற்றுப்பயணிகளை ஈர்த்துள்ளது. மேற்காசிய அரசியல் பதற்றத்திற்கு மத்தியிலும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை 2.5% அதிகரித்துள்ளதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ தியோங் கிங் சிங் தெரிவித்தார். முதல் 6 நாட்டிற்கான 4,111 விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் COVID-19 பெருந்தொற்று காலத்தின் மீட்சிக்கு பின் பதிவான மிக குறைவான விகிதம் இதுவாகும். ஐரோப்பா உட்பட மேற்காசியாவில் வருகையளிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை மிக மோசமான பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய சேவை பயிற்சி திட்டம் PLKN 3.0 அதன் பயிற்சியாளர்கள் மேம்பாட்டில் நேரியல் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன் செயல்திறன் பயிற்சிக்கு முன் 74.35% இருந்த சராசரி புள்ளி தற்போது 87.44% அதிகரித்துள்ளதாக தேசிய சேவை பயிற்சி துறை தலைமை இயக்குநர் மேஜர் ஜெனரல் டத்தோ மருசுகி மொக்தார் தெரிவித்தார். நாட்டுப்பற்று, விசுவாசம், ஒற்றுமை, சகிப்புத்தன்மை, ஒழுக்கம், மன உறுதி போன்ற கூறுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக அவர் சொன்னார். வெப்பமான வறண்ட வானிலையை தொடர்ந்து புகைமூட்ட அபாயத்தை கையாள்வதற்கும் மாநில காற்றின் தரத்தை உறுதி செய்வதற்கும் நெகிரிசம்பிலான் அரசாங்கம் கண்காணிப்பு உட்பட செயலாக்க நடவடிக்கைகளை மேம்படுத்துவதில் கடப்பாட்டினை வெளிப்படுத்தியுள்ளது. நீலாய் சிரம்பான் போர்டிக்சனில் காற்றுத்தர குறியீடு மிதமான அளவில் இருந்தாலும் திறந்த வழியில் எரியூட்டல் மேற்கொள்ளப்படும் பகுதிகளில் கண்காணிப்புகள் வலுப்படுத்தப்படும் என மாநில ஆட்சிமன்ற உறுப்பினர் முகமது ஃபைரூஸ் முகமது இசா தெரிவித்தார். நெகிரிசம்பிலான் சுற்றுச்சூழல் துறை, ஊராட்சி தரப்பினர், மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையினர் உட்பட தொடர்புடைய தரப்பினருடன் இணைந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். திரங்கானுவில் சாலை போக்குவரத்து துறை JPJ கடந்த 18 தொடங்கி 3 நடத்திய எல்லை கடந்த சோதனை நடவடிக்கையில் பரிசோதனை செய்யப்பட்ட 316 வாகனங்களில் 112 பல்வேறு குற்றங்களுக்காக அபராத கடிதங்கள் வெளியிடப்பட்டன. குவாந்தான் மற்றும் கமாமான் எல்லையில் நடத்தப்பட்ட அந்த சோதனை நடவடிக்கை அதிக சுமையை ஏற்றிச் செல்லும் வணிக வாகனங்களை இலக்காக கொண்டிருந்ததாக பஹாங் JPJ இயக்குநர் சயித் அஹமத் கைருல் அன்வார் அலாயா தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் சர்ச்சைக்குரிய இமயமலை எல்லை குறித்து பேச்சு நடத்துவதற்காக இந்தியாவின் உயர்நிலை பாதுகாப்பு அதிகாரி திங்கட்கிழமை பெய்ஜிங் வந்தடைந்தார். இவ்வேளை அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் அதிபர் ஜீ ஜின்பிங் கலந்து கொள்வார் என புதுடில்லி எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீயுடன் பேச்சு நடத்துவார் என இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா கடல் வழி முற்றுகையை அறிவித்ததைத் தொடர்ந்து ஹேமனின் ஹுத்தி கிளர்ச்சியாளர்கள் அந்நாட்டின் கப்பல் போக்குவரத்தை குறிவைத்து வரும் நிலையில் சவுதி அரேபிய செங்கடல் பகுதியில் எண்ணெய் கப்பல் ஒன்று ஏவுகணையால் தாக்கப்பட்டது. ஏவுகணை தாக்குதலினால் அக்கப்பல் தீப்பிடித்ததாக பிரிட்டிஷ் கடல்சார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அக்கப்பலின் முதன்மை தளம் குறிவைக்கப்பட்டதாக அந்நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் சுற்றுச்சூழல் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைன் அதன் வான் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் மேலும் 6.1 பில்லியன் யூரோ மதிப்பிலான ராணுவ உதவியை அங்கீகரித்துள்ளது. ராணுவ ஆதரவை அதிகரிப்பது குறித்து யுக்ரைனுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் இடையே திங்களன்று நடைபெறும் பேச்சுக்களுக்கு முன்னதாக ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா ஒண்டர்லேயன் இந்த அறிவிப்பினை வெளியிட்டார். யுக்ரைனின் சுதந்திர நாளின் போது அந்நாட்டிற்கு தேவைப்படும் வான் மற்றும் ஏவுகணை தற்காப்பு அமைப்புகள், வெடிமருந்துகள், ராடார்களுக்காக 6.1 பில்லியன் யூரோ நிதியை இன்று அங்கீகரித்ததாக உர்சுலா குறிப்பிட்டார். அர்மேனியா கூடிய விரைவில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பியம் பெறும் நடைமுறையை முன்னெடுக்க ஆர்வம் கொண்டிருப்பதாக பிரதமர் நிகோல் பஷின்யான் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது குறித்த சாத்தியமான பொது வாக்கெடுப்பிற்கான செயல் திட்டத்தை தயாரிப்பதற்கு முன்னர் அர்மேனியா முறையான உறுப்பினர் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றார் அவர். அந்நாட்டின் தலைநகர் எரவானில் அமைந்துள்ள நாடாளுமன்றத்தில் 2026-2031 அரசாங்க திட்டம் தொடர்பான தாக்கலின் போது பஷீர்ஞான் பேசினார். விளையாட்டு பூப்பந்து. நாட்டின் முதன்மை ஆடவர் இரட்டையர் ஏரன்சியா சூ ஹுயிக் மீண்டும் இணைவார்களா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியா புதுடில்லியில் நடைபெற்ற உலக வெற்றியாளர் போட்டியின் இறுதிச் சுற்றில் சீனாவின் லியாங் வேகெங் வாங்சாங் இணையினரிடம் தேசிய இணையினர் வெற்றியை தவறவிட்டதைத் தொடர்ந்து இக்கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஏரன்சியா சூ ஹுயிக் 2 நிலையில் ஆட்டத்தை நிறைவு செய்தனர். இந்நிலையில் இவ்விணையினர் மீண்டும் இணைந்து விளையாடுவது குறித்த முடிவு ஆண்டு இறுதியில் எடுக்கப்படும் என தேசிய ஆடவர் இரட்டையர் பயிற்றுநர் எரி இமான் பேர்காடி கூறினார். படைப்பாற்றல் தொழில்துறை தொழில்நுட்ப வளர்ச்சியையும் கலாச்சார அடையாளத்தையும் ஒருங்கே கொண்டுள்ளது. பிஎல்கேஎன் திட்டம் பயிற்சியாளர்கள் மேம்பாட்டில் நேரியல் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1965 இன்றைய நாளில் கோலாலம்பூரில் தேசிய திரைப்படத்துறை பிலிம் நகர மலேசியாவின் ஒளிப்பதிவு அரங்கை பேரரசர் துவான்கு ஷேட் புத்ரா ஷேட் ஹசன் ஜமாலுல்லாயில் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். மலேசிய ஒளிப்பதிவு துறையின் தரத்தை மற்ற நாடுகளுக்கு இணையாக மேம்படுத்தும் நோக்கில் 4.1 மில்லியன் வெள்ளி செலவில் இந்த ஒளிப்பதிவு அரங்கம் அமைக்கப்பட்டது. இந்த அரங்கம் படப்பிடிப்பு தளம், ஆய்வகம், படத்தொகுப்பு, ஒளிப்பதிவு பிரிவு போன்ற நவீன வசதிகளை கொண்டிருந்தது. இந்த அரங்கின் படப்பிடிப்பு தளத்தில் 35mm ஸ்டுடியோ மிச்சல் பியான்சி கேமரா, 2 35mm அரிஃபிளாக்ஸ் கேமராக்கள் என 3 நகரும் படப்பிடிப்பு கருவிகள் இருந்தன. மேலும் இங்குள்ள ஆய்வகம் 35mm 16mm திரைப்பட சுருள்களை கழுவும் முழுமையான சாதனங்களை கொண்டிருந்தது. இங்கு பயன்படுத்தப்பட்ட அரிஃபிளாக்ஸ் இயந்திரம் 35mm திரைப்பட சுருள்களை நிமிடத்துக்கு 120 அடி வேகத்தில் கழுவும் ஆற்றலை கொண்டிருந்தது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல்
2: நேர்களை இனி தொடர்ந்து இடம்பெறுவது மிலாது நபி சிறப்பு நிகழ்ச்சி நபி நேசம்.
3: மிலாது நபி சிறப்பு நிகழ்ச்சி நபி நேசம் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நேயர்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாகுக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன் உலகை படைத்து அதில் தன்னுடைய சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்து அவர்களின் நேர்வழிக்காக பல்லாயிரக்கணக்கான நபிமார்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தான். அவர்களுக்கு முத்திரையாக இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமைப்படுத்திடும்படியான இஸ்லாமிய மார்க்கத்தையும் எல்லா வேதங்களின் சாரம்சத்தையும் உள்ளடக்கிய எல்லா காலங்களிலும் பொருந்தும்படியான திருக்குர்ஆனையும் கொடுத்து கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முழு மனித சமுதாயத்திற்கும் நபியாக அனுப்பி வைத்து பேருபகாரம் செய்துள்ளான். எல்லா நபிமார்களையும் நேசிப்பது அவசியம் கட்டாயம் என்றாலும், நபிமார்களின் தலைவரும் நமது நேர்வழிக்காக அனுப்பி வைக்கப்பட்டவருமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது நமது ஈமானின் ஒரு பகுதியாகும். நாம் ஈமான் கொள்ளக்கூடிய கலிமாவிலும் கூட அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நாம் ஈமான் கொள்வதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொள்வது கட்டாய கடமையாக இருக்கின்றது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்தவர்களாக இருக்கின்றோம். நாம் மட்டுமல்ல, எல்லா நபிமார்களும் தங்களது காலத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பி வைக்கப்பட்டால் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ்வால் வாக்குறுதி வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பது இஸ்லாத்தின் அடிப்படையாகும். நமக்கு நேர்வழி காட்டியதும் நம்மீது அவர்கள் கொண்ட கருணை மற்றும் அல்லாஹ்வின் கட்டளை ஆகியவற்றிற்காக அவர்களை நம் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை நேசிப்பதை பற்றி சொல்லும் போது தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான், குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்கும்ல்லாஹ் வயகுஃபிர் லக்கும் ஸுனூபக்கும் வல்லாஹு கஃபூரு ரஹீம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு இருக்குமேயானால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். என்னை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பாளனாக மகா கருணையாளனாக இருக்கின்றான் என்பதாக அல் குர்ஆன் 3:31 அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் போது மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அடைவதற்கு இந்த நபியை பின்பற்றுவதை தவிர அல்லாஹ்விடத்திலே வேறு வழி உங்களுக்கு இல்லை என்பதாக. ஆக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது இஸ்லாத்தின் முக்கிய ஒரு கடமையாக அம்சமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். காரணம் ஏன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட போது அந்த மக்காவுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், அய்யாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்திலே அந்த மக்கள் இருந்தார்கள். அநியாயம் செய்யக்கூடியவர்களாக, கொடுமைகள் நடத்தாட்டக்கூடியவர்களாக, எந்த அளவுக்கு அவர்கள் விரோதிகளாக இருந்தார்கள், காலம் காலம் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கிடையிலே வந்து அவர்கள் நல்லொழுக்கங்களை அவர்கள் அந்த மக்களுக்கு போதித்தார்கள். இன்னமா புயஸ்து நீ உத்தம் இமம் அகாரிமுல் அஹ்லாக், நட்பண்புகளை நிறைவுபடுத்துவதற்காகவே நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று அந்த நபி சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே அதை செய்தும் காட்டினார்கள். அந்த எதிரிகளாக இருந்த மக்களை ஒன்றுபடுத்தினார்கள், மூட நம்பிக்கையில் இருந்த மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்தினார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே நரகத்தின் விளிம்பிலே இருந்த மக்களை சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றினார்கள். அப்படிப்பட்ட நபியின் மீது நாம் நேசம் கொள்வது நிச்சயமாக நம் மீது கடமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், லா யுமினு அஹலுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வலதிஹி வவாலிதிஹி வன்னாசி அஜ்மாயின் என்பதாக. உங்களில் ஒருவர் தன்னுடைய குழந்தையை விட, இன்னும் தன்னுடைய பெற்றோரை விட, இன்னும் அனைத்து மக்களை காட்டிலும் என்னை பிரியப்படுகின்றவரை அவர்கள் முழுமையான மூமீனாக மாட்டார்கள் என்பதாக. இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது, அவருடைய சமுதாய மக்களின் மீது மிக அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய சமுதாய மக்களுக்கு ஏதாவது துன்பம், வருத்தப்படக்கூடிய செயல் நிகழ்ந்துவிடும் என்று சொன்னால் அது அவர்களுக்கு வருத்தமாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபியை பற்றி சொல்லும் போது திருமறை அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனீத்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். மூமீன்களே, நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். நீங்கள் துன்பத்துக்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக வருத்தத்தை கொடுக்கிறது. அன்றியும் உங்கள் நன்மைகளையே அவர் பெரிதும் விரும்புகிறார். இன்னும் மூமீன்கள் மீது மிக கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கின்றார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே நபி அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்காக வருந்தக்கூடியவராக இருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய அந்த செயல்பாட்டை இங்கே விவரித்து காட்டுகின்றான். நல்லது நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: அன்பிற்குரிய நேயர்களே, அதாவது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு கவலை கொண்டுள்ளார்கள், வருத்தப்படக்கூடியவர்களாக மனம் உள்ளம் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பத்ருடைய யுத்தத்திலே கைதிகளாக நிறைய மக்களை பிடித்து கொண்டு வருகின்றார்கள். இஸ்லாத்தின் போர்கள் எல்லாமே பெரும்பாலுமே தற்காப்பு போர்களாகத்தான் இருந்தது. எதிரிகள் வந்து சண்டை கொடுப்பார்கள், தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக போர் செய்த போர்களிலே இந்த பத்ர் யுத்தம் என்பது இஸ்லாத்தின் முதல் யுத்தம். அதுல நிறைய கைதிகளை பிடிச்சிட்டு வராங்க, மஸ்ஜித் நபியுடைய தூண்களிலே கட்டி வைக்கிறாங்க. அப்ப அந்த கைதிகள் முணங்கக்கூடிய சத்தம் கேட்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து பாக்குறாங்க, அந்த கைதிகளுடைய கட்டுக்கள் இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கின்றது. ஏன்னா கைதி என்று சொன்னா எங்க தப்பித்து போய்விடுவார் என்பதற்காக இறுக்கித்தான் கட்டியிருப்பாங்க. அந்த வேதனையின் காரணமாக அவர்கள் முணங்கக்கூடிய சத்தத்தை கேட்டதுமே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை அழைத்து சொல்றாங்க, அந்த கைதிகளுடைய கட்டுக்களை லேசாக்கி விடுங்க, அவர்கள் சிரமப்படுவது வேதனைப்படுவது எனக்கு வேதனையாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருண் குணம் கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். அந்த கைதிகளிலே வந்து ஒரு பெண்மணி இருக்கின்றார்கள். ஒரு பெண்மணி ஒரு குழந்தையும் அதில் பிடிபட்டு வராங்க. அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறார்கள். எப்படின்னு சொன்னா தன்னுடைய முதுக வளர்ச்சி வெயில் படாம தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவதை பார்த்து அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லுந்தா இந்த தாய் பாத்தீங்களா எவ்வளவு பாசத்தோட இருக்கிற அந்த பிள்ளையின் மீது அப்படின்னு சொல்லும் போது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ள ரப்பாக இருக்கின்றான் என்று சொன்னாங்க. அது சொல்லி முடிஞ்ச பிறகு அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் வந்து ஹாத்திமுத் தைர் என்று சொல்லக்கூடியவருடைய மகளாக இருக்கிறேன். என்னுடைய தந்தை வந்து கொடை வள்ளல், சிறந்த நட்பண்பாளராக இருந்திருக்கின்றார், அவரின் காரணமாக என்னை விடுதலை செய்யுங்க அப்படின்னு கேட்ட போது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை விடுதலை செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். இந்த ஹாத்திமுத் தைர் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள், இருப்பதை கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட வள்ளலாக நற்குணம் கொண்டவர்களாக இருந்ததின் காரணமாக மாநபி அவர்கள் அந்த பெண்மணியை விடுதலை செய்தார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட நற்குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயம் முழுமைக்கும் ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடும் போது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று குறிப்பிடுகின்றான். நிச்சயமாக அல்லாவின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்பதாக. ஆக அந்த நபியின் மீது நாம் அன்பு கொள்வது, பாசம் வைப்பது என்பது நம்ம எந்த அளவுக்கு கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இன்றைக்கு நமக்கு ஒருத்தர் உபகாரம் செய்துவிட்டார் என்று சொன்னால் என்ன செய்வோம், அவரை என்றளவும் நினைத்து கொண்டே இருப்போம். இந்த மனிதர் நமக்கு உதவி செய்தாரே என்று நன்றி பாராட்டக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அதே போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த உலகத்திலே நேர்வழி காட்டியது மட்டுமல்லாமல் மறுமையிலே சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான வழிகாட்டியாகவும் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபிக்கு நாம் நிச்சயமாக நேசம் கொள்வது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நாம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்பதற்கும் கூட நாம் ஆதரவு வைத்தவர்களாக இருக்க வேண்டும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லும் போது ராபியா பின் காப் அல் அஸ்லாமி ரதியுல்லா அந்த சஹாபி அவங்க வந்துட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஹிதுமத்து செய்யக்கூடிய சஹாபியாக இருந்தாங்க. ஒரு இரவுல வந்து தஹஜ்ஜத்துக்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதவி செய்வதற்காக கதவை திறக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த சஹாபி வெளியே நிக்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி இடத்துல ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இந்த நேரத்துல இங்க நிக்கிற அப்படின்னு கேட்கும் போது உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு கேக்குறாங்க. நாமளா இருந்தா என்ன செய்வோம், ஏதாவது கேட்போம், உலகத்துல ஏதாவது தேவைகளை பத்தி கேட்போம். ஆனா அந்த சஹாபி சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ், நான் சொர்க்கத்துல உங்களோட இருக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் திரும்ப கேக்குறாங்க, வேற ஏதாவது கேள் அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னோட கோரிக்கையை நிறைவேற்ற அதற்கு எனக்கு உதவியாக நீ அதிகமாக சுஜூத சஜ்ஜதா செய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றத பார்க்கிறோம். ஆக சஹாபாக்கள் வந்து நபிகளாரின் மீது அன்பு வைத்து இந்த உலகத்துல மட்டும் அவர்களோடு நெருங்கி இருக்கணும்னு நினைக்கல, சொர்க்கத்திலும் அவரோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில நாமும் சொர்க்கத்துல நபியோடு இருக்க வேண்டும் என்ற அந்த உறுதிமானம் நம்மிடத்துல இருக்க வேண்டும். அதற்காக மாநபி அவர்கள் சொன்ன மாதிரி சுஜூதுகளை அதிகப்படுத்தணும்னு சொன்ன மாதிரி நாம் 5 நேர தொழுகைகளை நாம் முறையாக தொழ வேண்டும். அந்த தொழுகையிலே நாம் அதிகமாக சுஜூத் செய்வோம். அதற்கடுத்த சுன்னத்தான நபிலான தொழுகைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தொழும் போது இப்படி நாம் செய்யக்கூடிய செயல்பாடின் காரணமாக மறுமையிலே நபிகளாரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு மறுமையிலே நமக்கு ஷஃபாத் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆக அந்த ஷஃபாத்தை பெறுவதற்காகவும் நாம் என்ன செய்யணும், அதிகமாக நாம் செலவாத்து ஓத வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமாக நாம் செலவாத்து சொல்ல வேண்டும். செலவாத்து அதிகமாக சொல்வதன் மூலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பை நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருப்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே படிக்க வேண்டும். இன்னைக்கு எதையதையோ படிச்சுட்டு இருக்கோம், எதையதையோ பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனா ரசூலுடைய காலத்தில் நடந்த சம்பவங்களை பார்த்தோம்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எந்த கஷ்டப்பட்டாங்க, எப்படியெல்லாம் இருந்தாங்க, ஏழைகளோடு இருந்தாங்க, துவா எப்படியெல்லாம் செய்தார்கள், எப்படி தொழுதார்கள், எப்படி அமல் செய்தார்கள் என்ற அந்த வாழ்க்கை புத்தகத்தை நாம் படிக்கும் போது அதன் மூலமாக நாம் அவர்களை அறிந்து அமல் செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. அடுத்து அவருடைய வாழ்க்கையிலே அவர்களை எடுத்து நடத்தக்கூடிய செயல்பாடுகள் சுன்னத் என்று சொல்றோம். இந்த சுன்னத்துக்களை வந்தான என்னென்ன சுன்னத்துக்கள் இருக்கு என்பதை முழுமையாக நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சுன்னத்தான வழிமுறைகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன், அந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் பற்றி பிடிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல் குர்ஆன், மற்றொன்று என்னுடைய வழிமுறை என்று சொன்னார்கள். ஆக அல் குர்ஆன் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. அதற்கு தெளிவாக ஹதீஸ்கள் இருக்கின்றன, மாணவி அவருடைய ஹதீஸ்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அல் குர்ஆனுடைய வாழ்க்கையாக நம்மை மாற்றிக்கொண்டு மாணவி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி தந்த வழியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அவர்கள் மீது நேசம் கொண்டவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இந்த உலகத்திலும் வெற்றியாளர்கள், மறுமையிலும் நாம் வெற்றியாளர்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்று நடந்து அவனுடைய விளக்கல்களை வாழ்க்கையில் விளக்கி நடந்து கொண்டு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறைகளை அறிந்து கற்று அதன் அடிப்படையிலே வாழ்ந்து மடியக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேர்களே, இதுவரை உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள் வழங்கிய நபி நேசம் மீலாது நபி சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கி.
1: மீலாது நபி சிறப்பு நிகழ்ச்சிகள் நேர்களே, மீலாது நபியை முன்னிட்டு மின்னலஃபமில் செவ்வாய்க்கிழமை மாலை மணி 4:30 நேசம் வைக்க நேரம் இல்லை சிறப்பு நாடகம் இரவு மணி 9:15 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய மீலாது நபி சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
3: நேர்களே, இதுவரை இடம்பெற்றது மீலாது நபி சிறப்பு நிகழ்ச்சி நபி நேசம். மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
1: இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை

உன்னிகிருஷ்ணன் பொம்பி ஜெயஸ்ரீ கொண்டு வந்த பாடல் அது நேரம் இப்போது 2:40 சரி, இன்றைக்கு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நாம வந்து ஒரு தலைப்பு உங்களுக்கு கொடுக்க போறோம். ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம், அந்த தலைப்பு சார்ந்து நீங்க அழைத்து பேச போறீங்க. நீங்க அழைத்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க, கருத்து கூட இல்லை, உங்கள் அனுபவங்களை நீங்க சொல்ல போறீங்க. என்னன்னா, சில சமயங்களில் நாம் எதிர்பாராமல் சில விஷயங்கள் நடந்திருக்கும். அது வந்து கொஞ்சம் அவமானத்தை கொடுத்துருக்கும், சில சமயங்களில் அது வந்து கொஞ்சம் நகைச்சுவையாகவும் நடந்திருக்கும். நம்ம வந்து இந்த ஒரு நபருக்கு இந்த குறுஞ்செய்தி அனுப்பக்கூடாதுன்னு நினச்சி பார்த்தா அந்த நபருக்கு தான் அனுப்பி வச்சுருப்போம். சரி, அது ஒன்று. இல்லை பொது இடங்களில் யாரோ யாருக்கோ யாரையோ பார்த்து கையை சச்சிருப்பாங்க, யாருக்கிட்டையோ பேசியிருப்பாங்க, அங்கேருந்து சிரிச்சிருப்பாங்க. நாம் ஏதோ நம்மக்கிட்ட தான் பேசுகிறாங்களோ அப்படின்னு நினச்சி நாம் இங்கேருந்து வேகமாக கையை சச்சிருப்போம். அதுக்கப்புறம் சரி தெரியல அப்படின்னாலும் கூட அவங்க யாரும் தெரியல, இருந்தாலும் கை சிக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் பார்த்தா நமக்கு இல்லைங்க, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் யாரோ பக்கத்தில் இருக்கிறவங்க கைபேசியில் பேசும்போது நம்மக்கிட்ட தான் பேசுகிறாங்களோ நினச்சி நம்ம பதில் சொல்லியிருப்போம் ஆனால் நம்மக்கிட்ட அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சில சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருந்தா, நகைச்சுவையான சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருந்தா நீங்கள் எங்களுக்கு அழைத்து சொல்லலாம். 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு அந்த கதைகளை கேட்க நாங்கள் காத்திருக்கோம். அதுக்கப்புறம் 11:00 செய்திகளுக்கு பிறகு பழம் பாடல்கள் இடம்பெற போகுது. டிக்டாக் நேரலையில் நம்ம இணைந்திருக்க போகிறோம். நீங்கள் டிக்டாக்ல வந்து என்ன பாடல் வேணும் அப்படின்னு கேட்க போறீங்க. நீங்கள் கேட்கும் அந்த பாடல்களை நாங்கள் இங்கிருந்து உங்களுக்காக வழங்க போகிறோம். இது காற்றின் மொழி.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

அனன்யா பாத் குரலில் அந்த பாடலை நாம கேட்டிருந்தோம். இன்னும் நீங்க பயணத்துல இருந்தீங்கன்னா இன்னும் வீடு போய் சேரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாலை நெரிசலா இருக்கு அப்படின்னு சொன்னா, பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க. உங்களுடைய நலனில் எங்களுக்கு நிறையவே அக்கறை இருக்கு. இன்றைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், நாளைக்கு அது தீர்ந்து போகும். ஆனா அந்த மனசுல உள்ள கவலை அப்படிங்கிறது அதான் சொல்றோமே, நீண்ட நாள் நிலைத்திருக்க கூடியதெல்லாம் இல்லை. மகிழ்ச்சியும் அந்த கவலையும் எப்போதுமே மாறி மாறி வரக்கூடியது தான். அதனால ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காம எப்படி உங்க மனசை நீங்க மகிழ்ச்சியா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க யோசிச்சு பார்த்து உங்களுக்கு நீங்களே நமக்கு நாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மகிழ்ச்சி படுத்திக்கணும். அவ்வளவுதாங்க. நமக்கானவர்கள் நிச்சயமா இந்த பூமியில் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட மனசை விட்டு பேசுங்க. எல்லாம் சரியாகும், எல்லாம் சரியா நடக்கும். சரி, தொடர்ந்து ஒடித் நாராயண் அல்கயக்னி குரலில் ஒரு இந்தி பாடலை உங்களுக்காக நாங்க கொடுக்கிறோம். அதனை தொடர்ந்து ஒரு உள்ளூர் பாடலும் இருக்கு ரகு குரலில், கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். நபிகள் நாயகத்தின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளவும் தங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீவாமி ஃபடில் அறிவுறுத்தினார். நபிகள் வலியுறுத்திய பண்பு நலன்களை முஸ்லீம்கள் தொடர்ந்து வாழ்க்கையின் வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் என அவர் நினைவுறுத்தினார். தன்னார்வ விவேக பேசி காவர் சுற்று VSP செயலி. பண்டிகை காலங்களில் வெளியூர் செல்பவர்களின் வீடுகள் குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதற்கான வழிமுறை மட்டுமன்று மாறாக குற்றச்செயல்கள் அல்லது சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் குறித்து தகவல் தெரிவிக்கவும் பொதுமக்கள் அதனை பயன்படுத்தலாம். காவல்துறைக்கு தகவல்களை விரைவாக வழங்குவதற்கு பொதுமக்கள் VSP-யில் பதிவு செய்வதோடு அதனை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுவதாக புக்கிட் அமன் குற்றத்தடுப்பு சமூக பாதுகாப்புத்துறை இயக்குநர் டத்தோனூர் இசாம் நோர்டின் தெரிவித்தார். பர்லிஸ் கடா சரவா சபா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் நள்ளிரவு வரை இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா கணித்துள்ளது. பர்லிஸ் மாநிலம் முழுவதும் உள்ள பகுதிகள் கடாவில் லங்காவி குபாங் பசு கோத்தாஸ்தா ஆகியவை அதிலடங்கும். சரவாக்கில் மூக்கா காபிட் மீரி லிம்பாங் ஆகியவற்றிலும் கனமழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சபாவில் சிபிதாங் தெனோம் மற்றும் சண்டகானில் இதே நிலை ஏற்படும். தென் தாய்லாந்து நராத்திவாட் பட்டானி உட்பட யாலா மாநிலங்களில் நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதலை தொடர்ந்து அச்செயலில் ஈடுபட்டவர்களை அடையாளம் காணும் பணியில் செயலாக்க தரப்பினர் ஈடுபட்டுள்ளனர். அங்குள்ள சூழ்நிலையை அணுக்கமாக கண்காணிக்கும்படி பிரதமர் அனுதின் சந்திராகோல் பாதுகாப்பு நிறுவனத்தினருக்கு பணித்துள்ளார். விளையாட்டு 2026 ஆசிய போட்டி. ஜப்பான் ஐச்சி நகோயாவில் நடைபெறும் இப்போட்டியில் சிறந்த 4 இடங்களை எட்ட வேண்டும் என்ற இலக்கினை தேசிய மகளிர் ஹாக்கி அணியினர் நிர்ணயித்துள்ளனர். ஏ குழு நிலையில் சீனா தென்கொரியா கஜகஸ்தான் தைவான் வங்காளதேசத்துடன் இடம்பெற்றுள்ள தேசிய அணி கடும் சவாலை எதிர்நோக்கும் என தலைமை பயிற்றுநர் CR குமார் தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனுன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நாம காற்றின் மொழியில் இணைகின்றோம். நாம முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தோம், 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்க எங்களுக்கு அழைத்து பேசலாம், உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கோம் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். முதல்ல தலைப்பை கேட்காதவங்க முதல்ல நம்ம சொல்லிட்டோம், இருந்தாலும் அந்த தலைப்பு நீங்க கேட்கல அப்படின்னு சொன்னா இப்ப மீண்டும் மறுபடியும் சொல்றோங்க. என்னன்னா ஏதாவது ஒரு சூழல்ல நம்ம வந்து அந்த நேரத்துக்கு நம்ம வந்து அவமானப்பட்ட மாதிரி தான் இருந்திருக்கும், ஆனா இப்போ அதை நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நகைச்சுவைக்கும், இப்படிக்கும் நடந்திருக்கா அப்படின்னு நினைக்க தோணும். ஒரு உதாரணம் என்னன்னா யாரோ ஒரு நபருக்கு அனுப்ப வேண்டிய குறுஞ்செய்தியை இன்னொரு நபருக்கு அனுப்பி வச்சிருப்போம், இல்லைனா இவங்களுக்கு தான் தெரியக்கூடாதுன்னு நம்ம நினைச்சிருப்போம். இப்போ முத்துன்னு வச்சுக்கோங்களேன், முத்துவுக்கு தான் அந்த செய்தி போய் சேரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சு முத்து அந்த பெயர் வந்து நம்ம மனசுல பதிஞ்சிருச்சு பாருங்க, முத்துவுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேற ஒரு நபருக்கு எழுதி அதை அனுப்ப நினைக்கும் போது முத்துன்னு தான் பதிஞ்சிருக்குல்ல, ஆக முத்துவுக்கே அதை அனுப்பி வச்சிருது. இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்புறம் பொதுவில் வெளியில் இருக்கும்போது யாரோ ஒரு நபர் கை காட்டி அவங்க யாருக்கோ கை காட்டி நாம வந்து நம்மளை தான் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு சொல்லி நாம இங்கிருந்து கையசைச்சு அந்த மாதிரி, அப்புறம் வேற என்ன சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருந்துச்சுன்னா நீங்க இப்போ எங்களுக்கு அழைத்த அந்த சுவாரஸ்யமான அந்த நகைச்சுவையான இப்போ நினைச்சு பார்த்தா இப்படி நடந்திருக்கு, இப்படி கொஞ்சம் அவமானமா போயிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதை நீங்க எங்ககிட்ட அழைத்து பகிர்ந்துக்கலாங்க. நாங்க கேட்க ரொம்ப அவளா காத்திருக்கோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 4 4 7 6 8

0: நாட்டின் மொழியில நம்ம சந்திக்கிறோம். இரவு 10 மணிக்கு மேல ஒரு தலைப்பு இருக்கு. நேர்கள் நீங்க அழைத்து பேசலாம் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். நீங்களும் அழைத்திருக்கீங்க அழைப்புல. இப்போ வந்து அபிராமி இருக்காங்க. வணக்கம் அபிராமி.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க அபிராமி, நம்ம கேட்ட மாதிரி இந்த பொதுவுல நம்ம வந்து அது அவமானம்னு சொல்ல முடியாது, ஆனா ஏன்டா இப்படி நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் முதல்ல நாங்க சொல்லியிருந்த மாதிரி தவறுதலா யாருக்காவது குறுஞ்செய்தி அனுப்பியிருப்போம், அவங்களுக்கு அனுப்பக்கூடாது, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு தகவல் தெரியக்கூடாது, இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஆனா அவங்களுக்கே நம்ம அனுப்பி வச்சிருப்போம். அந்த மாதிரி இல்லைன்னா பொது இடங்கள்ல யாரோ ஒருத்தர் யாருக்கோ கை காட்டியது, நம்ம யாரோ கை காட்டிட்டாங்களோ, நம்ம கிட்ட தான் பேசினாங்களோன்னு நினைச்சு நாம இங்க இருந்து கை அசைத்து சிரிக்கிறது, அப்புறம் பார்க்கும் போது இல்லைங்க நமக்கு இல்லைங்க அது நம்ம பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு தெரியும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில என்ன அபிராமி நடந்திருக்கு சொல்லுங்க கேக்கலாம்.
1: இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த குறுஞ்செய்தி குறிப்பா வாட்ஸ்அப் மெசேஜ்ல இருந்து நடந்திருக்கு. ஆனா இது தனிப்பட்ட ஒரு நபருக்குன்னு இல்ல, இது வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் பல பேரு படிக்கிற அளவுக்கு நடந்திருக்கு. அது கொஞ்சம் அவமானமா தான் இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, இது வந்துட்டு நான் கல்லூரியில வந்து படிக்கும் போது இந்த மாதிரி நாங்க குரூப் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம் இல்லையா.
0: சரி,
1: அப்ப நாங்க எல்லாமே வந்துட்டு பெண்கள் அந்த குரூப்ல வந்துட்டு நாங்க எப்பவும் யாரையும் வெளியாட்களை சேர்த்துக்க மாட்டோம், எங்க கூட்டாளி கூடயே இருப்போம். அப்ப அந்த பட்சத்துல வந்துட்டு ஒரு பையன்ட்டு இருந்தது வந்துட்டு மெசேஜ் வந்துச்சு, எங்களோட கிளாஸ்மேட் தான், ஆனா அந்த பையன் வந்துட்டு சரியா வேலை செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி வெளியே பேசிக்குவாங்க. அந்த மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு உங்க குழுல நாங்க சேர்ந்துக்கிறோம், சார் தான் உங்களை குழுல சேர்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தனிப்பட்ட முறையில மெசேஜ் செஞ்சிருந்தாரு. சோ அப்ப அது வந்துட்டு அந்த மெசேஜ் நான் அப்படி என்னோட குழு உறுப்பினர்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் தெரிவிக்கணும். அந்த மெசேஜ் நான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அதுவும் ஆடிட்டா நான் கீழே வந்துட்டு போட்டேன், இந்த பையன் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன், குரூப்ல சேர்க்கிறதா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அப்படியே நான் மெயின் அந்த கிளாஸ் குரூப் ஒரு 100 பேர் இருக்கிற குரூப்ல அந்த குரூப்லயும் நான் அனுப்பிட்டேன்.
0: அதுல அவரும் இருக்காரு,
1: அவரும் இருக்காரு, அந்த மீறி 99 பேரும் இருக்காங்க.
0: கடவுளே என்ன பண்ணீங்க அபிராமி.
1: அந்த மெசேஜ் வந்து போயிருச்சு, பதி வேற்றம் ஆயிடுச்சு. அது ஒரு நல்லவேளை நான் வந்துட்டு டிலீட் ஏன்னா சில சமயத்துல நம்ம அவசியத்துல தட்டிடுவோம், அது தட்டினா மத்தவங்களுக்கு
0: இருக்கோம்
1: தட்டிட்டா. அப்புறம் அதை டிலீட் பண்ணிட்டாலே என்னோட சில நண்பர்கள் சேர்ந்து அப்பயும் மெசேஜ் வந்துச்சு, அபி நீ பண்ணது ரொம்ப ரொம்ப ஃபனியா இருந்துச்சு, நான் அந்த மெசேஜ் படிச்சுட்டேன் அப்படின்னு.
0: ஆனா சிலர் இருக்காங்க, நம்ம அதை அழைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க படிச்சிருப்பாங்க, அவ்வளவு சீக்கிரமா படிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த நபர் சம்பந்தப்பட்ட அந்த பையன் படிச்சாரா இல்லையா? இல்ல
1: அது படிச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. படிச்சிருந்தாலே நான் அவரை பத்தி தவறு அது சொல்ல சொல்லியிருந்தேன், எனக்கு பயமா இருக்கு இவரை சேர்த்துக்க அப்படின்னு. அதுல அவர் பேரும் இருந்துச்சு,
0: அது போதுமே. என்ன தவறா என்ன சேர்த்துக்க பயப்படுறாங்களே அப்படின்னு.
1: அதுக்கப்புறம் நல்லா கவனமா இருப்பீங்கல்ல
0: இந்த குறுஞ்செய்தி
1: குறுஞ்செய்தி மட்டும் இல்ல, சில சமயத்துல என் கைப்பட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப் பேரே நான் மாத்தி இருக்கேன். அப்ப பேரு மாத்தி நான் அது ரொம்ப நான் ரியலைஸே பண்ணாம யாரோ சொல்லிருக்காங்க, யாரோட தங்கச்சியோ தம்பி இந்த போனை பாய்ச்சி விளையாண்டுட்டு இருக்கிறது அப்படின்னு.
0: ஆனா அது விளையாட்டு இல்ல, தெரியாம நடந்திருக்கு. பாத்து அபிராமி, பாத்துக்கங்க, இனிமே இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நடக்க கூடாது. நன்றி, நன்றி அழைத்து பேசியதற்கு. நன்றி அபிராமி,
1: ரொம்ப நன்றி.

0: நாட்டின் மொழியில் இனிமையான பாடல்களை நாம கேட்டு ரசிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம், உங்களுக்கு வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு நகைச்சுவையான ஒரு சில சமயங்கள் என்ன இப்படி அவமானப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரியான சம்பவங்கள் இருந்தால் எங்களுக்கு அழைச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேயர்கள் அழைத்த வண்ணம் இருக்கீங்க. அழைப்பில் இருக்கும் இன்னொரு நேயரை நாம இப்போ சந்திக்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் நளினி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இங்க கமலி பேசுறேன்.
0: கமலி பேசுறீங்க, சொல்லுங்க கமலி. இந்த காதல் கோட்டை கமலியா நீங்க? அஜித் குமாரை பாத்துட்டீங்களா?
1: என்ன தேடிக்கிட்டு இருக்க?
0: தேடிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க கமலி, என்ன நடந்தது உங்க வாழ்க்கையில?
1: சரி, முத இந்த தலைப்பு கேட்டோன்னே சரி நமக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த சம்பவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கு எனக்கும்.
0: சொல்லியே ஆகணும்னு நினைச்சிட்டீங்க, சொல்லுங்க.
1: ஆமா, ஏன்னா இது ஒரு அசிங்கமா குமாரி அந்த வந்து ஒரு இதுலதான். என்ன சம்பவம்னா, இது நான் படிக்கிற காலத்துல படிக்கிறப்ப நம்ம இந்த பிரசன்டேஷன் செய்வோம்ல. அப்ப இந்த குழு பிரசன்டேஷன் செய்யறப்ப நாங்க வந்து குழு வாரியா எங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கணும். அப்ப ஒவ்வொரு ஆளும் எங்க பேர் பலகையோட நாங்க அறிமுகப்படுத்தும் போது என் மின்னுக்கு இருந்த என்னோட குழு மெம்பர் பேர் வந்து என் தோழி பேர் வந்து கிளேடிஸ், சைனீஸ். அவங்க கிளேடிஸ். சோ அவங்க அறிமுகப்படுத்திட்ட பிறகு நாம அவங்க அறிமுகப்படுத்தணும் என்னைய. அவங்க அறிமுகப்படுத்திட்ட பிறகு நான் என்ன
0: என்ன நடந்தது?
1: அமைதியா இருந்த 110 பேர் இருந்த ஒரு லெக்சர் ஹால் வந்து ஒரு குபீர்னு ஒரு திருப்பு. இதுல என்ன இன்னொரு சுவாரஸ்யம்னா, எங்க அவங்க கோர்ஸ் எடுத்த லெக்சர் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான லெக்சரர். எங்களுக்கு அவங்களோட பேப்பர் வந்து ரிப்பீட் பண்ணாம இருக்கிறது எங்களுக்கு ஒரு சாதனை.
0: அது பெரும் சாதனை பாருங்க, அது வேற இருக்கு.
1: அப்ப அன்னைக்கு நான் செஞ்ச அந்த ஒரு சிறு விஷயம் அவங்க
0: சேதாரத்திலயும் ஒரு சாதனை அவங்க மனசுல வேற இடம் பிடிச்சிருக்கீங்க. வேற
1: ஆமா, இன்னும் பாருங்க, வருஷம் கடந்தாலும் ஒண்ணு ஞாபகத்துல இருக்கு.
0: சரி, அந்த ஒரு தேர்வு அந்த ஒரு பாடத்துக்கு நல்ல புள்ளிகள் கிடைச்சதா இறுதியில?
1: நல்ல புள்ளிகள் கிடைச்சது. அவங்க ஒண்ணு ஞாபகம் வச்சிருப்பாங்க.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என் பேர் துர்கை.
0: துர்கை சொல்லுங்க. துர்கை, ஆரம்பமே சிரிக்கிறீங்க, என்னவோ கதை வச்சிருக்கீங்க போல.
1: அதாவது இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு எப்படி சொல்றது, நீங்க சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் அவமானப்படுற மாதிரி நடந்த ஒரு விஷயம் தான்.
0: அப்படிதான் போயிருக்கு அந்த பக்கம் தான்.
1: இந்த ஆனா இந்த தேதி வரைக்கும் அதை நினைச்சு பார்த்தா எனக்கே சிரிப்பு வரும். அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, நான் வந்து பிகாஸ் நான் ஒரு ஆசிரியர், நான் வந்து ஒரு லெக்சரர். இது நடந்தப்போ ஒரு 5-6 இயர்ஸ் அகோ இருக்கும். அந்த டைம்ல வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து டியூஷன் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தேன். சோ அது வந்து ஹோம் டியூஷன். நான் ஒரு வீட்டுக்கு போய் நான் அவருக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். நான் போயிருந்து அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த டைம்ல வந்து ஒரு நபர், அதாவது அவரோட மாமா, தாய் மாமா, அவர் வந்து வந்திருக்காரு வீட்டுக்கு. அவர் வந்து கிராஸ் பண்ணி இப்படி போகும்போது நான் வந்து அவரை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸ், அதாவது நான் வந்து அவர் வந்து ஆக்சுவலி என்னோட ஸ்கூல் சீனியர்னு நினைச்சு அவரை பார்த்து பல வருடம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சீனியர்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா எந்திரிச்சு நின்று போயிட்டு அவர்கிட்ட ஹாய் அண்ணே எப்படி இருக்கீங்க எப்படி அப்படின்னு நான் பாட்டுக்கு கதை அளந்து பேசிட்டேன். ஒரு 10-15 நிமிஷம் பேசி முடிச்ச பிற்பாடு அப்புறம் நான் வந்து இந்த நாங்க ஸ்கூல்ல படிச்ச கதைகள்ல நான் வந்து சில மெமரிஸ் நான் அவர்கிட்ட கேட்கும் போது அவரு, நான் அந்த ஸ்கூல்ல நான் படிக்கவே இல்லையே.
0: என்னங்க பண்ணாரு?
1: அதாவது நான் வந்து நார்மலா பேசினேன், கேட்டேன் வேலை எப்படி, நீங்க எங்க படிச்சீங்க, ஒரு வெறும் ஜெனரலான அவரோட வாழ்க்கை கதைகளை பத்தி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஸ்கூல் மெமரி ஸ்கூல்ல போனேன். அப்ப அந்த ஸ்கூல் மெமரி ஸ்கூல்ல போகும்போது என்ன நடந்துச்சுன்னா, அப்புறம் அவர் சொல்றாரு, நான் அந்த ஸ்கூல் படிக்கவே இல்லையா. அப்ப நான் கேட்டேன், உங்க பேரு வந்து சதீஷ் தானே அப்படின்னு. இல்லம்மா, என் பேரு சதீஷ் அப்படின்ட்டாரு. நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதாவது சில பேர் வந்து நம்ம உலகத்துல வந்து 7 பேர் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு. இவரோட முகஜாடம் வந்து எக்ஸாக்ட்லி இன்னமும் 2 பேர் லைக் அவரே தான் நினைச்சேன். நான் கூட ஒரு கருத்து, நீங்க ட்வின்ஸா போய் சொல்றீங்களா அப்படின்னு கூட கேட்டேன். அவரு சொன்னாரு, இல்லம்மா நான் இல்லம்மா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் இல்ல சொன்னா ரொம்ப சாரி, ஏன்னா அது நான் நீங்க அவரே நினைச்சு நான் உங்ககிட்ட வந்து படபடபடன்னு பேசிட்டேன், தெரிஞ்ச ஒரு அண்ணன் அப்படின்னு நினைச்சேன். அது கொஞ்சம் லைட்டா அவமானமா போயிருச்சு. ஆனா இருந்தாலும் அந்த நிமிஷத்தை இந்த தேதி வரைக்கும் நான் நினைச்சு பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வரும். ஏன்னா இது நடந்து எனக்கு கூட ஒரு 10 வருடங்கள் ஆக போகுது இருந்தாலும். ஆனா அவர் அந்த தேதியில இருந்து நான் அந்த பேசுனதுல இருந்து இப்ப அவர் எங்கிட்ட கமீன் இன்ன தேதி வரைக்கும் இன் டச்ல இருக்காரு. சோசியல் மீடியால க்ளோஸ் ஆதா
0: இருக்காரு. நல்ல ஒரு நட்பு கிடைச்சிருக்கு அதுல இருந்து.
1: ஆமா,
0: நன்றி நன்றி பகிர்ந்து கிட்டதுக்கு. நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ.

0: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: நான் தேவிகா பேசுறேன்.
1: தேவிகா, சொல்லுங்க. தேவிகா,
0: இப்போ போயிட்டு இருக்க டாபிக் பேச கால் பண்ண.
1: சொல்லுங்க, சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க, அதுக்குதான் காத்திருக்கோம்.
0: இல்ல, ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்றாங்க.
1: சரி.
0: கையில இவரு அவருக்குதான் கட்டுறாருன்னு நினைச்சுக்கிட்டு, ஆனா அந்த பர்சன் யாருன்னு இவருக்கு தெரியல. இவரு போய் அழகா கேட்டிருக்கலாம், இவரு போய் கொஞ்சம் தவறா கேட்க போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாயி, அப்புறம் மன்னிப்பு கேக்குற வரைக்கும் வந்து, அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இந்த பிரச்சனையை சரி சால்வ் பண்ணி வைப்போன்னு சொல்லிட்டு அவரும் பேசியிருக்காரு அந்த பர்சன் கிட்ட. அப்ப அந்த பர்சன் நியாயமா பேசும்போது அப்ப ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, உங்களுக்கு குழந்தை குட்டி இருக்கு, தேவையில்லாத பிரச்சனைகள் வேணா அழகா மன்னிப்பு கிட்டு இதை அழகா ஸ்மூத்தா முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நியாயமா பேசிருக்காரு ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் ஓகே, அவரும் மன்னிப்பு கேட்டாரு அந்த பர்சன் கிட்ட. லைக் அவங்க ரொம்ப ஹம்பலா தான் இருக்காங்க, பட் ஆனா இவரு வந்து அது வந்து ஹம்பலா முடிக்கிற பிளான்ல இல்ல. இருந்தாலுமே ஹஸ்பண்ட்

0: விட்டாரு சொல்லிட்டு இவரும் மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் ஹஸ்பண்டே கோச்சுக்கிட்டாரு. இவராலதான் ஹஸ்பண்டாலதான் அவரு மன்னிப்பு கேட்கற அளவுக்கு போயிட்டாரு. அப்ப ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் உங்க பிரச்சனை, ஏன்னா நான் ஒரு ஃப்ரெண்டா இருக்கோ, நான் அது எப்படி அழகா ஸ்மூஃபா முடிக்கணும்னு முடிச்சேன், இது ஒன்னும் இல்லாத பிரச்சனை, நீங்க பெருசு பண்ணி ஒன்னும் ஆக போறது இல்ல, உங்களுக்குதான் தேவையில்லாத பிரச்சனை, பெருசு பண்ணணும்னா இதுக்கப்புறம் நீங்களே இதை டீல் பண்ணிக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஹஸ்பண்டும் விலகிட்டாரு.
1: கை காட்டுனதுல வந்த பிரச்சனை பாருங்க, நல்ல வேலை கணவர் உள்ள புகுந்தாரு. நன்றிங்க, நன்றிங்க,
0: நன்றி நன்றி.

0: இன்றைக்கு காற்றின் மொழியில் 10 மணிக்கு மேல் நம்ம ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம். நம்ம நினைக்காத நேரத்துல திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கும்ல, அது அந்த நேரத்துல நடக்கும் போது நமக்கு வந்து அவமானமா கூட இருக்கலாம், ஆனா அதற்கு பிறகு அதை யோசிச்சு பார்க்கும் போது சிரிக்க தோணும், அது ஒரு நகைச்சுவையா இருக்கும். அந்த மாதிரியான சம்பவங்களை நேயர்கள் நமக்கு அழைத்து பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அழைப்பில் சரா இருக்காங்க, சராவோட பேசலாம். வணக்கம் சரா.
1: வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சம்பவம் நடந்திருக்கு?
1: ஓகே, நீங்க இந்த சம்பவத்தை சொல்லும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு இருக்கு. அப்ப வந்து ஃப்ரெண்டோட வந்து ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். அப்ப தீபா பேசிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தவங்க தூரத்துல இருந்து வந்து என்கிட்ட ஒரு கை கட்டினாங்க. அப்ப அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க வந்து ஒரு தமிழ்ல தான் நாங்க இருக்கோம், பட் அவங்க என்ன தெரியல போல இருக்கு, அவங்க ஞாபகத்துக்கு இல்ல போல. அப்ப அவங்க கை கட்டும் போது நானும் கை கட்டி அப்படி கை ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அவங்க கிட்ட நெருங்கி நெருங்க வர அப்ப நான் சொன்னேன், அப்புறம் எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு, ஆளையே பார்க்க முடியல, நம்ம தாமான் இல்ல அப்படின்னு சொன்னேன். அவங்க கொஞ்ச நேரத்தை ஷாக் ஆயிட்டாங்க, நானும் பேசுறாங்களோ அப்படின்னு மறக்கவே முடியாது.
0: சரி, உங்களுடைய தாமான் ஒரு தாமான் தான் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு பிறகாவது பேசுனீங்களா இல்லையா?
1: அப்புறம் ஒரு அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு வாரம் கழிச்ச கையோட நான் அவங்க என்ன பாத்துட்டாங்க. பாத்துட்டு கையோட அவங்க கேட்டாங்க என்ன, திருப்பி நீங்க தானே நீங்க ரெஸ்டாரண்ட்ல ஹாய் காமிச்சீங்க அப்படின்னு. ஆமா ஆமா, நான் தான்
0: அப்படின்னு.
1: அவ நான் சொன்னேன், உங்களுக்கு சரியா ஞாபகத்துக்கு இல்லையா அப்படின்னு. இல்ல சத்தியமா எனக்கு ஞாபகத்துக்கு இல்ல, நம்ம நீங்க என்ன பாத்துருக்கீங்க போல, பட் நான் உங்களை பாத்தது இல்ல தாமான்ல. அப்போ இப்பதான் இன்சிடென்ட் சடன்லியா பாக்கும் போதுதான் இப்ப எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க, சாரின்னு சொன்னாங்க.
0: ஓ சரிங்க, அப்ப மனசு குளிர்ந்துருக்கும் பாருங்க.
2: எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் சொல்லாமா இல்லையான்னு
0: தெரியல. முதல்ல பேர் சொல்வீங்களா?
2: நந்தா.
0: நந்தா, எங்க இருந்து நந்தா?
2: முடிச்சுட்டு போகும்போது பக்கத்துல என் வயசு நின்று இருந்துச்சு. திருப்பம் போகும்போது நான் சரி வயசு அணைச்சு அடிச்சு கூட்டி போறேன் வீட்டுக்கு. கொஞ்சம் தூரம் போன பிறகு மகனே என்ன
0: சில சமயங்கள்ல வெளியில பொருட்கள் வாங்க போகும்போது இந்த மாதிரி நடக்கும். தீபாவளி சமயம், இந்த நெரிசல் சமயத்துல
2: குடும்பத்தாரோட
0: வந்துட்டு வேற கை பிடிச்ச கதை கூட இருக்கும். தெரியாம

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்ல சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பார்த்தா?
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அரபிய வட்டாரத்தில் ஒரு புதிய நிர்வாகத்தை அமைப்பதில் நபிகள் நாயகம் கையாண்ட உத்தியை முன்மாதிரியாக கொண்டு மலேசியாவில் மாற்றத்தையும் சீர்திருத்தத்தையும் கொண்டு வர தொடர்ந்து பாடாற்றுவேன் என பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் சூளுரைத்துள்ளார். பன்னாட்டு அரசியல் பதற்றத்துக்கு மத்தியில் தென்கிழக்காசியாவில் பன்முக தன்மை கொண்ட நாட்டை உருவாக்குவது எளிதல்ல என பிரதமர் முகநூல் பதிவின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளார். மலேசிய தற்காப்பு படை APM தமது உறுப்பினர்களை உட்படுத்திய உயிரிழப்புகளை கடுமையாக கருதுவதோடு அவ்வப்போது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளில் அவர்களின் பாதுகாப்பையும் இடர் நிர்வாகத்தையும் தரமுயர்த்துவதில் வெளிப்படையான போக்கினை கடைபிடிக்க உள்ளதாக அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. உயிரிழந்த 39 வயது வீரர் 2010 தொடங்கி நச்சுத்தன்மை கொண்ட உயிரினங்களை கையாள்வதில் திறன் கொண்டவர் என APM கூறியுள்ளது. மலாய், ஆங்கிலம், சீனம், தமிழ் மொழிகளில் உரையாற்றி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் மலேசிய உலக அழகி தனுஷ்யா செட்டி. நேற்று நடைபெற்ற 8-8 சவாலில் கலந்து கொண்டு அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துகள் பலரின் பாராட்டை பெற்றுள்ளது. 26 வயதான அவர் வியட்நாமில் நடைபெறும் 73வது உலக அழகி போட்டியில் பங்கேற்றுள்ளார். இதில் உலக நாடுகளைச் சேர்ந்த 86 போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஸ்கிளாப் நீண்ட தூரம் பாயும் ஏவுகணைகளின் உற்பத்தி குறித்த தகவல்களை கியேவ் கழித்து அந்நாட்டின் அமைதியை பிரிட்டன் தடுத்து வருவதாக கிரெம்லின் கூறியுள்ளது. அந்த உற்பத்தி ஆலைகள் தரமுயர்த்தப்படும் என்ற அச்சுறுத்தலையும் அது வெளியிட்டுள்ளது. பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ஹாம் யுக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்ட போது அந்நாட்டிற்கு தொடர்ந்து ராணுவ ரீதியாக ஆதரவளிப்பதாக உறுதியளித்த நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பதற்றமான பன்னாட்டு உறவுகளின் பின்னணியில் மோஸ்கோவுடன் உரையாடலை தொடரும் நோக்கில் வத்திக்கன் மூத்த தூதர் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டார். யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து அந்நாட்டிற்கு வருகை தரும் வத்திக்கனின் உயர் அதிகாரியான பால் ரிச்சர்ட் கலக செவ்வாயன்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லோரஃபுடன் பேச்சு நடத்துவார். தெற்கு சூடானில் ஜோங்லே மாநிலத்தில் மறைந்திருந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 அமைதி காப்பாளர்கள் கொல்லப்பட்டதாக ஐநா தெரிவித்தது. மேலும் 7 காயமடைந்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

திங்கட்கிழமை மலரும் நினைவுகளில் நாம் சந்திக்கின்றோம். திங்கட்கிழமை அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து டிக்டாக் நேரலையில் இணைந்திருப்போம். இப்போது கூட நம்ம டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்கோம். அங்க நீங்க வந்து உங்க விருப்ப பாடல் என்ன அப்படிங்கறத பதிவு செய்யலாம். உங்க விருப்ப பாடலை நீங்க சொன்ன பிறகு அதை தேடி எடுத்து உங்களுக்கு வழங்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஆக இன்னும் யாரும் டிக்டாக் நேரலைக்கு வந்து இணையில அப்படின்னு சொன்னா சீக்கிரமா வாங்க. உங்கள் பாடல், உங்களுடைய விருப்ப பாடல் என்ன, மனசுல எந்த பாடலை விரும்பி கேட்கணும் இந்த நேரத்துக்கு அப்படின்னு தோணுதோ அதை வந்து நீங்க அங்க பதிவு செய்யுங்க. அந்த பாடலை உங்களுக்காக வழங்க நாங்க காத்திருக்கோம். ஆனா ரொம்ப சமீபத்தில் தான் அந்த பாடலை கேட்டிருக்கீங்கன்னா அந்த மாதிரி வேண்டாங்க, கொஞ்ச நாள் கழித்து கேட்கலாம். இந்த பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிஜமாவே நீங்க வந்து இந்த மலரும் நினைவுகள், அதுக்கப்புறம் மதியம் 2 மணிக்கு பாடல்களை கேட்க, பழம்பாடல்களை கேட்கக்கூடிய நேர்களுக்கு நிச்சயமா தெரியும் இந்த பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. அந்த மாதிரியான பாடல்களை நீங்க கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும், சுகமா இருக்கும் இந்த நேரத்தில் கேட்பதற்கு. இது மலரும் நினைவுகள்.

ஜெயம் சவுந்தரராஜன் பிபானுமதி இணைந்து வழங்கியிருந்த பாடல் அது. மலரும் நினைவுகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்கள் பலரும் டிக்டாக் நேரலையில் வந்து இணைந்திருக்கீங்க. அங்கே வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல் என்ன, இந்த நேரத்துக்கு இந்த பாடலை கேட்டால் மனசுக்கு இதமாக இருக்கும் சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பதிவு செய்துட்ருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து நாம் கேட்கக்கூடிய பாடலை வந்து தமிழ் பாய், அவங்க பேர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல, ஆனால் டிக்டாக்ல வந்து தமிழ் பாய் அப்படின்னு தான் இருக்குது. அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் வீடு வரை உறவு, அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அதனை தொடர்ந்து உள்ளம் என்பது ஆமை, இந்த பாடலும் வந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் தான் வருது. முதலில் நாம் சொன்ன அந்த பாடலும் டி எம் சவுந்தரராஜன் குரல் தான். இந்த பாடலை உள்ளம் என்பது ஆமை அப்படிங்கிற இந்த பாடலை வந்து பாப்பாத்தி நந்தன் விரும்பி கேட்டிருக்காங்க. இன்னும் நீங்களும் மனசில் நினைக்கிறீங்களா, ஐயோ நான் விரும்பி கேட்குற பாடல், நான் மனசில் நினைக்கிற பாடல் இந்த நேரத்தில் கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மின்னலின் டிக்டாக் நேரலைக்கு உடனே வாங்க, வந்து பதிவு செய்யுங்க.

0: உள்வாங்குவீங்க. ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

மலரும் நினைவுகள் நம்மோடு உங்களை இணைத்து வைத்திருக்கின்றது. நாம் இணைந்திருக்கின்றோம். மலரும் நினைவுகளில் பழம்பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்து வந்து நம்ம வந்து டிக்டாக் நேரலையில் நீங்கள் விரும்பி கேட்கிற பாடல்களை தான் இங்கே நாங்கள் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்து வரக்கூடிய பாடலை சேகர் விரும்பி கேட்டிருக்காங்க. சேகர் கண் வழி புகுந்து அந்த பாடலை கேட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சாந்தா தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக இந்த இரண்டு பாடல்களையும் இப்போ நாம் கேட்கலாம். இந்த மலரும் நினைவுகள் அப்படிங்கிற வந்து அது பெரிய ஒரு சொர்க்கம்ங்க. என்னங்க எதை கேட்டாலும் சொர்க்கம் இல்லைங்க, உண்மை நிஜமா சொல்றோம். மலரும் நினைவுகளின் பழம் பாடல்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய சொர்க்கம். அதுக்காகவே காத்திருக்கிற நேர்கள் அவ்வளோ பேர் இருக்கீங்க, அது எங்களுக்கு தெரியும். உங்களுக்காக பாடல்களை இங்கிருந்து வாரி வாரி நாங்கள் வழங்கிக்கிட்டே இருக்கோம். வந்து கேளுங்க, டிக்டாக் நேரலையில் வாங்க, வந்து சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.

0: மற்றவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள், நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம்,
1: பெருமை கொள்வோம்.

வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து கடந்து போயிட்டே இருப்போம். சில சமயங்களில் இந்த பணம் இல்லாத சமயங்களில் தான் நிறைய பேருடைய உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் அடுத்து நம்ம கேட்க போகிறோம், சீர்காழி கோவிந்தராஜன் குரலில். இந்த பாடலை வந்து நேசா விரும்பி கேட்டிருக்காங்க. டிக்டாக் நேரலையில் நிறைய நேர்கள் இணைந்திருக்காங்க, அங்கே வந்து பதிவுகளை நமக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. விருப்ப பாடல் என்ன வேணும் அப்படிங்கிறத பதிவு செய்துட்ருக்காங்க. ஆக பணம் பந்தியிலே அப்படிங்கிற அந்த பாடல் தான், அதை வந்து நேசா கேட்டிருக்காங்க. அதனை தொடர்ந்து வரும் பாடல் பி ஜெயக்குமரன் நீலாய் நெகரிசம்பிலான் அங்கிருந்து மனைவி விஜயாவுக்காக விரும்பி கேட்டிருக்காங்க. ஆக அந்த இரண்டு பாடல்களையும் இப்போ நாம கேட்கலாங்க. அவங்க கேட்டிருக்கிற அந்த பாடல் வந்து ஆட வந்த தெய்வம் திரையில் இடம்பெற்றிருக்கும் பாடல். இப்போ நாம பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

பி ஜெயக்குமரன் தன்னுடைய மனைவி விஜயாவுக்காக விரும்பி கேட்டிருந்த பாடல். அது அடுத்து வரக்கூடிய பாடல் வந்து எஸ் ஜானகி பாடியிருக்கிற பாடல், ஆலயமணி திரையில் இடம்பெற்றிருக்கும் பாடல். இந்த பாடலை சந்திரமதி ராஜு விரும்பி கேட்டிருக்காங்க டிக்டாக் நேரலையில். இந்த பாடலுக்குள்ள ஒரு சுவாரஸ்ய தகவலும் இருக்குங்க. இந்த பாடலை பாடும்போது எஸ் ஜானகி அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு உமாமை ஏற்பட்டிருக்கு, மருந்து சாப்பிட்டு உமாமை ஏற்பட்டிருக்கு. ஆக இந்த பாடலை பாடி முடிக்க அவங்க ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒலிப்பதிவு கூடத்தில் ஒரே டேக்கில் இந்த பாடலை பாடி முடிச்சிருக்காங்க. அந்த பாடலை தான் யார் கேட்டிருக்காங்க, சந்திரமதி ராஜு விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த வழியில் இந்த பாடலை உங்களுக்கு வழங்க ரொம்ப தெரியல, மனசுக்குள்ள ஏதோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அதனை தொடர்ந்து கவிதா விரும்பி கேட்டிருக்கும் பாடலும் வருதுங்க. கவிதா விரும்பி கேட்டிருக்கும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில், வானில் முழு மதியை கண்டேன். இந்த நேரத்தில் முழு மதி பார்த்தா இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும்ல, கேட்கலாம்.

மலரும் நினைவுகளில் இன்னும் இரண்டே பாடல்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. அதில் அடுத்து வரும் பாடலை வீர திருமகன் திரையிலிருந்து இடம்பெற்றிருக்கும் பாடலை கண்ணன் பெர்லிஸ்லிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து குலமகள் ராதை இந்த பாடலை தமிழ் செல்வி கேட்டிருக்காங்க. கேட்டிருலாம் இந்த பாடல்களை.

0: கமலி.
1: தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
2: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: அன்பான அனையர்களே, ஒரு ஊரில் தந்தையும் மகனும் ஒரு வீட்டில் இருந்தார்கள். தந்தை ஒரு நாள் ஒரு பெரிய ஆட்டை அறுத்து அதை சமைத்து தன்னுடைய அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து தயாரிப்புகளில் மும்முரமாக இருந்தார். தன்னுடைய அருமை மகனை அழைத்து சொன்னார், மகனே, நம்முடன் சாப்பிடுவதற்கு என் நண்பர்களையும் அண்டை வீட்டுக்காரர்களையும் உறவினர்களையும் அழைத்து வா என்று சொல்லி அனுப்பினார். அவருடைய மகன் சற்று புத்திசாலி மகன், தெருவுக்கு வந்து நின்று சத்தம் போட்டு கத்த ஆரம்பித்தான். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களே, தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டில் தீ பற்றி எரிகிறது, அந்த தீயை நீங்கள் அணைப்பதற்கு உதவ வேண்டும், வாருங்கள் வாருங்கள் என்று சத்தம் போட்டு கூவி எக்குத்திக்கும் கேட்கும் அளவிற்கு கத்தினான். யாருமே வரவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு சில மக்கள் வெளியே ஓடி வந்தார்கள். மீதமுள்ள பெரும்பான்மையான மக்கள் சப்தத்தை கேட்டும் கேட்காதவர்களைப் போல் வீட்டிலேயே இருந்துவிட்டனர். வந்த ஒரு சில சொற்ப நபர்கள் உள்ளே வந்து பார்த்தால், இங்கே அற்புதமான அறுசுவை உணவுகள் சமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களும் நன்றாக சாப்பிட்டார்கள். வீட்டில் இருந்த தந்தையும் மகனும் அவர்களை வரவேற்று சிறப்பான முறையில் விருந்தோம்பல் செய்து அவர்களுக்கு உண்ண உணவும் பானமும் கொடுத்து சிறப்பித்தார்கள். இரவு முழுவதும் அங்கேயே சாப்பிட்டுவிட்டு தங்கிவிட்டு அடுத்த நாள் வெளியேறினார்கள். அந்த தந்தை சொன்னார் மகனிடத்தில், மகனே, வந்தவர்களில் யாரும் எனக்கு பெரிதாக தெரிந்தவர்கள் இல்லையே. இதுவரை நான் அவர்களை அதிகமாக பார்த்தது கூட கிடையாது. எனவே என்னுடைய நண்பர்களும் என்னுடைய உறவினர்களும் எங்கே என்று கேட்டார். அதற்கு மகன் சொன்னான், என் பாசத்திற்குரிய தந்தையே, தங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியே வந்தவர்கள் நம் வீட்டில் தீ எறிவதாக நினைத்து தீயை அணைப்பதற்காகவும் நமக்கு உதவி புரிவதற்காகவுமே ஓடோடி வந்தவர்கள். இவர்கள் விருந்து உண்ணுவதற்காக வந்தவர்கள் அல்ல. இவர்களே நம்முடைய தாராள மனப்பான்மைக்கும் நம்முடைய விருந்தோம்பலுக்கும் மிகவும் தகுதி படைத்தவர்கள். ஆனால் நாம் கஷ்டப்படுகிறோம், துன்பப்படுகிறோம் என்று தெரிந்தும் கூட, அருகாமையில் இருந்தும் கூட, உறவினர்களாக இருந்தும் கூட, நண்பர்களாக நம்மோடு பழகியிருந்தும் கூட, நமக்கு உதவுவதற்கு முன்வராது வீட்டிலேயே தங்கி இருந்து கொண்டு கதவை சாத்திக் கொண்டு இருந்தார்களே, கேட்டும் கேட்காதவர்களைப் போல் இருந்தார்களே, அவர்கள் நம்முடைய விருந்தோம்பலுக்கு சற்றும் தகுதியற்றவர்கள் என்பதை நாம் இப்போது புரிந்து கொண்டு உங்களுக்கு அதையும் உணர்த்துவதற்காகவும் தான் நான் இப்படி செய்தேன் என்று அந்த புத்திசாலி மகன் சொன்னான். உங்களுக்கு உதவாதவர்கள் ஒரு நாள் நீங்கள் வெற்றியடையும் போது அந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள எப்படி தகுதியானவர்களாக இருக்கக்கூடும்? கஷ்டமான காலத்தில்தான் நம்முடன் பழகுபவர்களுடைய உண்மையான சுயரூபமே நமக்கு தெரிய வரும். அடுத்தவர்களுக்கு நாம் உதவுவது என்பது பணம் காசு இதை கொடுத்து உதவுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு வர இருக்கின்ற பிரச்சனைகளை வராமல் தடுப்பதும் ஒரு தர்மம்தான். இஸ்லாமிய மார்க்கம் நலிவடைந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் இவர்களின் பக்கமே நின்று பேசுகிறது. இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். எளியவர்களுக்காக அவர்கள் போராடினார்கள். உயர்குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தும் கூட வறியவர்களுக்காகவும் எளியவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் கஷ்டப்படுபவர்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் போராடினார்கள். தான் தான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவராயிற்றே, உயர்ந்த குலத்தில் இருப்பவர்களோடு சேர்ந்து கொண்டு அடிமைகளை நசுக்குவதற்கு அவர்கள் ஒருபோதும் எண்ணியதும் இல்லை, செயல்படுத்தியதும் இல்லை. மாறாக நலிவடைந்தவர்களை உச்சிக்கு கொண்டு வந்து அவர்களுக்குரிய உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே எதிர்பாராமல் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்து பாருங்கள், அதனுடைய சுவை உங்களுக்கு தெரிய வரும். இறைவன் தன் அடியார்களுக்கு எதிர்பாராத விதத்தில் உதவிகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அந்த பண்பு நம்மிடத்தில் படர்ந்திருக்குமேயானால் நாம் மனிதர்களாக அல்ல புனிதர்களாகவே மாறிவிடுவோம். வல்ல ரஹ்மான் அடுத்தவர்களுக்கு ஆபத்தில் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் எதிர்பாராத உதவியை செய்யக்கூடியவர்களாகவும் மனிதம் அறிந்து மனிதர்களை மனிதனாக பார்த்து அனைவரையும் அரவணைத்து வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையையும் வாழ்வதற்கு வாய்ப்பளிப்பனாக.
2: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
4: தயாரிப்பு அப்துல் கானி, ஹேஷ்டாக் மன்யாரன் ஜாக்கிம்.
0: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
1: முடிக்க இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம். 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ள ஒரு பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.

0: பெருமையும் சமூக வலைதளத்துல பதிவு செய்யறது முக்கியம் இல்ல, அத சரியா பதிவு செய்திருக்கோமான்னு பாக்கணும்.
1: இந்த தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்த்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: குவாமோசாங் அங்கதான் நாங்க சியாச்சின் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்கமிலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.

நீங்கள் FM இளமை புதுமை இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

0: அறிவியலும் ஆன்மீகமும் டாக்டர் ஜெயபாலன்.
1: நண்பர்களே, முற்றத்தில் துளசி மாடம் வெறும் சம்பிரதாயமா என்று கேட்டால் இல்லை. சிறிய துளசி மாடத்திற்குள் மருத்துவம் இருக்கின்றது, விஞ்ஞானம் இருக்கின்றது, வாழ்வியல் இருக்கின்றது, மெய்ஞானமும் இருக்கின்றது. துளசியை நம்முடைய முன்னோர்கள் ஒரு சாதாரண செடியாக பார்த்தது, தெய்வீக மூலிகை என்று போற்றினார்கள், மூலிகைகளின் அரசி என்று பெருமைப்படுத்தினார்கள். சளி, இருமல், தொண்டை தொந்தரவு போன்றவற்றுக்கு துளசியை கொடுப்பார்கள். நமது பாட்டி வைத்தியத்தில் துளசிக்கு என்று ஒரு தனி இடம் இருந்தது. ஆனால் அதில் விஞ்ஞானமும் இல்லாமல் இல்லை. யூஜினால் உள்ளிட்ட பல இயற்கையான உயிர் வேதியியல் சேர்மங்கள் இருக்கின்றன. அதன் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபயல், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி செயல்பாடுகள் குறித்து ஆய்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் உள்ள இயற்கையான அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் காரணமாக துளசிக்கு அந்த தனித்த மணம் வருகின்றது. துளசியில் இருந்து பெறப்படும் சில எண்ணெய்களுக்கும் சேர்மங்களுக்கும் பூச்சிகளை விரட்டக்கூடிய தன்மை இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. துளசியை வளர்த்தால் கொசுக்கள் குறையும் என்ற பாரம்பரிய நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தோட்டத்தின் ஏதோ ஒரு மூலையில் நட்டு வைக்கவில்லை, வீட்டின் நடுவில் கொண்டு வைத்தார்கள். அதற்கென்று ஒரு மாடம் கட்டினார்கள், தினமும் நீர் ஊற்றினார்கள், கோலம் போட்டார்கள், விளக்கேற்றினார்கள், வணங்கினார்கள். அதில் தான் அவர்களுடைய மிகப்பெரிய வாழ்வியல் அறிவு இருக்கின்றது. ஒரு செடியிடம் இதில் மருத்துவ பயன் இருக்கின்றது, பாதுகாத்து வையுங்கள் என்று சொன்னால் அடுத்த தலைமுறை அதை மறந்து விடலாம். புனிதமானது என்று சொல்லிவிட்டால் அதை வெட்ட மாட்டார்கள், அழிக்க மாட்டார்கள், தினமும் தண்ணி ஊற்றுவார்கள், தலைமுறை தலைமுறையாக அதை பாதுகாப்பார்கள். பாதுகாக்க வேண்டிய இயற்கையை புனிதமாக்கி விட்டார்கள். அதுதான் துளசி மாடத்தின் மிகப்பெரிய விஞ்ஞானம். துளசி மாடம் இருக்கும் இடத்தை அசுத்தமாக வைத்திருக்க முடியாது. காலையில் முற்றம் திருக்கப்படுகின்றது, தண்ணீர் தெளிக்கப்படுகின்றது, கோலம் போடப்படுகின்றது, பராமரிக்கப்படுகின்றது. அதாவது பக்தியின் வழியாகவே தூய்மையையும் வாழ்க்கைக்குள் அவர்கள் கொண்டு வந்தார். காலையில் துளசி மாடத்திற்குள் செல்லும் பொழுது வெளியே வருகிறோம், சூரிய ஒளியை பார்க்கின்றோம், பசுமையை பார்க்கின்றோம், செடிக்கு நீர் ஊற்றுகின்றோம், சில நொடிகள் அமைதியாக இருக்கின்றோம். இன்றைக்கு இதை மைண்ட்ஃபுல்னஸ், நேச்சர் கனெக்ஷன் என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கின்றார்கள். நம் பாட்டிக்கு அந்த ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் தெரியாது. வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டினார். இனி மெய்ஞானம். துளசி திருமாலுக்கு மிகவும் உகந்ததாக போற்றப்பட்டது. துளசிக்கு இன்னொரு பெயர் விஷ்ணு பிரியா. துளசி இருக்கும் இடத்தில் எதிர்மறையான சக்திகள் நெருங்காது என்ற நம்பிக்கையும் நமது மரபில் இருக்கின்றது. இறந்தவர்களின் வாயில் கூட துளசி வைக்கும் வழக்கமும் சில இந்து மரபுகளில் உள்ளது. அதற்கு ஒரு புனித அடையாளம் துளசி. பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனிதனோடு இயற்கை பயணிக்கின்றது. வீட்டின் முற்றத்தில் துளசி, வழிபாட்டில் துளசி, இறைவனின் திருவடியில் துளசி, வாழ்க்கையின் இறுதி பயணத்திலும் துளசி. காலையில் துளசிக்கு நீர், மாலையில் துளசிக்கு விளக்கு. நீர் உயிரின் அடையாளம், ஒளி என்பது ஞானத்தின் அடையாளம். உயிரை வளர்ப்பதற்கு நீர், உள்ளத்தை வளர்ப்பதற்கு ஒளி, இரண்டும் சந்திக்கும் இடம்தான் துளசி மாடம். மருத்துவத்தையும் இயற்கையையும் இணைத்த இடம், இயற்கையையும் இறைவனையும் இணைத்த இடம், மனிதனையும் மெய்ஞானத்தையும் இணைத்த இடம், அதுதான் துளசி மாடத்தின் விஞ்ஞானம். அதையும் தாண்டிய மெய்ஞானம். நன்றி.
0: அறிவியலும் ஆன்மீகமும்

அழகனை பாருங்கள், அழமாய் நிற்கின்ற குமரனை பாருங்கள், பக்தியால் அருள் பெற்று ஆனந்தம் கொள்ளுங்கள், பழனிக்கு வாருங்கள் பாலனை பாருங்கள், பழத்தால் சிரம் கொண்ட அழகனை பாருங்கள், பழமாய் நிற்க

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 2026 சுக்மா போட்டியை வெற்றிகரமாக நிறைவு செய்த சிலாங்கூர் மந்திரி பசார் டத்தோசரி அமீருடின் ஷாரிக்கும் மாநில அரசாங்கத்திற்கும் பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைந்த மற்றும் கோலாகலமான ஏற்பாடுகள், அப்போட்டியை மிகுந்த ஆர்வத்துடனும் ஒற்றுமை உணர்வுடனும் நடத்திய சிலாங்கூரின் திறனை மெய்ப்பித்துள்ளதாக டத்தோசரி அன்வார் கூறியுள்ளார். இதனிடையே பொதுச்சேவை வளங்களையும் தகவல் தொடர்பு அம்சங்களையும் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் டத்தோசரி அன்வார் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் முன்னெடுக்கும் ஒவ்வொரு கொள்கை, முனைப்பு, உருமாற்றத்தையும் மக்கள் புரிந்து கொள்வதையும் அவற்றின் பலன்களை அவர்கள் உணர்வதையும் உறுதி செய்வதற்கு அந்த நடவடிக்கை மிக அவசியமாவதாக அவர் கூறினார். 2026 சுக்மாவில் சிலாங்கூர் ஒட்டுமொத்த வெற்றியாளரானதை கொண்டாடும் வகையில் மாநில அரசாங்கம் செப்டம்பர் 1ஆம் நாளை சிறப்பு விடுமுறையாக அறிவித்துள்ளது. நேற்று சுக்மா நிறைவு நிகழ்ச்சியில் மந்திரி பசார் டத்தோசரி அமீருடின் ஷாரி இதனை அறிவித்தார். யுக்ரைனின் சுதந்திர நாளையொட்டி கியேவ் நகரில் கூடிய அதன் கூட்டணி நாடுகளின் தலைவர்கள் ரஷ்யாவின் தீவிரமடைந்து வரும் தாக்குதல்கள், மோஸ்கோவின் அச்சுறுத்தல் ஆகியவற்றுக்கு நடுவே யுக்ரைனுக்கான ஆதரவை தொடர்ந்து வழங்குவதாக உறுதியளித்தனர். பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் இணைந்து தலைமை தாங்கிய விருப்ப கூட்டணி மாநாட்டில் 30 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். அமெரிக்கா சிரியாவை பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் பட்டியலிலிருந்து நீக்கியுள்ளது. இதன் மூலம் பல ஆண்டுகளாக நீடித்த முக்கிய பொருளாதார தடைகள் அகற்றப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை ஹயத் தஹ்ரீர் அல் ஷாம் HTS அமைப்பை உலகளாவிய பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்தியிருந்ததையும் ரத்து செய்தது. விளையாட்டு. 2026 சுக்மா நிறைவு பெற்றது. உபசரணை மாநிலம் சிலாங்கூர் 101 தங்கங்களை குவித்து ஒட்டுமொத்த வெற்றியாளர் பட்டத்தை வென்றது. இந்த வெற்றியின் மூலம் சிலாங்கூர் 10வது முறையாக பட்டத்தை கைப்பற்றியது. கூட்டரசு பிரதேசம் 51 தங்கங்களுடன் 2ஆம் இடத்தை பிடித்த வேளை 43 தங்கங்களை வென்ற திரங்கானு 3ஆம் நிலையில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்வது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் 3 உடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன்.

நேர்களே, யானை போர் நடந்த வருடம் ரபியுல் அவல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை அதிகாலை நேரம் நபிகள் நாயகம் நற்குணத்தின் தாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பூ உலகில் அவதரித்தார்கள். ஆம், இன்று ரபியுல் அவல் பிறை 12. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த இந்நாளை முன்னிட்டு பாரெங்கும் மௌலிதுர் ரசூல், அதாவது மீலாது நபி விழா ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது.

நேயர்களே, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் பெயர் அப்துல்லா, தாயாரின் பெயரோ ஆமினா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பே தந்தை அப்துல்லா அவர்கள் மரணமடைந்தார்கள். பிறந்த சில வருடங்களுக்கு பின் தாயும் மரணமடைந்தார்கள். சத்திய தூதர் சர்தார் நபி ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் பயின்ற பட்டதாரி அல்ல. பள்ளிக்கூடம் போக வேண்டிய வயதிலே ஆடு மேய்க்கும் இடையராக தனது பள்ளிப் பருவத்தை கழித்தார்கள். ஆயினும் வியாபாரத்துறையில் தீவிரமாக ஈடுபட்டு மாபெரும் வெற்றியும் பெற்றார்கள். அன்னலாரின் மாபெரும் வெற்றிக்கு முக்கிய காரணம் வியாபாரத்துறையில் முழு நம்பிக்கை, நாணயம் மற்றும் உண்மையையே சொல்லுதல் ஆகும். இவை மூன்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரேபியர்களால் அல் அமீன் அதாவது நம்பிக்கைக்குரியவர் என்றும், அஸ்ஸாதிக் அதாவது உண்மையாளர் என்றும் அன்போடு அழைக்கப்பட்டு வருவதற்கு காரணமாக திகழ்ந்தன.

நேயர்களே, அக்காலத்தில் அரபு மக்களிடம் அதிகளவு மூட நம்பிக்கைகளும் இறை நிராகரிப்பு வழிபாடுகளும் நிறையவே காணப்பட்டன. இஸ்லாத்தின் பொக்கிஷமான இறுதி தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபிய மக்களை சீர்திருத்தி இஸ்லாமிய மார்க்க போதனைகளையும் நெறிகளையும் அவர்களுக்கு அல்லும் பகலும் போதித்து வெற்றியும் கண்டார்கள் என்பது வரலாற்று உண்மையாகும். மனிதருள் மாணிக்கமான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபியர்களை திருத்தவும் இஸ்லாத்தை வளர்க்கவும் பட்ட துன்பங்களை எழுத்துகளால் எழுத முடியாது. தமது உயிரையும் பணயம் வைத்து பட்ட கஷ்டங்கள் ஏராளம் என்பது மறக்க முடியாத வரலாறு. ஓர் அரசியல் தலைவராகவும் நாட்டை ஆளக்கூடிய மாபெரும் தலைவராகவும் 63 ஆண்டுகள் வரை வாழ்ந்து உலக மக்களுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்த உத்தம சீலர் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் தூதராகவும் இறுதி நபியாகவும் கோடான கோடி மக்களுக்கு தேவையான அனைத்து நல் வழிகாட்டுதலையும் கொடுத்து சென்றார்கள். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அகிலத்தின் அருட்கொடையாகவே படைத்தான். நபி வழி நம் வழி என்பதை உணர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக காட்டிய வழியில் அனைத்து பேறுகளையும் ஈருலகிலும் பெற்றுக்கொண்டு பயனடைய முயற்சிப்போம் என நபிகளார் பிறந்த இந்நாளில் உறுதி கொள்வோமாக. மேலும் அதிகதிகம் சலவாத்து கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தை பெற்றுக் கொள்வோமாக.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
0: மீலாது நபி சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, மீலாது நபியை முன்னிட்டு மின்னல் எஃப்எம்மில் இன்று மாலை மணி 4:30 நேசம் வைக்க நேரம் இல்லை சிறப்பு நாடகம், இரவு மணி 9:15 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய மீலாது நபி சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
2: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.

இனிய காலை வணக்கம் அன்பான நேர்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, இன்றைக்கு பொது விடுமுறை இருந்தாலும் காலையிலே உற்சாகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் உங்கள் எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துகள்ங்க. அதே நேரத்துல பலர் வேலையில இருக்கலாம், சிலர் ரொம்ப சுறுசுறுப்பா காலை நேரத்துல எழுந்திருச்சு உங்களுடைய தினசரி வாழ்க்கையை தொடங்கி இருக்கலாம். யாரெல்லாம் முன்கூட்டியே காலையிலே எழுந்திருச்சு செயல்படுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி கண்டிப்பா இருக்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி ஓடிட்டு இருக்கும் இல்லையா, அந்த இலக்கை நம்ம சீக்கிரமா அடைய போறோம் அப்படின்றதுக்கான அர்த்தம். அக வாங்க, வழக்கம் போலவே இந்த நாள் இனிய நாள், இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு, ஆவணி திங்கள் 8ஆம் நாள், 2026 ஆகஸ்ட் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாம்.

சரி, வணக்கம். மின்னலில் நாம இணைந்திருக்கின்றோம். எங்களோட இணைந்திருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆர்டிஎம் கிளிக்கின் வழியாக நீங்க மின்னல FM கேட்கலாம். அதே நேரத்துல ஏஸ்ட்ரோ அலைவரிச 873 வீட்டுல கருப்பு திரையில கூட நீங்க மின்னல கேட்கலாம். சரி, பத்திரிகைகள்ல வெளிவந்திருக்கிற செய்தி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய செய்திகள் 24 மணி நேரங்களில் வெளிவந்திருக்கின்றது. அந்த வகையில 22வது அனைத்துலக ஹலால் கண்காட்சி மீஹாஸ் 2026 செப்டம்பர் 23 முதல் 26 வரை மைடாக்கில் அப்படின்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதே நேரத்து கடாவின் குத்துச்சண்டை வரலாற்றில் முதல் சுக்மா தங்கம் சாதனை படித்த சுபாஷினி சிவா, இவங்களை பற்றியான நிறைய தகவல்கள் அவங்களோட புகைப்படத்தோட வெளிவந்திருக்கின்றது. மேலும் 2026 தேசிய தினத்தையொட்டி 30 ஆம் தேதி பிரதமரின் சிறப்பு உரை காத்துக் கொண்டிருக்கின்றது. அதில் சுதந்திர உணர்வு மட்டுமல்லாது முக்கிய அறிவிப்பும் பிரதமர் வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே சுக்மா குறித்த செய்திகள் நிறையவே வெளிவந்திருக்கின்றன. இந்த ஆண்டுக்கான சுக்மா விளையாட்டுப் போட்டியில் 10வது முறையாக சிலாங்கூர் மாநிலம் முதலிடத்தை பெற்று சாதனை படைத்திருக்கின்றது. உபசரணை மாநிலமாக இருந்த சிலாங்கூர் மாநிலம் பொது விடுமுறையும் அறிவித்திருக்கின்றது. ஆக பத்திரிகையில் வந்திருக்கிற முக்கிய செய்திகள் எல்லாம் பார்த்தாச்சு. இது வணக்கம் இன்னல்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம வால் சீட் ஒர்க் அவுட் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். வாங்க, இந்த ஒர்க் அவுட் வந்து நம்மளோட கால்களினுடைய தசைகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒர்க் அவுட் தான் இது. முதலில் வந்துட்டு நம்மளோட முதுகை வந்து செவற்றில் வந்துட்டு சாய்ச்சி நிற்க வேண்டும். ஸ்லைட்டாக நம்மளோட உடம்பை சாய்ச்சி சேர்ல நம்ம எப்படி உட்கார்ந்துருப்போமோ அந்த மாதிரியான போஸ்டருக்கு கொண்டு வந்து ஹோல்ட் பண்ணி நம்மளோட முட்டியை மடக்கி ஒரு 90 degrees வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணி இருக்கணும். இந்த போஸ்டர் வந்து முதுகை வந்து வைத்து நம்மளோட வயிற்றை வந்து டைட்டாக வைத்துக் கொண்டு நார்மலான பிரீதிங்ல இருக்கணும். பிகினர்ஸ்க்கு வந்துட்டு 20-30 seconds வரைக்கும் நீங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நீங்க 1-2 minutes வரைக்கும் நீங்க போலாம். இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்க 4 sets செய்யுங்க. இது நம்மளோட கால்களுக்கு வந்து ஒரு நல்ல சேலஞ்சிங்கான ஒர்க் அவுட்டா இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

வணக்கம். இன்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஆக 7 மணி நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இதற்கிடையில சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் என்ன நினைப்போம் அப்படின்னா, ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே தாமதம் ஆகுது, ஏன் எனக்கு மட்டும் உடனடியா எதுவுமே கிடைக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனால வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம உடனடியா அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். குறிப்பா உடனடியா பதில் கிடைச்சிடணும், உடனடியா எனக்கு வெற்றி கிடைச்சிடணும், உடனடியா அங்கீகாரம் கிடைச்சிடணும், உடனடியா மாற்றம் வந்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில நல்ல விஷயங்களுக்கு நேரம் தேவைதான். அதனால விதை போட்ட உடனே மரம் கிடைக்காது. அது போலதான் வாழ்க்கையிலும் சில விஷயம் வளருவதற்கு பொறுமையும் நமக்கு இருக்கணும். ஆக இன்றைய நாள் அவசரமா கடந்து போக வேண்டாம். இதை கூட வந்து ஆலோசனையா சொல்லல, அறிவுரையா சொல்லல, படிச்ச ஒரு நல்ல விஷயத்த உங்ககிட்ட நாங்க பகிர்ந்து கொள்றோம். உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் தாமதமா ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது இன்னும் சிறப்பான ஒன்றா வர காத்திருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குங்க. அதனால எது எப்படியோ நடப்பதை இல்லாம நன்மைக்கே அப்படின்னு நடந்து போய்கிட்டே இருப்போம். சரியா, வாங்க அடுத்த பாடலை கேட்கலாம்.

0: பொதுச்சேவை வழங்கலும் தொடர்பு அம்சங்களும் வலுப்படுத்தப்பட வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். சுக்மா வெற்றியாளர் சிலாங்கூருக்கு செப்டம்பர் முதலாம் நாள் சிறப்பு விடுமுறை. வணக்கம், சல மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஈராயிரத்து 2026 சுக்மா போட்டியை வெற்றிகரமாக நிறைவு செய்த சிலாங்கூர் மந்திரி பசார் டத்தோசரி அமிருடின் ஷாரிக்கும் மாநில அரசாங்கத்திற்கும் பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைந்த மற்றும் கோலாகலமான ஏற்பாடுகள் அப்போட்டியை மிகுந்த ஆர்வத்துடனும் ஒற்றுமை உணர்வுடனும் நடத்திய சிலாங்கூரின் திறனை மெய்ப்பித்துள்ளதாக டத்தோசரி அன்வார் கூறியுள்ளார். சுக்மா போட்டி வெறும் பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாமல் திறமைகளை வெளிக்கொணர்ந்து வெற்றியாளர்களை உருவாக்குவதற்கான ஒரு தளமாகவும் அமைந்ததாக அவர் நினைவூட்டினார். அத்துடன் இதில் பங்கேற்ற விளையாட்டாளர்கள், பயிற்றுநர்கள், அதிகாரிகள், செயலக உறுப்பினர்களுக்கும் பிரதமர் வாழ்த்தை உரித்தாக்கிக் கொண்டுள்ளார். இதனிடையே பொதுச்சேவை வழங்கலையும் தகவல் தொடர்பு அம்சங்களையும் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கம் முன்னெடுக்கும் ஒவ்வொரு கொள்கை, முனைப்பு, உருமாற்றத்தையும் மக்கள் புரிந்து கொள்வதையும் அவற்றின் பலன்களை அவர்கள் உணர்வதையும் உறுதி செய்வதற்கு அந்த நடவடிக்கை மிக அவசியமானதாக நிதியமைச்சருமான டத்தோசரி அன்வார் கூறினார். நேற்று பிரதமர் தலைமையில் அமைச்சுகளின் தலைமைச் செயலாளர்கள், சேவைத்துறை தலைவர்கள் ஆகியோருக்கு இடையே நடத்தப்பட்ட சிறப்பு கூட்டத்தின்போது வலியுறுத்தப்பட்ட விவகாரங்களில் இதுவும் ஒன்றாகும். இவ்வேளை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அரேபிய வட்டாரத்தில் புதிய நிர்வாகத்தை அமைப்பதில் நபிகள் நாயகம் கையாண்ட உத்தியை முன்மாதிரியாக கொண்டு மலேசியாவில் மாற்றத்தையும் சீர்திருத்தத்தையும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளப் போவதாக டத்தோசரி அன்வார் கூறியுள்ளார். பன்னாட்டு அரசியல் பதற்றத்துக்கு நடுவே 21ஆம் நூற்றாண்டில் தென்கிழக்காசியாவில் பன்முகத்தன்மை கொண்ட மலேசியாவை உருவாக்குவது எளிதான விவகாரம் அல்ல. இருப்பினும் நாட்டிற்காக தன்னால் இயன்றவற்றை மேற்கொள்ள தாம் தொடர்ந்து பாடாற்றுவார் என்று பிரதமர் தெரிவித்தார். நபிகள் நாயகத்தின் பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தியில் டத்தோசரி அன்வார் முகநூலில் இவ்வாறு இடுகையிட்டுள்ளார். இவ்வாண்டின் முதல் பாதியில் மலேசியா 21 மில்லியனுக்கும் அதிகமான பன்னாட்டு சுற்றுப்பயணிகளை ஈர்த்துள்ளது. இது 2.5 விழுக்காடு வளர்ச்சியை குறிக்கிறது. மேற்காசியாவில் நிலவிய புவிசார் அரசியல் பதற்றங்கள் காரணமாக மலேசியாவுக்கு திட்டமிடப்பட்டிருந்த 4,111 விண்ணப்பங்கள் விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட போதிலும் இந்த அடைவு நிலை எட்டப்பட்டதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ தியோங்கிங் சிங் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை மொத்தம் 21,118,039 சுற்றுப்பயணிகள் நாட்டிற்கு வருகையளித்துள்ளனர். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 20,603,081 பயணிகளுடன் ஒப்பிடுகையில் இது 514,958 பேர் அல்லது 2.5 விழுக்காடு அதிகமாகும் என்று அவர் கூறினார். 2026 சுக்மாவில் சிலாங்கூர் ஒட்டுமொத்த வெற்றியாளரானதை கொண்டாடும் வகையில் மாநில அரசாங்கம் செப்டம்பர் முதலாம் நாளை சிறப்பு விடுமுறையாக அறிவித்துள்ளது. நேற்று சுக்மா நிறைவு நிகழ்ச்சியில் மந்திரி பசார் டத்தோசரி அமிருடின் ஷாரி இதை அறிவித்தார். விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனைகள் மூலம் மாநிலத்திற்கு பெருமை சேர்த்த ஒட்டுமொத்த சிலாங்கூர் அணியினரை பாராட்டும் வகையில் இந்த சிறப்பு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இப்போட்டிக்கான மாநிலத்தின் இலக்குகளை அடைவதை உறுதி செய்வதில் சிலாங்கூர் அணியின் விளையாட்டாளர்கள், பயிற்றுநர்கள், அதிகாரிகளின் கடப்பாட்டையும் அயராத முயற்சிகளையும் இந்த வெற்றி புலப்படுத்துவதாக டத்தோசரி அமிருடின் குறிப்பிட்டுள்ளார். இம்மாதம் 18ஆம் நாள் தொடங்கி 20 வரை தெலங்கானு சாலை போக்குவரத்துத்துறை JPJயுடன் இணைந்து பஹாங் சாலை போக்குவரத்துத்துறை நடத்திய ஓப்ஸ் ரந்தா சம்பாடான் நடவடிக்கையின் கீழ் 316 வாகனங்கள் சோதனையிடப்பட்டன. பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களுக்காக அவற்றுள் 112 வாகனங்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டதாக பஹாங் JPJ இயக்குநர் சயித் அஹமத் கிரோல் அன்வார் அல் யாஹியா சயித் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இந்த 3 சோதனை குவாந்தான் மற்றும் கமாமான் மாவட்டங்களின் எல்லையில் அதிகமான எடையை ஏற்றிச் சென்ற வணிக வாகனங்களை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு. தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: பிரான்சும் சவுதி அரேபியாவும் 6 பில்லியன் யூரோ முதலீட்டில் பாரிஸ் அருகே 3 பிரம்மாண்ட பொழுதுபோக்கு பூங்காக்களை அமைக்க புரிந்துணர்வு உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன. சவுதி முதலீட்டு நிறுவனமான கிடியா தலைமையில் உருவாகும் அத்திட்டம் சர்கி பாண்ட்வாஸ் பகுதியில் செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் 22,000 நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3 பூங்காக்களில் ஒன்று மங்கா கருப்பொருளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். குறிப்பாக டிராகன் பால் ஜி மீது பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோனுக்கும் சவுதி பட்டத்து இளவரசர் மொஹமட் பின் சல்மானுக்கும் பொதுவான ஆர்வம் இருப்பதாக கூறப்படுகிறது. யுக்ரைனின் சுதந்திர நாளையொட்டி கேவ் நகரில் கூடிய அதன் கூட்டணி நாடுகளின் தலைவர்கள் ரஷ்யாவின் தீவிரமடைந்து வரும் தாக்குதல்கள் மொஸ்கோவின் அச்சுறுத்தல் ஆகியவற்றுக்கு நடுவே யுக்ரைனுக்கான ஆதரவை தொடர்ந்து வழங்குவதாக உறுதியளித்தனர். பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் இணைந்து தலைமை தாங்கிய விருப்ப கூட்டணி மாநாட்டில் 30 தலைவர்கள் பங்கேற்றனர். அதில் வான் பாதுகாப்பு கருவிகளை வழங்குவது தொடர்பான விவகாரங்களில் முதன்மை கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகரிக்க, திருகுருதி ஏவுகணை ஆகியவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க அதிக நிதி தேவை என யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூட்டணி நாடுகளிடம் கோரிக்கை விடுத்தார். அமெரிக்கா சிரியாவை பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் பட்டியலிலிருந்து நீக்கியுள்ளது. இதன் மூலம் பல ஆண்டுகளாக நீடித்த முக்கிய பொருளாதார தடைகள் அகற்றப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை ஹயாத் தஹ்ரிர் அல் ஷாம் HTS அமைப்பை உலகளாவிய பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்தியிருந்ததையும் ரத்து செய்தது. இந்த நடவடிக்கை சிரியாவில் முதலீடுகளை அதிகரித்து அரசியல் பொருளாதார நிலைத்தன்மையை ஊக்குவிக்கும் என்றும் சிரியா மக்களுக்கு வளமான எதிர்காலத்திற்கான வாய்ப்பை உருவாக்கும் என்றும் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பாசன் கூறினார். துருக்கியின் கிழக்கு பகுதியில் உள்ள பழமையான அணி தொல்லியல் தளத்தில் இறை தூதரின் பெயர் குஃபிக் எழுத்தில் 6 பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த கல் சல்ஜுக் காலத்தைச் சேர்ந்த கல்லறை கோபுரத்தில் இருந்து வந்ததாக நம்பப்படுகிறது. அதில் 3 பெயர் பொறிப்புகள் 8 நட்சத்திரத்தை சுற்றிய அலங்கார பகுதியில் காணப்படுகின்றன. 2021 முதல் ஆய்வு செய்யப்பட்டு வரும் சல்ஜுக்கால கல்லறை பகுதியில் அகழாய்வின் போது அந்த கல் கண்டெடுக்கப்பட்டது. பண்டைய பட்டுப்பாதையின் முக்கிய சந்திப்பாக விளங்கிய அணி 2016 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டது. விளையாட்டு 2026 சுக்மா நிறைவு பெற்றது. உபசரணை மாநிலம் சிலாங்கூர் 101 தங்கங்களை குவித்து ஒட்டுமொத்த வெற்றியாளர் பட்டத்தை வென்றது. இந்த வெற்றியின் மூலம் சிலாங்கூர் 10th முறையாக பட்டத்தை கைப்பற்றியது. கூட்டரசு பிரதேசம் 51 தங்கங்களுடன் 2nd இடத்தை பிடித்த வேளை 43 தங்கங்களை வென்ற தெலங்கானு 3rd நிலையில் உள்ளது. இதனிடையே பஹாங்கின் குறிசுடுதல் வீரர் ஷியா ஜென் ஹோங்கும் சிலாங்கூரைச் சேர்ந்த நீச்சல் வீராங்கனை அலிசா தான் ஆய் ஷென்னும் 2026 சுக்மா சிறந்த தடகள விளையாட்டாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஜென்ஹோங் 9 தங்க பதக்கங்களையும் 1 வெள்ளி பதக்கத்தையும் வென்றதுடன் 2 புதிய சுக்மா சாதனைகளையும் படைத்தார். இதற்கிடையில் அலிசா 6 தங்கங்களை வென்றதுடன் 4 சுக்மா சாதனைகளையும் 2 தேசிய சாதனைகளையும் முறியடித்தார். பொதுச்சேவை வழங்கலும் தொடர்பு அம்சங்களும் வலுப்படுத்தப்பட வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். சுக்மா வெற்றியாளர் சிலாங்கூருக்கு செப்டம்பர் 1 நாள் சிறப்பு விடுமுறை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: இன்று 1957 இன்றைய நாளில் பேரா தஞ்சோங் மலைமேல் கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதில் சுமார் 2000 உள்ளூர் மக்கள் பங்கேற்றனர். ராயட் சத்யா தஞ்சோங் மலிம் குழு தலைமையில் நடைபெற்ற இந்த நடவடிக்கையில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த கம்யூனிஸ்டுகளை கண்டறிந்து அவர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் மக்கள் காட்டுக்குள் சென்றனர். இந்த நடவடிக்கையின் போது 5 கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டனர். அதிகாரிகள் விமானங்களையும் ஒலிபெருக்கிகளையும் பயன்படுத்தி காட்டுக்குள் பதுங்கியிருந்த கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களை சரணடையுமாறு அறிவுறுத்தினர். காலை 9 முதல் பிற்பகல் 1 வரை நடைபெற்ற இந்த நடவடிக்கைக்கு மலாய் ராணுவ படைப்பிரிவின் 5வது பட்டாளமும் கூட்டரசு காவலற்படையும் பாதுகாப்பு வழங்கின. மலாயாவில் கம்யூனிஸ்ட் அச்சுறுத்தலை ஒழிக்கும் முயற்சியில் மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலான ஒத்துழைப்பை இந்த நடவடிக்கை உணர்த்தியது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

வணக்கம். இன்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். காலை மணி 7:17 ஆகிவிட்டது. சரி, பொது விடுமுறை இன்றைக்கு எல்லாரும் ரொம்ப உற்சாகமா செயல்பட்டு இருப்பீங்க. அப்படியா சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சரி, எப்படியா இருந்தாலும் ஓய்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா தூங்கி எந்திரிக்கணும்ப்பா இன்னைக்குதான் அப்படின்னு நினைக்கலாம். சரி, நீங்க வந்து மின்னலப்ப கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. குறிப்பா இன்றைக்கு August 25 உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா மின்னலின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறவங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு திருமண நிறைவு நாளா இருக்கலாம், இல்ல இன்றைக்கு பொது விடுமுறையில வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல நாள் நீங்க வந்து ஏற்பாடு பண்ணிருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஏற்பாடு பண்ணிருக்கலாம். எல்லாமே ரொம்ப அழகா சிறப்பா நடைபெறணும், அதுக்கு மின்னலுடைய வாழ்த்துக்களை நாங்க சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்த ஒரு பாடல் வந்து, பாடலுக்கு பிறகு சுக்மா அப்படின்ற ஒரு போட்டி நடந்தது இல்லையா, அகப்பட மாநிலங்கள் பங்கெடுத்திருந்தன, அதனோட முடிவும் வந்துருச்சு, நிறைய பேருக்கு தெரியும். அது என்ன எப்படி இருந்தது அப்படின்றத தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். வாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து பார்த்தாலே பரவசப்படுத்துக்காக பாடல் வருகின்றது.

0: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டச்சும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்ற பார்க்கும்பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

கண்டிப்பா இதுவும் கடந்து போகும், எல்லாம் மாறாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க மனசுக்கு ஒரு இதமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். சரி, சுக்மா போட்டி குறித்த விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக சுக்மா போட்டியும் ஒரு நிறைவுக்கு வந்தது. ஆக இந்த முறை உபசரணை மாநிலமாக சிலாங்கூர் மாநிலம் இருந்தது. ஒட்டுமொத்த சாம்பியனாக சிலாங்கூர் மாநிலம் இந்த முறை 10வது முறையாக வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆக என்ன மாதிரியான அவங்களுடைய மொத்த தங்கம் பார்த்தீங்கன்னா 101, வெள்ளி 73, 71 வெண்கலங்கள், அதாவது 245 பதக்கங்களை வந்து சிலாங்கூர் மாநிலம் வென்றிருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடையில் ஒட்டு மொத்தமாக முதலிடத்தில் சிலாங்கூரும், இரண்டாவது இடத்தில் கூட்டரசு பிரதேசம் விலாயா பெருசகத்துவன், அதனை அடுத்து மூன்றாவது இடத்தில் திரங்கானுவும் இடம் பெற்றிருக்கின்றது. ஆக இந்த முறை போட்டியில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்ல, இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக சிலாங்கூர் மாநிலம் வரக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதி பொது விடுமுறையாக அந்த மாநிலத்தில் மட்டும்தான் பொது விடுமுறையை அனுசரிச்சிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால சிலாங்கூர் மாநிலத்தில் யார் யாரெல்லாம் வேலை செய்றீங்களோ, சரி, உங்களுக்கு எல்லாருக்குமே அன்றைக்கு பொது விடுமுறை, அதை மறந்துடாதீங்க. தேதியை முதல் பார்த்துக்குங்க. சில நேரங்களில் நம்ம வந்து பொது விடுமுறை கூட அன்னைக்கு ஒரு முறை 25ஆம் தேதி இன்றைக்கு பொது விடுமுறை அப்படின்னு சொன்னோன்னே சில பேர் அழைச்சிருந்தாங்க, எங்க இன்னைக்கு பொது விடுமுறை 25ஆம் தேதி அப்படின்னு. சில நேரங்களில் நம்ம கேலண்டரை கூட பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால கவலைப்படாதீங்க, இங்க நாங்கள் உங்களுக்காக இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

வணக்கம். இந்நிலையில் நாம் இணைந்திருக்கின்றோம். காலை மணி 7:41 ஆகிவிட்டது. இன்றைக்கு மீலாது தினம், மீலாது விழான்னு சொல்லலாம். நபிகை முகமது அவர்களின் பிறந்த தினம். அதனால இன்றைக்கு முஸ்லீம் நண்பர்கள் அனைவர்களுக்கும் நமது வாழ்த்துக்கள். எல்லா பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக நிறைவேறட்டும், எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். சற்று முன்பு கூட வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு பாடல் ஒளியேற்றணும் இல்லையா, ஒரு நேர் அழைச்சு பேசியிருந்தாரு. மனசு இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கு, லேசா இருக்குது. ஏன்னா ஒரு இருக்கத்தோட தான் நான் இப்போ வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். இந்த பாடலை கேட்டோடனே ரொம்ப லேசா இருக்கு, நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்குனாரு. அந்த மாதிரி எந்த ஒரு பாரம் இப்போ உங்க மனசுல இருந்தாலும் ஒரு ஓரத்தில் இறக்கி வச்சிருங்க. ஏதோ ஒரு விஷயத்து மேல நம்பிக்கையை செலுத்திட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கும், நடந்தே ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தாங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆக எந்த ஒரு சந்தேகமும் வேணா வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை பத்தி, எல்லாமே நல்லபடியா நடக்கும் சரிங்களா. சரி, ஒரு விஷயம் வைரல் ஆயிருக்கு. என்னன்னா, ஜோஹர்ல வந்து அந்த செகண்ட் லிங்க்ல வந்து சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் ஓட்ட பந்தயம் வந்து நடந்திருக்கு. அதாவது நேற்று கூட தலைநகர்ல சில இடங்கள்ல பார்க்கவே முடிஞ்சது. இதற்காக போலீஸ் காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சிறப்பு விசாரணை ஒன்றை திறந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பொது விடுமுறை காலகட்டங்களில் இந்த சாலை கொஞ்சம், அதாவது எந்த ஒரு வாகனமும் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் ஓட்ட பந்தயம், அது கார் பந்தயத்தெல்லாம் வந்து நடத்துறாங்க அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜோஹர்ல இந்த செகண்ட் லிங்க்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாதையை மறைச்சி பட்டாசு எல்லாம் கொளுத்திருக்கிறாங்க. பட்டாசு கொளுத்தி அங்க வந்து சட்டவிரோத மோட்டார் பந்தயத்தெல்லாம் நடத்தியிருக்காங்க. அதாவது கண்டிப்பா தெரியும், நம்ம நாட்டில் உள்ள நெடுஞ்சாலைகள்ல வந்து இந்த மாதிரி சிசிடிவிலாம் இருக்குது, இதெல்லாம் பார்க்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தக்கூடாது. அதுவும் அந்த குழுவில் உள்ள என்ன பண்ணியிருக்காங்க, காட்சிகளை வந்து படம் பிடிச்சு வீடியோக்களை எடுத்து காணொலிகள் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன ஆயிருச்சுன்னா, இதில் வந்து சில பேர் அடையாளம் கண்டு கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்த குழுவினரையும் கைது பண்ணுறதுக்கான முழு தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பொதுமக்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களை கூட காவல்துறையினர்கள்ட்ட நீங்கள் தெரிவிக்கலாம், காணொலி எடுத்தீங்கன்னா தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி சட்டவிரோத கார் பந்தயம் அல்லது மோட்டார் சைக்கிள் ஓட்ட பந்தயம்லாம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த சாலையில் பயணிக்கக்கூடியவர்களுக்கும் ஆபத்தான ஒரு விஷயமா அமையும். அதனால முடிஞ்ச வரைக்கும், இப்போ நம்ம சரியாக போனால் கூட எதிரில் வரவங்க எப்படி வராங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல, நீண்ட விடுமுறையாக இருக்கலாம் அவங்களுக்கு, இன்றைக்கு பொது விடுமுறையில் நீண்ட தூர பயணமாக கூட இருக்கலாம், பார்த்து பத்திரமா பயணம் பண்ணுங்க. இது மின்னலுடைய அன்பான நினைவூட்டல்.

திருவோணம் பிறந்தது, உள்ளம் களிப்போடு நிறைந்தது, மகிழ்ச்சி பெருகிட மின்னலின் இனிய வாழ்த்து வந்து சேர்கிறது. ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடாலி, வளமே வாழ்வின்பம்.

என்ன பசியாறலாம், என்ன சாப்பிடலாம் இன்றைக்கு? சில பெண்கள் வந்து வீட்லயே சமைச்சிருப்பாங்க. ஏன் பெண்கள் தான் சமைக்கணுமா, ஆண்களும் நாங்களும் தான் சமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. சரிங்க, நீங்களும் தான் சமைக்கிறீங்க. சரி, காலையில வீட்டுல பசியார இருக்கலாம், வெளியில போய் சாப்பிடணும்னு கூட நினைக்கலாம். இன்னைக்கு புது விடுமுறை, எல்லாம் விடுமுறையில இருக்கலாம், குடும்பத்தோட வெளியில போய் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய விஷயங்களை வந்து சுகாதார அமைச்சு கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது உணவகங்கள் சுத்தமின்மை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கடினமா இப்ப பார்க்கப்படுது. இப்ப நீங்க சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய உணவகங்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது உணவகங்கள் மட்டும் இல்லைங்க, சாலை ஓரங்கள்ல இருக்கிற கடைகள் இருக்குது இல்லையா, எந்த அளவுக்கு அவங்க சுத்தமா வச்சிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ எந்த ஒரு உணவகத்தை தேர்ந்தெடுத்தாலும் அதுல சரியான உணவு வந்து சுத்தமான முறையில இருக்கா அப்படின்னு இப்ப பார்க்கணும். சில நேரங்கள்ல உணவை நம்ம வாங்கிட்டு வந்துடும், வாங்கிட்டு வந்து திறந்து பார்க்கும் போது அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இப்ப கூட சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, எதுவும் சொல்ல வேணாம் நினைக்கிறோம். அதாவது உணவுக்குள்ளார வந்து ஏதாவது பூச்சி இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்த வந்து படம் பிடித்து காட்டுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்க புகார் பண்ணலாம். அல்லது இப்ப வந்து அண்மையில கூட ஒரு ரிங்கிட்டுக்கு நாங்க மீ கோரிங் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பைக்குள்ளார ஒரு புடி மீ கூட இல்லாம விற்பனை பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப வைரலா ஆனது இல்லையா. அதனால இந்த மாதிரியான உங்களுடைய குறைபாடுகள், ஏதோ ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு குறையாவே இருக்குது, இவ்வளவு பணம் கொடுக்கறோம் அதுக்கு ஏத்த ஒரு உணவு எங்களுக்கு கிடைக்கல, சில நேரங்கள்ல நாங்க ஏமாந்து போற மாதிரி இருக்குது, அந்த உணவுல எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அமைதியா இருந்துடாதீங்க. அதை சமூக வலைதளத்துல புகைப்படம் எடுத்து பதிவு பண்ணணும் தான் அவசியம் இல்லை, சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அதை தெரிவிச்சா இன்னும் பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து புகார் பண்ணலாம். சொல்லிய 3 8 8 8 3 3 8 8 8 ரொம்ப கஷ்டமே இல்லைங்க. சுழிய 3 8 8 8 3 3 8 8 8 இது சுகாதார அமைச்சியோடைய ஹாட்லைன் எண்கள். நீங்கள் தாராளமாக அழைத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சரின்னு படலை, எங்களுக்கு அது வந்து திருப்தியாக இல்லை அவங்களுடைய சேவை, குறிப்பாக உணவு சுகாதாரம் சார்ந்த விஷயங்களில், கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட தெரிவிக்கலாம். அதை வந்து பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்டவங்களுக்கு இப்படி போய் நேரடியாக நீங்கள் சேர்த்தீங்கன்னா இன்னும் பெரிய உதவியாக இருக்கும் அவங்க விசாரணை பண்ணுறதுக்கு. சரிங்களா, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் இன்னல்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் மிலாத்துன் நபி வாழ்த்தை உரிதாக்கியுள்ளார். சுல்தான் இப்ராஹிமும் பேரரசி ராஜா ஜரித் சோஃபியாவும் ஸ்லாங்கூர் சர்டாங்கில் உள்ள மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் UPMல் நடைபெறும் தேசிய நிலையிலான மிலாத்துன் நபி விழாவில் கலந்து சிறப்பிப்பார்கள் என்று முகநூல் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே துணை பிரதமர் டாக்டர் அஹமத் ஜாயித் ஹமிடி முஸ்லிம்கள் இறை தூதரின் வாழ்க்கை வரலாறு, நற்பண்புகள், நபிவழி ஆகியவற்றை வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். மிலாத்துன் நபி கொண்டாட்டம் இறை தூதர் மீதான முஸ்லிம்களின் நேசத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டில் போதைப்பொருள் முறைகேடுகள் தொடர்பான நேர்வுகள் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் குறைந்துள்ளன. ஜனவரி முதல் ஜூன் வரை 130,000